இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை. பெரியாரை துணைக்கோடல், 45 அதிகாரம், முதல் குரட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காலைத்தென்றல் வீசும் இந்த இனிய நேரம் காலை 6:01 நேர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எம் நகுலன். காலை 7:00

0: காலை வணக்கம். இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாள். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி ஷில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானலையில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட் செவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சிமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 தமிழ் அருவி. திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தைச் சார்ந்த கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களின் உரை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் புகைப்படக் கலைஞர் சிரஞ்சீவி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட் செவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலைத்தின்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:15 ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி இன்று சிதம்பரம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சித்திரம் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக. 8:00 இளந்தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள் இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி
1: அஞ்சலாக. India has called for WTO compliant approach to correcting global trade distortions at the concluding day of G20 trade ministers meeting in Milwaukee, US. Speaking on structural excess capacity and production, Commerce and Industry Minister Piyush Goyal said, India shares the concerns of many members that trade distorting support in some economies can lead to dumping and predatory pricing. He said such concerns are addressed through WTO consistent measures including anti-dumping and countervailing duties based on evidence and subject to judicial review. He emphasized that industrial capacity in itself is not the issue, while distortions can arise where geographical concentration of production is driven by hidden subsidies and support. The group of seven G7 nations have agreed to release 100 million barrels of oil over 4 months in an effort to ease soaring fuel prices, with a substantial release of diesel planned in the first 20 days. The decision came as diesel prices in the United States climbed

0: ஆகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலக நாஸ்தி என்பர். அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர். அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல் அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனிடிக் எனர்ஜி அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர். அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல் அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா. அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல் அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால் நெய் தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊற்றி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

கருத்து அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய காலை தின்றல் வீசும் இந்த இனிய நேரம் காலை 6:15. கேட்கவிருக்கிறோம் பக்தி மாலை, இறைவனை இசைப்பாக்களால் ஆராதிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது நிதிஸ்ரீ குரலில்.

நேரம் 6:21 கேட்டு ரசிக்கும் இது பக்தி மாலை. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்கிறார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

நேரம் காலை 6:25 கேட்டிருஷ்டிருக்கும். இது பக்தி மாலை. ஒரு காளான் ஒன்று தன்னோட பக்கத்தில் இருந்த ஒரு ஆலமர விதையை பார்த்து, ஒரே நாளில் நான் வளர்ந்துட்டேன் பாத்தியா, நீ இன்னுமே துளிர் கூட விடல அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசிச்சான். அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஆலமர விதை கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு செடியாகி காலப்போக்கில் ஒரு மாபெரும் விருட்சமாக வந்து படர்ந்து விரிஞ்சு நின்றுச்சான். இந்த ஏளனம் பேசிய காளம் எங்கே போச்சு அப்படின்னு இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சான். அந்த மாதிரி தாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும். காலம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே பிரகாசிக்கும். அதாவது காளான், ஆலமரம், இந்த மரம் செடி கொடிக்கே இவ்வளோ இருக்கும்போது மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. பொறுமை, நம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். நாமளும் ஒரு நாள் வந்து அழகாக நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கலாம். அதனால் யாரையுமே எப்பவுமே ஏளனமாக பேசக்கூடாது. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜிகி குரலில்.

6:29 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இந்த நம்பிக்கையே இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எஸ் ஜானகி குரலில்.

0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா நலமும் வளமும் பெருக வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த பயிர்களை வைரஸ் நோய்களும் அதை கட்டுப்படுத்தும் முறைகளும் தெரிஞ்சுக்கணும். வைரஸ் நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த வழி. நெல், பச்சை பயிறு, உளுந்து, துவரை, பருத்தி, கரும்பு, தக்காளி, மிளகாய், பப்பாளி, வாழை, வெண்டை மற்றும் வெள்ளரி போன்ற பயிர்களில் பல்வேறு வைரஸ் நோய்கள் ஏற்பட்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. நம்ம வயலில் என்னென்ன கவனிக்கணும், அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இப்போ நெல், அதில் வந்து துங்குரோ நோய், இலைகள் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக மாறுதல், சிறிய குட்டையாகுதல், தூர்கள் குறையுது, இதெல்லாம் அறிகுறிகள். அதே மாதிரி பச்சை பயிறு, உளுந்து, இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் வரும், இலைகள் மஞ்சள், பச்சை நிற மொசைக் திட்டுகள் காணப்படும், செடி வளர்ச்சி குன்றிருக்கும், பூ மற்றும் காய் பிடிக்கிறது குறையும். அதே மாதிரி துவரில் ஸ்டெரிலிட்டி, மொசைக் நோய், இலைகளில் மொசைக் அறிகுறிகள், அதிக கிளைகள் தோன்றுதல், பூ மற்றும் காய் உருவாகாமல் மலட்டுத்தன்மை ஏற்படுறது, இதெல்லாம் காரணம். பருத்தியில் இலை சுருள் வைரஸ் நோய் வரும், இலைகள் சுருண்டு காணப்படும், நரம்புகள் தடித்திருக்கும், செடிகள் வளர்ச்சி குறைந்திருக்கும். அதே மாதிரி கரும்புல மொசைக் வைரஸ் நோய், இலைகளில் வெளிர் மற்றும் அடர் பச்சை நிற கோடுகள், செடி வளர்ச்சி குறைந்திருக்கும், தண்டு வளர்ச்சி மற்றும் மகசூல் பாதிப்பு குறைஞ்சிருக்கும். தக்காளியில் இலை சுருள் வைரஸ் நோய், இலைகள் சுருண்டு சிறிதாகும், நரம்புகள் தடித்திருக்கும், செடிகள் குட்டையாக இருக்கும், பூ மற்றும் காயெல்லாம் உற்பத்தி குறையும். மிளகாயில் இலை சுருள் வைரஸ் நோய், இலைகள் சுருண்டு காணப்படும், இலைகள் சிறிதாக இருக்கும், செடி வளர்ச்சி கொண்டிருக்கும், காய்கள் உற்பத்தி குறைஞ்சிருக்கும். பப்பாளியில் ரிங் ஸ்பாட் வைரஸ் நோய், இலைகளில் மொசைக், இலை வடிவம் மாறுதல், பழங்களில் வளைய வடிவ புள்ளிகள், பழங்களுடைய அளவு குறையிறது, இதெல்லாம் இருக்கும். வாழையில் வந்து பன்சி டாப் வைரஸ், இளம் இலைகள் குறுகிய மேல்நோக்கி நிற்றல், இலைகள் கொத்து போல தோன்றது, செடி வளர்ச்சி கொண்டிருக்கும், இதெல்லாம். வெண்டையில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் இருக்கும், இது மஞ்சள் நிறமாகிறது, பின்னர் முழு இலை மஞ்சளாகிறது, காய்கள் சிறிதாகிறது, இதெல்லாம் காரணமாக இருக்கும். இந்த நோய் பரப்பும் பூச்சிகளை கவனிக்கணும். பல வைரஸ் நோய்கள் வெள்ளையே, அஸ்வினி, தத்துப்பூச்சி மற்றும் த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளால் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரவுது. இந்த நோயை கட்டுப்படுத்தும் முறைகள் எப்படி? ஆரோக்கியமான விதை மற்றும் நடவு பொருட்களை பயன்படுத்தணும். நோயற்ற சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நாற்றுகளை பயன்படுத்தணும். நோயுற்ற வயலிலிருந்து நடவு பொருட்களை எடுக்கக்கூடாது. நோயுற்ற செடிகளை அகற்றணும், வயலில் தொடர்ந்து கண்காணிக்கணும். நோயுற்ற செடிகளை வேருடன் பிரிந்து அழிக்கணும். வைரஸ்க்கு மற்றும் விருந்துகளாக இருக்கும் களைகளை அகற்றணும். இந்த பூச்சி நோய் கடத்திகளை எப்படி கட்டுப்படுத்துறது? வயலில் தொடர்ந்து கண்காணிக்கணும். அஸ்வினி, வெள்ளையே, த்ரிப்ஸ், தத்துப்பூச்சி போன்றவை பல வைரஸ் நோய்களை பரப்புகின்றன. பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணிக்கணும். மஞ்சள் ஓட்டும் பொறியை பயன்படுத்தி வெள்ளையை போன்ற பூச்சிகளை கண்காணிக்கணும். தேவைக்கேற்ப ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பயன்படுத்தணும். வயல் சுகாதாரமாக வச்சுருக்கணும். எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்தணும். கிடைக்கும்போது வைரஸ் எதிர்ப்பு அல்லது தாங்கு திறன் கொண்ட ரகங்களை சாகுபடி செய்யணும். வாழையில் வைரஸ் நோய் பிரச்சனைகளை தவிர்க்க சான்றளிக்கப்பட்ட வைரஸ் இல்லாத திசு வளர்ப்பு நாற்றுகளை பயன்படுத்துவது முக்கியம். கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கருவிகளை சுத்தம் செய்து கிருமி நாசினியால் கத்தரிக்கணும். கத்தரித்தல், ஒட்டுக்கட்டுதல் போன்ற பணிகளை

0: செய்யணும். விவசாயிகள் வைரஸ் நோய் பாதிக்கப்பட்ட செடிக்கு பொதுவாக நேரடி குணப்படுத்தும் மருந்து இல்லை. எனவே நோய் வராமல் தடுப்பது, நோயற்ற விதை நடவுப் பொருட்களை பயன்படுத்துவது, நோயுற்ற செடிகளை அகற்றுவது, வைரஸ் கடத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆகியவை முக்கிய மேலாண்மை முறைகளாகும். நோயை ஆரம்பத்திலே கண்டறிவோம், வைரஸ் பரவலை தடுப்போம், மகசூலை பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: பருத்தி பெரும்பாலான இடங்களில் கரிசல் மண்ணில் மானாவாரியாக விதைக்கப்பட்டு வருகின்றன. பருத்தியில் ஊடு பயிர் சாகுபடி செய்வது மிக தேவையான ஒன்று. மானாவாரியில் ஒரு பயிர் மட்டும் விதைக்காமல் ஊடு பயிராக பயிரிடுவது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் ஓரளவு பாதிப்பு குறையும். பருத்தி சாகுபடியில் அதிக செலவை ஈடுகட்டவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊடு பயிர் சாகுபடி மேற்கொள்ளணும். ஊடு பயிரின் மூலமாக கூடுதல் விளைச்சலும் அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்துவதே ஆகும். எனவே பருத்தி விவசாயிகள் தங்களுடைய பகுதி மண்வளம், காலநிலை, பாசன வசதி, சந்தை வாய்ப்புக்கு ஏற்ப தகுந்த ஊடு பயிரை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். ஊடு பயிர் மூலமாக கூடுதல் விளைச்சலும் அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்துவதே. எனவே பருத்தி விவசாயிகள் தங்களுடைய பகுதி மண்வளம், காலநிலை, பாசன வசதி, சந்தை வாய்ப்புக்கு ஏற்ப தகுந்த ஊடு பயிரை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். பயிர் வகை பயிரில் உளுந்து, தட்டைப்பயிர், பாசிப்பயிர் இதெல்லாம் சாகுபடி செய்யலாம். காய்கறி பயிரில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பீட்ரூட், தண்டுக்கீரை, கொத்தவரை இதெல்லாம் பண்ணலாம். பசுந்தால் உர பயிரில் தக்கை பூண்டு சணப்பு இதெல்லாம் வைக்கலாம். பருத்தியில் எந்தெந்த பயிர்களை ஊடு பயிராக பயிரிடக்கூடாது? ஊடு பயிரில் பருத்தி உயரத்தை விட குறைவாக இருக்கணும். பருத்தி மால்வேசி குடும்பத்தை சார்ந்த தாவரமாக இருப்பதனால அதே குடும்ப பயிர்களை தவிர்க்கணும். ஊடு பயிர்கள் பருத்தியுடன் போட்டி போட்டு கொண்டு வளரக்கூடாது. எடுத்துக்காட்டாக மக்காசோளம், சூரியகாந்தி இவற்றை பயிரிடக்கூடாது. ஊடு பயிராக பருத்தியை தாக்கும் பூச்சிகளால் விரும்பாதவையாக இருக்கணும். கத்திரி, தக்காளி, வெண்டை, துவரை போன்றவைகள் பூச்சிகளால் விரும்பப்படுவதால் அவற்றை தவிர்க்கணும். ஊடு பயிராக பயிரிடக்கூடாது. இதனால் என்ன நன்மை? ஊடு பயிருக்கென்று கூடுதலான செலவும் எதுவும் இல்லை. உரமோ மருந்தோ தனியாக தெளிக்க வேண்டியதில்லை. ஊடு பயிர் சாகுபடி செய்வதால் அந்த பயிரின் இலை தலைகள் உதிர்ந்து மண்வளம் பெறும். மண்ணை மூடி ஊடு பயிர்கள் வளர்வதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மெயின் பயிர் பாதிக்கப்பட்டாலும் கூட ஊடு பயிர் குறைந்த நாளில் நல்ல வருமானத்தை தரும். இதனால் ஓரளவு நஷ்டம் குறையும். ஊடு பயிர்கள் அறுவடைக்கு பின் அவற்றின் கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். விதைக்கு மட்டும் செலவு, மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல் ஒரே நிலத்தில் இரண்டு பயிர்கள், அதுவும் ஒரே செலவில். என்ன, நீங்களும் ஊடு பயிர் சாகுபடி செய்ய தயாரா? அடுத்தது இந்த எருக்கு மற்றும் சணப்பை செடிகளின் போரான் சத்து ஒரு ஒப்பீடு. எருக்கு செடியில் சுமார் 4.53 5.33 இருக்குது. சணப்பு செடியில் சுமார் 47.91 இருக்குது, அதிகமாக இருக்குது. தாது சத்துக்கள் அப்படின்னு பார்த்தா எருக்கில் பொட்டாசியம், கால்சியம், குளோரின் இதெல்லாம் இருக்குது. சணப்பில் தலைசத்து, கரிம பொருட்கள் மற்றும் போரான் இதெல்லாம் இருக்குது. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருக்கு வந்து பூச்சி விரட்டி மற்றும் இயற்கை கரைசல் தயாரிப்புக்கு பயன்படுது. சணப்பு வந்து சிறந்த தலைச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து தருது. பசுந்தால் உர பயிராக பயன்படுது. எருக்கு வந்து அறிவியல் ஆய்வுகளின்படி மிக குறைந்த அளவே போலான் இருக்குது. ஆனால் சணப்பில் அறிவியல் பூர்வமாக அதிக போலான் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சணப்பை ஒரு பருப்பு வகை பயிர் என்பதால் இது மண்ணின் தலைச்சத்தை நிலைநிறுத்துவதுடன் வேர்கள் மூலம் மண்ணில் ஆழத்தில் உள்ள நுண்ணூற்று சத்துக்களை உறிஞ்சு தாவரங்களுக்கு கிடைக்க செய்கிறது. ஆய்வுகளின்படி எருக்கு செடியை விட சணப்பு பயிரில் சுமார் 9 மடங்கு அதிக போரான் சத்து காணப்படுகிறது.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: என்ன ஸ்பெஷல்
5: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
6: சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று நண்பகல் 12:10 தமிழ் அருவி திறக்கட்டும் தமிழ் கதவு திரளட்டும் தமிழ் உறவு. தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தைச் சார்ந்த கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களின் உரை கேட்கலாம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்திருந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளிருன்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சியடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
1: பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
2: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வரனானே. நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 4x100 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்ட கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நானு.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான

0: வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாளி நிகழ்ச்சி. இன்றைய மலையாளி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை எம் நகுலன். வணக்கம் நகுலன்.
6: ஒரே மாதிரி பட்டை போட்டுருக்கீங்க
5: சரி, இங்க மேட்டூர் ஒட்டி தானே இருக்குது உங்க ஊரு தேங்கல்வாரை. மேட்டூருக்குலாம் போனீங்களா?
6: ஆமா சார்.
5: என்ன பாத்தீங்க மேட்டூர்ல? நீங்க
6: தண்ணி பார்த்தோம்.
5: தண்ணி எப்படி போச்சு?
6: நல்லா தான் போச்சு.
5: டேம் திறக்கும் போது நீங்க போயிருந்தீங்களா?
6: இல்ல.
5: என்ன பண்ணிருந்தீங்க?
6: ஸ்கூலுக்கு வந்துட்டோம்.
5: சரி, நகரனோட அப்பா பேர் என்ன?
6: மனோஜ்.
5: அம்மா பேரு?
6: சங்கீதா.
5: என்ன பண்றாரு மனோஜ் டாடி?
6: JSW.
5: ஓ, JSW கம்பெனிக்கு போயிட்டாரா? சரி, என்ன சொல்ல போறீங்க நகலன் நீங்க?
6: ஹலோ ஹலோ குட் மார்னிங்.
5: பாடுங்க சத்தமா.
6: ஹலோ ஹலோ குட் மார்னிங், ஹலோ ஹலோ குட் மார்னிங் டு யூ அண்ட் டு யூ, வெல்கம் வெல்கம் அவார் யூ, வெல்கம் வெல்கம் அவார் யூ, ஐ எம் சோ ஹாப்பி டு சீ யூ, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், வர்க் அண்ட் ப்ளே, லேர்னிங் ஹாப்பிங் எவரி டே. We are friends. இது வக்கன் ப்ளே ப்ளேனிங் ரைட்டிங் ஆல் த டே.
5: பாடிட்டீங்க ஆங்கில பாடல, அடுத்து தமிழ் பாடல் பாடுங்க.
6: பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானை உருட்டா.

0: தே சிற்றரும்பே சிற்றரும்பே கடித்து வைக்காதே, கற்றி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளிய பச்சை கிளிய பறந்து போகாதே, பழுத்து நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே.
1: ரெண்டு பாட்டு பாட்டிங்க. லீவ்ல இருக்கீங்களா? காலான லீவ்ல என்ன பண்றீங்க?
0: விளையாடுவேன்.
1: காலான லீவ்ல ஃபுல்லா விளையாடுவீங்களா? வேற எங்கேயும் போறதில்ல? வெளியிலாம் டூர் எல்லாம் போவாங்களா? அப்படிலாம் போக மாட்டீங்களா?
0: போவோம்.
1: எந்த ஊருக்கு போவீங்க?
0: சென்னைக்கு போவோம்.
1: சென்னைக்கே போறீங்களா? யார் இருக்கா சென்னையில?
0: மெட்ராஸ் தாத்தா.
1: மெட்ராஸ் தாத்தா இருக்கிறார். மெட்ராஸ் தாத்தா என்ன பண்ணுறாங்க மெட்ராஸில்?
0: போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம்.
1: சரிங்க. நகலான் இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களே, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன் தப்புறம், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
0: போலீஸு.
1: நீங்களும் போலீஸு? போலீஸாக என்ன பண்ணுவீங்க?
0: திருடனை பிடிப்போம்.
1: மேட்டூரில் தப்பு பண்ணாலும் சரி, சேலத்தில் தப்பு பண்ணாலும் சரி, எங்கே தப்பு நடந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பீங்களா நீங்கள்?
0: ஆ.
1: சரிங்க நகலான், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக, தருமபுரி பண்பை 107.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்கள் மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இணையினர்களே, இன்றைய மரலை மேச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை எம் நகுலன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனானால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்கிறார் விவேகானந்தர். நேரம் காலை 7 மணி, இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று அக்டோபர் 3.
5: இந்திய நாட்டுப்புற பாடகர்
6: கோல்பரிய பாடல்களுக்கு மிகவும் பிரபலமானவர்.
5: பள்ளியில் ரவீந்திர சங்கீதத்தை கற்றுக்கொண்டார்.
6: கோல்பரிய லோக கீதத்தை பிரபலப்படுத்துவதில் இவரது முன்னோடி முயற்சிகளுக்காக இவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது.
5: சுகதீர் கன்யா என்ற இவரது வாழ்க்கை மற்றும் படைப்புகளை பற்றிய ஆவணப்படம் சிறந்த வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது.
6: நாட்டார் பாடல்களுக்காக பெரிதும் அறியப்படுகின்ற இந்திய நாட்டுப்புற பாடகர் பிரதிமா பருவா பாண்டே பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1934.
6: பொருளாதார நிபுணர், பேராசிரியர்,
5: பொது தேர்வு கோட்பாடு, அரசியலமைப்பு, பொருளாதாரம் ஆகியவற்றிற்காக அறியப்படுபவர்.
6: பொருளாதார மற்றும் அரசியல் முடிவெடுக்கும் கோட்பாட்டிற்கான ஒப்பந்த அரசியல் அமைப்பு அடிப்படைகளை மேம்படுத்துதல் ஆகிய இவரது பங்களிப்பிற்காக 1986 பொருளாதார அறிவியலுக்காக நோபல் நினைவு பரிசு வென்றார்.
5: அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜேம்ஸ் எம் புக்னன் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1919.
5: நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர்,
6: இந்திய சினிமாவின் முக்கிய நடிகர்களில் ஒருவர்.
5: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார்.
6: தொடக்க காலத்தில் எதிர் நாயகனாக தன் திரைப்பட வாழ்க்கையை தொடங்கிய இவர் பின்னர் முக்கிய வேடங்களிலும் முதன்மை கதாநாயகனாகவும் நடித்தார்.
5: தற்போது குணசித்திர வேடங்களுக்காகவும் துணை கதாபாத்திரங்களுக்காகவும் பெரிதும் அறியப்படுகிறார்.
6: தன்னுடைய தனித்துவமான வசன முறைகளால் அறியப்படும் கோயம்புத்தூரை சேர்ந்த தமிழ் திரைப்பட நடிகர் சத்யராஜ் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1954.
6: விடுதலை போராட்ட வீரர், தமிழ் அறிஞர்,
5: மாபெரும் சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர்,
6: சிலப்பதிகாரத்தில் ஆழ்ந்த நேசம் கொண்டார். தமிழகத்தில் அதன் புகழை பரப்பியதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு.
5: தமிழறிஞர் ராபி சேது பிள்ளை இவருக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை சூட்டினார்.
6: வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனாரின் தியாகங்களை உலகறிய செய்தவர். அவர்களது வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார்.
5: வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்.
6: திருத்தணி, கன்னியாகுமரி, செங்கோட்டை ஆகியவை தமிழக எல்லைக்குள் இணைவதற்கு காரணமாக இருந்தவர்.
5: பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார்.
6: இவரது நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.
5: உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய மாபோ சிவஞானம் நினைவு தினம் இன்று.
6: ஆண்டு 1995.
5: தெற்காசியாவின் முதல் பெண் மருத்துவர்,
6: பிரிட்டிஷ் பேரரசின் முதல் இந்திய பெண் பட்டதாரிகளுள் ஒருவர்.
5: கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பயின்றார்.
6: 1886 பட்டம் பெற்று ஐரோப்பிய மருத்துவம் மேற்கொள்ள தகுதி பெற்றார்.
5: மருத்துவ உயர்கல்விக்காக லண்டன் சென்று மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்றார்.
6: பொது சேவை, அரசியல், சமூக பணிகளிலும் ஈடுபட்டார்.
5: பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடினார்.
6: தனது இறுதி காலம் வரை மருத்துவ தொழிலை மக்கள் சேவையாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்த காதம்பினி கங்குலி நினைவு தினம் இன்று.
5: ஆண்டு 1923.
2: நேயர்கள் இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK

0: மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள், ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது, அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
8: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 973 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 550 ரூபாய்க்கும், சராசரியாக 841 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றிற்கு விலை போனது. இவ்வாறு தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
8: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 42 ரூபாய், கத்தரி 22 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 95 ரூபாய், கொத்தவரை 60 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 முதல் 70 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 72 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 146 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைத்தது 178 ரூபாய், பெரியது 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 80 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 250 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், வெள்ளரிக்காய் 36 ரூபாய், புதினா 100 கிராம் 8 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழிகளை தவிர்ப்போம்.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
13: என்ன தாத்தா, பூச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
14: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
15: அன்பிற்கினே நேர்களுக்கு

உற்சாகமான காலை வணக்கம். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி பகுதிக்கு சென்றிருக்கிறார். கிராமங்களை கடந்து அவர் செல்லுகிற போது ஒரு கிராமத்தின் வெளிப்பகுதியிலே ஒரு பாறை, அந்த பாறையின் மீது அந்த கிராம மக்கள் எல்லாம் சாப்பாட்டை கொண்டு வந்து அந்த உணவை கொண்டு வந்து வைக்கிறார்கள். என்னடா இது, இங்கு யாருமே இல்லை, இந்த பாறையின் மீது என்ன உணவுப் பொருட்களை வைக்கிறார்கள் என்று உற்று பார்க்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவருக்கு வியப்பாக இருக்கிறது. அப்போது அருகிலிருந்த கிராமத்து மக்களிடம் கேட்டார், இங்கு யாருமே இல்லையே, எல்லோரும் வந்து பாறையின் மீது சாப்பாட்டை வைக்கிறீர்களே, யாருக்கு என்று கேட்டார். அப்போது அந்த கிராம மக்கள் சொன்னார்கள், இங்கு பாபாஜி என்கின்ற ஒரு துறவி இருக்கிறார். அவர் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் வருவார். அங்கு தெரிகிற குகைகளிலே அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிற போது பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த உணவை நாங்கள் வைக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த கிராம மக்கள். அப்படியா, அப்படியானால் அந்த துறவியை நான் பார்க்க வேண்டும் என்று அந்த பாறையின் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்ல, 5 நாட்களாகிறது. 5 நாட்கள் கழித்துத்தான் அந்த பாபாஜி என்கின்ற துறவி வருகிறார். வந்து அந்த பாறையின் மீது மக்கள் கொட்டியிருந்த உணவை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் தவம் செய்வதற்கு போகிறார். அவரை பின்தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் போகிறார். துறவியே, எனக்கு ஒரு கேள்வி என்கிறார். திரும்பி பார்க்கிறார் அந்த பாபாஜி என்கின்ற துறவி. இளம் வயது, இளம் வயது துறவி, என்ன கேள்வி என்று கேட்டார் அவர். நீங்கள் இப்படி போய் குகையிலே தவம் செய்கிறீர்களே, இதனால் இந்த சமூகத்துக்கு என்ன பயன் என்று கேட்டார் சுவாமி விவேகானந்தர். அந்த பாபாஜி என்கின்ற துறவி அப்படியே விவேகானந்தரை உற்று பார்த்தார். மிக சின்ன வயது, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியா? ஆனால் மிக சரியான கேள்வி கேட்டாய் மகனே. நான் தவம் செய்வது நான் மோட்சம் பெறுவதற்கல்ல, நான் சொர்க்கத்திற்கு போவதற்கல்ல நான் ஏன் தவம் செய்கிறேன் என்றால், இங்கு ஒரு ஒளி வட்டம் இந்த கிராமத்தை சுற்றி தோன்றியிருக்கிறது. நான் இறைவனிடத்திலே நான் நன்றாக இருக்க வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று கேட்டு தவம் செய்யவில்லை. இந்த கிராமத்து மக்களெல்லாம் அன்போடும் கருணையோடும் இதயத்தில் கருணை கசிவோடும் இருக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களிலே வன்முறை எண்ணங்கள், வக்கிர எண்ணங்கள் தோன்றக்கூடாது. இந்த கிராம பகுதியை சுற்றி அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கிராம பகுதியிலே யாரும் சண்டையிடுவதில்லை, யாரும் கொலை ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதில்லை. அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், தவம் செய்கிறேன் என்று சொன்னார் பாபாஜி என்கின்ற அந்த துறவி. அப்படியே சுவாமி விவேகானந்தர் வியந்து போய்விட்டார். அவருடைய காலிலே விழுந்து வணங்கினார் சுவாமி விவேகானந்தர். நாமும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், வணங்குகிறோம். பெரும்பாலானோர் என்ன வணங்குகிறோம்? நான் நன்றாக இருக்க வேண்டும், தொழில் நன்றாக நடக்க வேண்டும், என் உறவுகள், உற்றார்கள், என் சொந்த பந்தங்கள் எல்லாம், குடும்பமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்குகிறோம். இது தவறல்ல, ஆனால் இதை தாண்டி இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், உலக உயிர்கள் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்ற பொதுநலத்தோடு நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறருக்காக அழுகிற கண்ணீரில் கடவுள் தெரிகிறான். உண்மையை

0: மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி,
3: உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை,
2: உங்க மனசுக்கு பிடிச்ச இசை.
3: நம்ம ஊரு செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
4: எல்லாமே ஒரே இடத்துல
3: நம்ம அலைவரிசையில.
4: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5,
3: ஏற்காட்டின் இயற்கை அழகோடு இணைந்து ஒலிக்கும் 103.7.

0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த

0: சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 2,51,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக

தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசுப் பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 12.64 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.9 கோடி ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்வானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: குழந்தைகளுக்கு ஏற்படும் ஈறு வீக்கத்தை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
10: ஸோ ஈர வீக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காமன், ஜிஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கம்ஸ். ஸோ இந்த கம்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளேம் ஆகும்னா, யூஸ்வலாக வந்து இந்த பல்லுக்கும் இந்த கம்ஸுக்கும் இடையில வந்து சல்கஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளேயோ இல்லை அந்த மார்ஜின், ஜிஞ்சவல் மார்ஜின் சொல்லுவாங்க, அதாவது பல்லும் அந்த கம்ஸும் சேர்ற இடம், இந்த இடத்துல எங்கேயாவது வந்து டெபாசிஷன் கான்ஸ்டண்டாக நடந்துகிட்டே இருக்கும். அது டெய்லி பேசிஸில் வந்து ஒரு பல்லு மேலே வந்து டென்டல் பிளாக்னு சொல்லுவாங்க. பிளாக் என்ன ஆகும்னா,

0: இப்போ சலைவாவும் நம்ம கிருமிகளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் எல்லாம் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் வந்து டெய்லி பேஸிஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும், அப்போ தான் வந்து டெபாசிட் ஆகாது. இதே வந்து நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இதுதான் வந்து ஃபியூச்சர் வந்து கால்குலஸ்ன்னு சொல்கிற காரப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இது இதுவாக மாறும், ஹார்டனாக மாறும். அது ஏன்னா நம்ம சலைவாவில் இருக்கிற கால்சியம் அண்ட் ஃபாஸ்ஃபேட் வந்து அதில் டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி அது வந்து வெள்ளை கலரில் ஒரு சுண்ணாம்பு மாதிரி பல்லு மேலே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து டெய்லி பேஸிஸில் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேளை இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இதனால இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதுல வந்து ஆக்ட் பண்ணி ஆப்வியஸா ஒரு ஒரு நம்ம பாடியில வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்னால ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல நடக்குதுன்னா உடனே அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு விஷயமே வந்து இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கும் போது ரத்த கசிவோ அந்த இடத்துல வந்து வலி இருக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ அப்போ இருக்கும் போது நம்ம அதை ப்ரொஃபஷனலாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா அந்த ஈரோட வீக்கம் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறமா ப்ராப்பராக வந்து ப்ரஷிங் டெக்னிக் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ப்ராப்பராக அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா திருப்பி அந்த ஈர் வீக்கம் வராதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து இந்த ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கலர் சேஞ்ச் வந்து இன்ட்ரென்சிக்காக இருக்கலாம், எக்ஸ்டென்சிக்காக இருக்கலாம். இன்ட்ரென்சிக்காக இருக்கிறது வந்து பல்லுக்கு உள்ளேயே, அதாவது பல்லு முளைக்கும் போதே உள்ளுக்குள்ளே அந்த கரையோடவே முளைக்கும். ஸோ அது வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஒன்று வந்து ஏதாவது டெஃபிஷியன்சினால இருக்கலாம், இல்லைனா வந்து கர்ப்பமாக இருந்தும் போது அவங்க அம்மா வந்து அந்த காலத்தில் வந்து ஏதாவது எடுத்த டேப்லெட்ஸ்னால இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிற உடம்புல இருக்க ஏதாவது டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஃபார்மேஷன் போது நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை, எனாமலில் ஃபார்மேஷன் போது ஒரு பிரச்சனையோ இல்லை டென்டின் ஃபார்மேஷன் நடக்கும்போது ஒரு பிரச்சனையோ நடக்கும் போது டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அது முளைக்கும் போதே அந்த பல்லு வந்து ஒரு கலர் சேஞ்சோட ஒரு டிஃபெக்டோட இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா எக்ஸ்டென்சிக் ஸ்டெயின்ஸாக இருக்கும். எக்ஸ்டென்சிக் ஸ்டெயின்ஸ் தான் வந்து நம்ம இம்ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாதனாலேயோ இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் இருக்கிற ஒரு கலரோ அது வந்து படுகிறது. இன்னொன்று வந்து இந்த பிளாக் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து ஹேஸ் சம் டெண்டன்சி டு கெட் த கலர். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம பீட்ரூட் அம்மா சாப்பிட்றோன்னா அதில் வந்து பல்லு வந்து டிஸ்கலராக இருக்கான சான்ஸ் இருக்குது. அது எல்லாமே எடுக்கக்கூடியது தான். அது வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கேலிங்னு சொல்கிற பல்லு க்ளீன் பண்ணுற ஒரு டெக்னிக். ஸோ அது பண்ணாலே அந்த கரையெல்லாம் போயிடும். பட் இன்டென்சிக் ஸ்டெயின்ஸ் வந்து எதனால வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அதுவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: இதுவரை குழந்தைகளுக்கு ஏற்படும் ஈறு வீக்கத்தை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:31 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சந்தோஷ சாரல் இனிமையான பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்க நான் தயாராக இருக்கேன். கேட்டு ரசிக்க நீங்கள் தயாராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தொகுத்து வழங்க உங்களோடு இணைக்கிறார் அறிவிப்பாளர் தமிழ்ச்செல்வி. எனக்கு நானே சொல்லிக்கிறேங்க, சந்தோஷ சாரல் இனிமையான பாடல்கள் தான் உங்களுக்கு வந்து பாடல்கள் நான் சொல்கிறத விட கேட்டுட்டு வாங்க. சூப்பரான பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான பாடல்கள். ஏன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இனிமையான 80s வந்த பாடல்கள் தான் கேட்டு ரசிப்போம் அந்த வகையில் தான். ஆனால் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது, கேட்போமா? எல்லாருமே வந்து இந்த காலாண்டு விடுமுறையை சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ ஜாலி தான் இல்லையா? பாடல்கள் கேட்க தயாராக இருப்பீங்க. ஏங்க என்ன பாட்டுன்னு முதல்ல சொல்லுங்கள், பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவு வினா இருக்குல்ல, அதையும் சொல்லணும்ல, சொல்லிடுவோமா? இன்றைக்கி நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா, 48வது உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார் அப்படின்றதான் பொது அறிவு கேள்வி. இதுக்கான விடையை யோசிப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் கேட்டு ரசிப்போம். முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அமைதிப்படை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் இதோ.

0: சட்டத்தை அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 7:39 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷ சாரல். என்ன நேர்களே, நான் சொன்ன மாதிரி பாடல் சூப்பராக இருந்ததா? வெள்ளி நிலவுக்கே நம்ம சொல்ல சொல்லி கேட்டுட்டோம். அடுத்த பாடல்களும் அந்த மாதிரி தான் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும். அடுத்த பாடல் திருமதி பழனிசாமி என்ற திரைப்படத்திலிருந்து. இப்போ வந்து நம்ம பாத கொலுசுக்கிட்ட கேட்க போகிறோம். இளையராஜா இசையில், வாலியோட பாடல் வரிகளில், SB பாலசுப்ரமணியம் குரலில். இதோ

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: ஏழு 7:46 கேட்டிருக்கும் இது சந்தோஷ சாரல். என்ன நேர்களே, அடுத்த பாடலும் ரொம்ப சூப்பராக இருந்ததா? என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடல்கள் மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சத்யராஜ் அவரோட பிறந்த நாள், அதனால் அவருடைய பாடல்கள்லாம், அவரோட ஃபெமிலியரான பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடலும் அப்படி தான். இந்த பாடலை கண்டிப்பாக யாருமே விரும்பாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு. கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில், பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரலில். இதோ உங்களுக்காக. Thank you.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில், அதாவது தொகுப்புதியத்தில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் பணிக்கு கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கணினி திறன் பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்து அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 42 இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான http://www.dharmaburi.nac.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட

குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி 636705. மேலும் விவரங்களுக்கு 6382612276 என்ற தொலைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் வருகின்ற 16/10/2026 மாலை 5:45 வர வேண்டும். இவ்வாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஏழு மணி 53 நிமிடம் கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷ சாரல். நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இது வரைக்கும் பண்பலையில் பேசலை, ஆனால் எனக்கு பேசணும்னு ஆசை, ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இணைப்பு கிடைக்காம காத்துட்டு இருந்த நேர்களா, உங்களுக்கான நேரம் தான் பொன்னியின் புதுப்புனல். நீங்கள் அறிமுக நேராக இருந்தால் மட்டும் போதும், அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043342 என்ற முன்னெடுப்பினோடு 244-0303 மற்றொரு 9486811025. இல்லைங்க, எனக்கு இணைப்பே கிடைக்கல, நான் வாட்ஸ்அப் வழியாக பாட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா, உங்களுக்கான எண் 043242244-0303. இந்த எண்ணில் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை தட்டச்சு செஞ்சு அனுப்பி உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். என்னதான் பாட்டு கேட்டு ரசிச்சுட்டே இருந்தாலும் அந்த பொது அறிவு வினா அதுக்கான விடை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து உனக்கு விடை தெரிகிற வரைக்கும் அதை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கவே மாட்டோம் இல்லையா. அவங்களுக்காக சொல்லிடுறேன், அப்போ தான் நிறைவு பாடலை வந்து சூப்பராக ஜாலியாக கேட்டு ரசிக்க முடியும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருந்த பொது அறிவு வினா, 48வது உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார் அப்படின் கேட்டிருந்தோம். இதற்கான விடை முகமது சலாம். இவர் வந்து 48வது உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர். முகமது சலாம் என்பது சரியான பதில். ஒரு சிலர்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்போ விடையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நிறைவு பாடலை வந்து ஜாலியாக கேட்டு ரசிப்போமா. ஒழிக்க வரும் நிறைவு பாடல் அண்ணநகர் முதல் திரு என்ற திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில். இது உங்களுக்காக

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. இனிமையான பாடல்கள் உங்க கண்டிப்பா எல்லாருமே கேட்டு ரசிப்பீங்க நம்புறோம். இதுவரை கேட்டு ரசித்தோம்
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நேரம் காலை 8 மணி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
6: இன்று அக்டோபர் 3. அக்டோபர் 1 அன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குறித்து சொல்லிய சிந்தனைகளில் அவர் தமிழகத்தின் வரலாற்று நாயகர்களாக திகழ்ந்த வ.உ. சிதம்பரனார் குறித்தும் கப்பலோட்டிய தமிழன் குறித்தும் நடித்த திரைப்பட காட்சிகளை நினைவு கூர்ந்தது நேயர்களுக்கு நினைவில் இருக்கலாம். அந்த வரலாற்றை திரைப்படமாக எடுப்பதற்கு உந்தாற்றலாக விளங்கிய நூல்களை தமிழகத்திற்கு தந்தவர் மாபோசி என்று 3 எழுத்துக்களால் முன்மொழிய பெற்ற மாபோ சிவஞானம் என்கிற தலைவர் தான். மாபோ சிவஞானம் அவர்கள் எழுதி தந்த கப்பலோட்டிய தமிழன் என்கிற நூலும் தளபதி சிதம்பரனார் என்கிற நூலும் இரண்டும் விரிவான நிலையில் உருவாகிய கப்பலோட்டிய சிதம்பரனார் என்ற 3 நூல்களும் தான் கப்பலோட்டிய தமிழன் என்கிற திரைப்படம் தோன்றுவதற்கு உந்தாற்றலாக பின்புலமாக அமைந்தது. பி.ஆர். பந்துலு அவர்களின் இயக்கத்தில் அந்த திரைப்படம் உருவாவதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவை இந்த 3 நூல்கள் தான். அதற்கு பின்னால் இதேபோல இந்திய வரலாற்றின் எழுச்சிக்கு முன் உதாரணமாக திகழ்ந்த கட்டபொம்மையினுடைய வரலாற்றை வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று 1949 கயத்தாற்றில் கட்டபொம்மன் என்று 1950 சுதந்திர வீரன் கட்டபொம்மன் என்று அதே ஆண்டிலும் 3 நூல்களை தந்ததன் மூலமாக வீரபாண்டிய

0: கட்டபொம்மனின் வரலாறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவத் தொடங்கியது. அதுதான் பின்னாலே திரைப்படம் ஆவதற்கும் வழிகோலியது. அந்த வரிசையில் இந்த இரண்டு விடுதலை போராட்ட வீரர்களை முன்னிறுத்தியது போலவே இந்திய மக்களின் எழுச்சிக்கு உந்தாற்றலாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் குறித்து அவர் ஏராளமாக எழுதியிருக்கிறார். எங்கள் கவி பாரதி என்றும், பாரதி கண்ட ஒருமைப்பாடு என்றும், உலக மகாகவி பாரதி என்றும், பாரதியார் பாதையிலே பாரதியார் போர்க்குரல், என்னை வளர்த்த பாரதி என்கிற நிலைகளில் அவர் எழுதியும் பேசியும் தந்த உரைகள் இப்பொழுது நூல் வடிவங்களாக மாறியிருக்கின்றன. இந்திய விடுதலை போராட்டம் என்பது வட இந்தியாவில் தொடங்கி வளர்ந்த இயக்கம் என்கிற கருத்து நிலைப்பாட்டை கடந்து அது தென்னிந்தியாவில் தான் முதன் முதலில் கால் கொண்டது. அதனினும் சொல்ல போனால் தமிழகம் அதற்கு தாயகமாக திகழ்ந்தது என்று விடுதலை போரில் தமிழகம் என்கிற அற்புதமான வரலாற்று ஆவணத்தை வழங்கிய பெருமைக்குரியவர் மாப்போசி அவர்கள். ஆன்மீக அருளாளராக திகழ்ந்த வள்ளல் ராமலிங்கனாரின் மீது அளப்பரிய பற்று கொண்டவர் மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிற மாப்போசி அவர்கள் சிலம்பின் மீது சீராத காதல் கொண்டவராக திகழ்ந்தார். சிலப்பதிகார புகழ் எல்லா இடங்களிலும் பரப்பிய பெருமையின் காரணமாக சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளி அவர்கள் இவருக்கு சிலம்பு செல்வர் என்றே பட்டம் கொடுத்து மகிழ்ந்தார். சிலப்பதிகாரம் குறித்து ஏராளமான நூல்களை எழுதி தந்த அவர் சிலப்பதிகாரமும் தமிழரும், கண்ணகி வழிபாடு, இளங்கோவின் சிலம்பு, வீர கண்ணகி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், மாதவியின் மாண்பு, கோவலன் குற்றவாளியா, சிலப்பதிகார திருநாய் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் எழுதியதிலும் இவருடைய பங்கு மகத்தானது. எழுத்தும் பேச்சும் செயலும் தமிழின் தன்னிகரில்லாத தன்மையை தரணிக்கு எடுத்துக்காட்டுவதாக கொண்டதுதான் இவர் வாழ்க்கையுடைய உன்னதமான வெளிப்பாடு. பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றிருந்த போதிலும் கூட தமிழக மக்களின் மனங்களில் என்றைக்கும் அழியாத தமிழ் பெயர் அறிஞராக அவர் திகழ்ந்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய இன்றியமையாத செயலாக இருக்கிறது. ஏனெனில் இன்று அவருடைய மறைவு தினம். மறைந்தாலும் தன்னுடைய வரலாற்று பணிகளினால் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த மாபெரும் அறிஞரை இன்று நினைவு கூறுதல் என்பது தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டிற்கு நன்றி கடப்பாடாக இருக்கும். இந்திய தேசத்தில் தமிழகத்தின் எழுச்சி மிகுந்த வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தி காட்டி அழியா புகழ் கொண்ட அந்த மாபெரும் மனிதருக்கு வீர வணக்கத்தை செலுத்துதல் என்பது இன்று மிக முக்கியமான ஒன்று என்பதாக உங்கள் முன் இந்த செய்தியை வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06 இணைகிறோம் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில். எல்லாரும் வந்து ஹாலிடே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வாக்கிங்லாம் போயிட்டு இருப்பீங்க, அது இந்த டைமுக்கு. இன்னும் ஒரு சிலர் வந்து, அதுவும் நம்ம லேடிஸ்லாம் வந்து சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் இன்றைக்கி இது புரட்டாசி சனிக்கிழமை, ஸோ விரதத்துக்காக எல்லா ஏற்பாடுகளும் வந்து செஞ்சிட்ருப்பீங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி உங்களுக்கான ஒரு பாடலையும் கேட்டுட்டு போங்க. அறிமுகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்மளோட அடையாளமே அறிமுகம் தான். நம்ம யார் அப்படின்றத அடையாளப்படுத்திக்க தான் நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம அறிமுகம் செஞ்சுக்கும் போது நம்ம சொல்லிப்போம் இல்லையா. கண்டிப்பாக பண்பலையோடு இன்னும் நீங்கள் அறிமுகமாகலையா, இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். கண்டிப்பாக இணைப்பில் வந்து உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கலாம், உங்களோட விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அறிமுகமாக 04342 என்ற முன்னெடுப்பினோடு 24400 என்ற எண்ணையும், 9486811052 இந்த எண்ணையும் அணைக்கலாம். இல்லைங்க, எனக்கு இணைப்பே கிடைக்கல அப்படின்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்காக தான் வாட்ஸ்அப் இருக்கு, 04342244330 இந்த எண்ணில் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்றப்படும். உங்கள் பேர் மற்றும் உரை தட்டச்சு செஞ்சு அனுப்பி உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ.

0: பொனியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாக்கூடிய நேயரை இணைத்திடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: மேடம்
0: வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் வீரனூர்லேருந்து எம் முத்துவேல்.
0: முத்துவேல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்கள் விவசாயம் தாங்க மேடம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: விவசாயம் என்ன போட்டிருக்கீங்க நிலத்தெல்லாம்?
1: மக்காச்சோளம் போட்டிருக்கேங்க மேடம்.
0: ம்,
1: ஆடு மாடு இருக்கு.
0: சரிங்க. எவ்வளோ வருஷமா பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
1: 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேங்க மேடம். நான் போன்ல மொபைல்ல தான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம்.
0: சரிங்க. எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்
1: மேடம்?
0: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு?
1: விளை தேடும் நாய்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மேடம்.
0: சரி, சரிங்க. முத்துவேல், வாழ்த்துக்கள், உங்களுக்கு அறிமுகமாயிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: என்னங்க மேடம்?
0: என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? பாடல், பாடல், பாடல். முத்துவேல், உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்னு கேட்குறேன்.
1: ஹலோ.
0: இணைப்பில் தான் இருக்கீங்க.
1: ஹலோ.
0: முத்துவேல், வாழ்த்துக்கள், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா? இதோ உங்களுக்காக அந்த பாடல். முத்துவேல்காக வாழை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: அணில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை.
8: தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
9: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
10: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம்

0: பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிக்கிட்டோம். இதில் வலிப்பு நோயில் சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதில் இன்ட்ரா செரிபல் ஹெமரேஜ் அப்படிங்கிற தொந்தரவு, மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த கசு வந்து திடீர்னு சுயநிலையிலிருந்து வலிப்பு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைமை வந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இரண்டாவது, இந்த சிடி ஸ்கேன் பரிசோதனையில் மூளையில் நீர் அழுத்தம், ஹைட்ரோகாப்ரஸ்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் வரலாம். நல்லவே இருப்பாங்க, திடீர்னு தலைவலி வரும். அது முன்மண்டை தலைவலி, ஃப்ரான்டல் ஹெட்ஏக்னு பேர். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனே தலைவலி அதிகமாக இருக்கும். இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக்டர் தூங்கிட்டே இருந்தால் டாக்டர் தினம் என்ன தலைவலி வந்து தான் இழுப்புது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக் அப்படிங்கிறது மூளையில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை அதிகமாக்கக்கூடிய தன்மை, இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எதில் வருது அப்படின்னா, வலிகமாக ஹைட்ரோகெஃபலஸ் நீர்த்தேக்கம், மூளையில் இருக்கக்கூடிய நீர் செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் வருகின்ற பாதிப்பு. இது வந்து சிடி ஸ்கேனை நன்றாக தெரியும். இப்போ நிறைய நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பாங்க, தலைவலி ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி இருக்குது அப்படின்னு கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. சிலருக்கு நேரம் பற்றாமையினால போய் மருத்துவமனைக்கோ மருத்துவமனையோடைய ஆலோசனையோ பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, வாகனம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வலிப்பு வந்திருக்கும். வலிப்பு வந்து சுயநினைவை இழந்து போயிட்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீர்த்தேக்கம்ன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, நம்ம அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். நம்ம இந்த நீர்த்தேக்கம் வந்து நீர் செல்லும் பாதையில் குறுகல், குறுகலான பாதை பிறக்கும்போதே இருந்ததுன்னா வரலாம். இன்னொன்று காசநோய், காசநோய் எப்படி டாக்டர் நீர்த்தேக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசநோய் உடலில் எல்லா பகுதியிலையும் பரவலாம். இது வந்து பிரெயின் டியூபர்குலோமான்னு சொல்லுவோம். மூளையில் டிபி கட்டி அல்லது மூளைக்காய்ச்சல் இல்லை வந்தது அப்படின்னா, நீர் செல்லும் பாதையில் இந்த டிபி கிருமியினால் புரோட்டீன் சத்துகள், எக்ஸுடேட் அதாவது புரதச்சத்து அணுக்கள் வந்து சேர்ந்து நீர் செல்லும் பாதையை அடைக்கிறதுனால நீர்த்தேக்கம் வரும். நீர்த்தேக்கம் வரும்போது அழுத்தம் அதிகமாகி தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையில் வலிப்பு வந்துடும், வலிப்பு வந்துடும், சுயநிலையிலேருந்து போயிடுவாங்க, நினைவு மாறி மாறி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த தொந்தரவுனால் வரக்கூடிய பாதிப்பு. இது சிடி ஸ்கேனில் நமக்கு நீர்த்தேக்கம் தெரியும். அப்புறம் வந்து சிடி ஸ்கேனில் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், மூளையில் வீக்கம், எடிமான்னு சொல்லுவோம், செரிபல் எடிமா. எப்படி நம்ம கைகளில் கால்கள் அடிபட்டால் வீக்கம் வருது இல்லவா, அது போய் மூளையிலும் வீக்கம் வரும். வீக்கம் யாருக்கெல்லாம் வரும், அடிபட்டால் வீக்கம் வரும், மூளையில் கட்டி இருந்தால் வீக்கம் வரலாம், அல்லது மூளையில் ரத்த கசி வந்தால் வீக்கம் வரலாம், அதுக்கப்புறம் வலிப்பு வந்த பிறகும் வீக்கம் வரலாம். இது வந்து போஸ்ட் இக்டல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சிடி ஸ்கேன் பரிசோதனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் மூளையில் கட்டி எதுன்னு இருக்கிறதான்ட்டு தெரியும். கட்டி இருந்ததுன்னா மூளையில் சிடி ஸ்கேன் எப்படி தெரியும்னா, கருப்பாக தெரியும். ஏதேனும் ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டாக வட்ட வடிவிலேயோ அல்லது இர்ரெகுலர் ஷேப், குறிப்பிட இயலாத ஒரு வடிவத்திலேயோ கருப்பாக தோன்றுச்சு அப்படின்னா கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சிடி ஸ்கேனில் அவ்வளோதான் தெரியும். உறுதியான நிலைப்பாட்டை நம்ம எப்போ எடுக்கலாம்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்தால் நம்ம எடுக்க முடியும். எனவே சிடி ஸ்கேன் பரிசோதனை கட்டி இருந்ததுன்னா கட்டி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, அந்த கட்டி இதே மாதிரி மூளையில் வேறு எங்கேனும் இருக்கிறதா, மூளைக்குள்ளே பரவி இருக்கிறதா போன்ற விஷயங்கள்லாம் சிடி ஸ்கேனில் ஓரளவுக்கு தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் இன்னும் ஆழமாக தெரியும். எனவே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ஆரம்ப நிலை பரிசோதனையிலே இவ்வளோ விஷயங்களை உன்னிப்பாக பார்த்து நம்ம கவனிக்கலாம். வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம சிடி ஸ்கேனில் பார்க்கலாம் அப்படின்ற பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட

0: மருத்துவமனை, நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையானது சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. கண்காட்சி நடைபெறும் நாட்கள் 28/9/2026 முதல் 31/10/2026 வரை. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை

0: 28/9/2026 முதல் 31/10/2026 வரை. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரஹாலிலும் கொழுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது.
1: அழகான நவராத்திரி, கொலுவுக்கு ஒரு ராத்திரி, கொண்டாட்ட நவராத்திரி.
0: 8:23 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 7 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 5000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஸோ வீக்கெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரலான்னு யோசிப்பீங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, குழந்தைங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போங்க. பொன்னியின் புதுப்பின நிகழ்ச்சியில அடுத்ததாக அறிமுகமாகக்கூடிய நேயரை இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம், சுதாகர்.
0: சுதாகர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 10ஆம் வகுப்பு.
0: 10ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, எப்படி லீவ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல ஸ்பெஷல் கிளாஸா? என்ன, இல்ல லீவ் இல்லையா, ஸ்பெஷல் கிளாஸ் இல்லைன்னு சொல்றீங்களா?
1: ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல.
0: ஓ, ஸ்பெஷல் கிளாஸ்ல இல்ல, லீவ் தான், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு சிரிப்பு! அப்ப என்ஜாய் பண்ணலையா? எழுதிக்கிட்டே இருக்கீங்களா? சரி, எழுதிக்கிட்டே இருக்கோம், ஒரு பாட்டை ஜாலியாக கேட்டு எழுதுவோம்னு வந்துட்டீங்களா? சரி, சுதாகருக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? அதே சாங். சரிங்க, கொடுத்தெல்லாம் நன்றி சுதாகர். ஜாலியாக வந்து படிங்க, சரியா? எழுதிட்டே இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் சலிப்படைய வேணாம். இன்னைக்கு நம்ம போடுற எஃபர்ட் தான் நாளைக்கு வருங்காலத்தில் நமக்கான ஒரு உயர்வுக்கான வழி. சரிங்களா, வாழ்த்துக்கள், நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு. நேயர்களின் மேடையாய்
1: காத்துல போற வழியில பூவாசிருக்கிறோம்.
0: விவசாயிகளின் ஊற்று தோழனாய்
2: போல
0: மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய்
3: திரும்ப
0: நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
5: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். அனில் ரவை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை எண்ணற்ற சுவை ஏராளமான வகை.
6: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தர்மபுரி.
6: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். எதன் மூலமாக நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம்? நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு முறையும் சொல்றப்ப ஏதேனும் ஒரு அரிய நூல் படிச்சா கூட நமக்கு அந்த நூல் நல்ல ஒரு செய்தியை தருது, அல்லது ஒரு சொற்பொழிவு கேட்டு வர்றோம், அப்படியே அசப்போட்டுக்கிட்டே வர்றோம். நல்ல பாட்டு கேட்டா கூட உடனே நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல்னு கண்ணதாசன் எழுதி வாணிஜியராம் பாடி ஸ்ரீவித்யா அப்படியே கண்ணில் பேசி அதை படமாக்கியிருப்பார் பாலச்சந்திர புரகங்களில், விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு அப்படியே ஒரு நெகிழ்ச்சி வருது. நமக்காக தான் எல்லாம் நம்முடைய கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் இதே எம்ஜிஆர் முன்னாடி சொல்லியிருப்பார், கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலை நம்மை அணுகுவதேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். கை கால் நல்லா இருக்கப்ப ஏன் நம்ம வந்து கவலைப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அப்போ நம்முடைய அந்த உற்சாகத்துக்கான விஷயங்களில் எங்கிருந்தெல்லாம் ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அறிவியல் மேதைகள் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். ஏன்னா ஒரு வாக்கியம் பார்த்தேன் அவருடைய வார்த்தையாக, மரணத்துக்கு பிறகு கூட நம்மை இந்த உலகம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும், அல்லது பிறர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி எழுதும் அளவிற்காவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் யார்? ஒரு ஏழை குடும்பத்தில் அமெரிக்காவில் பாஸ்டன் நகரத்தில் 10வது பிள்ளையாக பிறந்தவர். 10வது பிள்ளைங்கிறப்பையும் நீங்கள் நினச்சி பாருங்க அந்த வீடு எவ்வளவு ஏழ்மை சோகம்னு இருக்கும். அந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா மெதுமெதுவாக யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னுக்கு வந்து ஒரு துறைன்னு எடுத்துக்கலைங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் எனக்கு அதில்

0: போனேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விளையாட்டுக்கு போனேன், அது ஆயிடுச்சு, இசைக்கு போனேன், அதெல்லாம் இல்லைங்க. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஜெயிக்கணும். இப்போ இவர் அண்ணன்ட்ட போய் வேலை கேட்டார், அவர் அச்சாபீஸ் வச்சுருந்தார், அதெல்லாம் ஒன்றும் தர முடியாதுட்டார். இல்லை நான் சும்மா சாதாரணமாக அந்த இடத்த தொடச்சி கூட்டிகிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல. அப்படி போய் அவர் அச்சகத்தில் வேலைக்கு போனவர் அங்கே வரக்கூடிய அத்தனை புத்தகத்தையும் படித்தாருங்க. படிப்புனா எப்படி, அச்சாபீஸில் புத்தகங்கள் வந்து அடிக்கப்படும், வரும், புதுசு வரும் போகும், படிச்சுட்டே இருந்தார். இவர் இவர் கொஞ்சம் எழுதவும் ஆரம்பிச்சார். இவர் எழுதுறது புனை பேரில் எழுதினார், எல்லாரும் பாராட்டினாங்க. அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு, முதல்ல வெளியே போ அப்படின்ட்டார். இப்போ வெளியே வந்தவர் நேராக பிலடெல்ஃபியா போனார், அமெரிக்காவுடைய இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனார். அங்கே போய் தனக்கு தெரிஞ்சு இதே தொழில வச்சு ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தார். அந்த பத்திரிக்கை பேர் என்னன்னு கேட்டால் பூவர் ரிச்சர்ட்ஸ் ஆல்மனாக். இது வந்து அன்னைக்கு எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட பத்திரிக்கையாக இருந்தது. இதோடு மட்டும் இவர் நிற்கலை. இவர் இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா, இடிதாங்கி என்கின்ற ஒரு அரிய கருவியை இவர் கண்டுபிடிச்சு கொடுத்தார். மிகப்பெரிய கட்டடங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு, கோபுரங்களை காப்பாற்றுவதற்கு இவர் கண்டுபிடிச்சது தான். தெரு விளக்குகள் போடப்படணுங்கிறது சொன்னவர் இவர் தான். வெள்ளெழுத்து வந்துருச்சு படிக்க முடியலன்னு சொல்கிறோமா, மூக்கு கண்ணாடியை கண்டுபிடிச்சி வெள்ளெழுத்து கண்ணாடியை கண்டுபிடிச்சதும் இவர் தான். இது எதுக்காக சொல்கிறீங்களா, இது எதுக்குமே அவர் காப்புரிமை வாங்கிக்கல. உலகத்திட்டிருந்து வாங்கினோம், உலகத்துக்கே கொடுத்துட்டு போவோம், அப்படி வாழ்ந்தாருங்க. இவருடைய அறிவை பார்த்துட்டு இவரை தூதுவனாக அனுப்புனாங்க லண்டனுக்கு. அமெரிக்க விடுதலைக்கு இவர் காரணமாக இருந்தார். ஜார்ஜ் வாஷிங்டனுக்கும் இவருக்கு மட்டும்தான் தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. அமெரிக்க அரசியல் சாசனத்தை எழுதியவர் யார் என்று கேட்டால் பெஞ்சமின் பிராங்க்லின். அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை தயாரித்து கையொப்பமிட்ட மூன்று பேரில் இவரும் ஒருவர் என்பது மிக முக்கியம். அந்த கையெழுத்தவை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தேன், அதான் பெரிய சிறப்பு. அந்த சுதந்திர மணி அங்கே தான் இருக்குது. நான் போயிருந்த போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். பாருங்கள், ஒரு ஏழை மனிதர் யாருடைய முயற்சியும் இல்லாமல், எங்கள் அப்பா பார்க்கல, எங்கள் அண்ணன் பார்க்கல, என்னை அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கலன்னு அப்படி பிறந்தேன், இதெல்லாம் விடுங்க, யார் வேண்டாம், நான் மற்றவங்கள பார்க்குற அளவுக்கு வளருவேன் என்று வளர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் 84 ஆண்டு காலம் வாழ்ந்து அரிய செய்திகளை பல துறைகளில் சாதித்து காட்டியவர் இவர் என்று சொன்னால், ஏன் இவரை போல நாம் வந்து ஏதாவது ஒன்றை சாதிச்சு காட்டக்கூடாது? மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நாம் நினைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான படைப்பை நாம் தர வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை பற்றி எழுதும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். எது முக்கியம் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எட்டு 8:37 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல் நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோடு தான் வரப்போது. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தூய்மை தரும் நன்மைகள். எப்பவுமே மனசு தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாம் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டால் நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். தூய்மை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம இருக்கிற இடங்களை மட்டும் இல்லை, நம்ம மனசையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் நன்மை தாங்க. உங்களோட கருத்துக்களை பண்பலையோடு பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05 வானிலையில் வசந்தம் இன்று தூய்மை தரும் எண்ணங்கள் என்ற தலைப்பில். பொனியின் புதுப்பின நிகழ்ச்சியில் அடுத்ததான் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து தர்ஷினி, இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் சென்ஸ் என்ற

0: சூழ்நிலையே.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: 8:42 கேட்டு வச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் அடுத்ததான் வாட்ஸ்அப் மூலமாக இன்னொரு நேயர் அறிமுகமாகறாங்க. அவங்க யார், எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கொளத்தூர் கதிரிப்பட்டி, அதிலிருந்து கார்த்திக். அவர் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் மூவிலேருந்து ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது அவருக்காக அயன் திரைப்படத்திலிருந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?

0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்ருக்குறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள் பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியை நடுங்க.

0: இருக்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: 8:55 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல் நிறைவா அறிமுகமாகக்கூடிய நேர் நினைச்சிருவோம். வணக்கம். வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இனிப்புல இருந்து விடுபட்டாரு. அவருக்காக தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசனம். இன்று தூய்மை தரும் நன்மைகள் என்ற தலைப்பில் உங்களோட கருத்துக்களை பண்பலையோட பகிர்ந்துக்கலாம். இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சி. நிறைய நேயர்கள் வந்து அறிமுக நேராக இணைப்புக்கு வந்துட்டே இருந்தீங்க, ஆனால் குறிப்பாக 5 நேயர்களுக்கு மட்டும்தான் பாடல்கள் கொடுக்க முடிஞ்சது. அவங்க தான் அறிமுகமானீங்க, கவலைப்படாதீங்க. தினமும் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சி இருக்குது, தினமும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கண்டிப்பாக ஒரு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேரம் காலை 9:02 பண்பலை தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
6: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
5: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
7: 1915 தமிழ்நாட்டிற்கு வருகிறார் காந்தியடிகள். சென்னை ரயில் நிலையத்தில் அவரை பார்த்து மாணவர்கள் ஓடி வருகிறார்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். முதல் வகுப்பு ரயில் பெட்டியை நோக்கி போகிறார்கள், அங்கே காந்தியடிகள் இல்லை. 3 வகுப்பு ரயில் பெட்டியில் காந்தியடிகள் வருகிறார், அவரை வரவேற்கிறார்கள் மாணவர்கள். குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டி தயாராக இருந்தது. எவரும் எதிர்பாராத நேரத்தில் மாணவர்கள் செய்த காரியம் மகத்தான வியப்பை தந்தது. சாரட் வண்டியில் பூட்டப்பட்ட குதிரைகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு

0: மாணவர்களே தாங்களே குதிரைக்கு பதிலாக மகாத்மா காந்தியடிகளையும் அன்னை கஸ்தூரியையும் ஏற்றிக்கொண்டு சாரட் வண்டி இழுத்து வந்தார்கள். காந்தியடிகள் அமர்ந்து கொள்வதற்கு கூச்சப்பட்டு நின்று கொண்டே வந்தார் காந்தியடிகளும் அன்னை கஸ்தூரியும். தமிழர்கள் அவர் மீது வைத்த மகத்தான பற்று. அடிக்கடி தமிழகம் வந்த காந்தியடிகள் 1919 ரௌலட் சட்டம் என்ற கொடுமையான சட்டத்தை வெள்ளையர் அரங்கேற்றிய போது அதை எண்ணிக்கொண்டே தமிழ்நாட்டில் தூங்கிவிட்டார். இரவு நேரத்தில் தூங்கிய போது அவருக்கு ஒரு புனிதமான கனவு வந்தது. அந்த கனவில் அவர் ரௌலட் சட்டத்தை பற்றி விடிகாலையில் ரௌலட் சட்டத்தை எப்படி எதிர்க்கலாம் என்று அறிவிக்கிறார். முதல் கட்டம் வேலை நிறுத்தம், இரண்டாவது கட்டம் உண்ணாவிரதம், மூன்றாவது கட்டம் பிரார்த்தனை என்று மும்முனை போராட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்துதான் ரௌலட் சட்டத்தை எதிர்த்து அறிவிக்கிறார். அப்படி அறிவித்த அறிவிப்புக்கு பிறகு அவர் டெல்லி செல்கிற போது இந்தியாவின் இமயம் போன்ற தலைவராய் உயர்ந்து நிற்கிறார். ஆக காந்தியடிகளை இந்தியத்தில் உயர்ந்த தலைவராக காட்டிய நிகழ்வும் இங்கே ஏற்படுத்திய அறிவிப்பும் அவரை உலக மகா தலைவராக அடையாளம் காட்டியது. 1921 மதுரையிலே மேலமாசி வீதியிலே ராம்ஜி கல்யாண் சேட்ஜி என்ற ஒரு குஜராத்தி வீட்டிலே தங்கியிருக்கிறார். அன்று மாலை ஒரு பொதுக்கூட்டம், நெசவாளர்களுக்கான பொதுக்கூட்டம். காந்தியடிகள் மாலையில் புறப்பட போகிறார். கூட்டத்திற்கு காத்திருக்கிறார்கள் மக்கள். காலையில் ஒருவர் அவரிடம் கேட்ட கேள்வி அவரை தூங்க விடவில்லை, மதியம் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. கதர் வாங்கு என்று எல்லோரிடம் சொல்கிறீர்களே, அதை வாங்குவதற்கு எங்களிடம் என்ன பணம் இருக்கிறது என்று ஒரு ஏழை கேட்ட கேள்வி அவரை தூக்கி போட்டது. உடனடியாக அன்று மாலை பொதுக்கூட்டத்திற்கு அவர் புறப்பட்ட கோலத்தை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். 4 முழ வேட்டியை கட்டி கொண்டு துண்டை போட்டுக்கொண்டு பொதுக்கூட்டத்துக்கு புறப்பட்டார். என்ன இப்படி வருகிறீர்களே என்று கேட்டார்கள். ஏன், இதுதான் இனிமேல் என்னுடைய உடை. இந்த நாட்டின் ஏழை மக்கள், கடைக்கோடி மக்கள் முழுமையாக உடை அணிகிற காலம் வரும் வரை என் உடை இப்படித்தான் இருக்கும் என்றார். அந்த உடையோடுதான் அவர் லண்டனுக்கு சென்றார், வட்டமேஜை மாநாட்டுக்கு சென்றார். எல்லோரும் கேலி பேசினார்கள். ஒற்றை வரியில் சொன்னார், என் உடையை பற்றி யாரும் கவலைப்படாதீர்கள், என் கருத்தை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படுங்கள் என்று சொன்னார். அவரை கேட்டார்கள், நீங்கள் இந்தியாவின் ஒரு நாள் வைஸ்ராயாய் இருந்தால் என்ன செய்வீர்கள்? காந்தியடிகள் சொன்னார், அதோ தூரத்தில் தெரிகிறதே வைஸ்ராய் மாளிகைக்கு அருகே அங்கு இருக்கக்கூடிய என் தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்புகளைத்தான் நான் சுத்தம் செய்வேன். இரண்டாவது நாளும் நீங்கள் வைஸ்ராயாய் நீட்டிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போதும் நான் அந்த பணியைத்தான் செய்வேன், தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்புகளை தூய்மை செய்வேன் என்று சொன்னார். சத்தியத்தை விட மேலான மதம் எதுவுமே இல்லை என்பது காந்தியடிகளின் கருத்து.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: கலக்கலான காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடரவிருக்கும் நிகழ்ச்சி வானலையில் வசந்தம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: நேர்களே, இன்னைக்கு வானொலியில் வசந்தம் என்ன தலைப்பில் வளம் வர இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இணைய

புதிய நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 என்ற முன்னணி நேபோடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி நேபோடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களில் அழைத்து இணையலாம். சரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம் போல. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு தூய்மை தரும் நன்மைகள் அப்படின்றது தாங்க. சுத்தம் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருது என்ன, வீடு சுத்தமாக இருக்கணும், தெரு சுத்தமாக இருக்கணும், சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும். ஆனால் உண்மையிலே தூய்மை அப்படின்றது வெறும் குப்பை க்ளீன் பண்ணுறது மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. தூய்மை அப்படின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்தோடும் நம்மளுடைய மனநிலையோடும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தோடும் தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயம். வீடு பெருக்கிட்ட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி, அதன் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் கவர், அது மேலே ஒரு டீ கப்பு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்பைகளாக அடுக்கிட்டு போகிறோம். அப்போ நம்ம ஊர் எப்படி சுத்தமாகும்? ஒரு ஊர் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருடைய, அதாவது தனி மனிதனுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தனி மனிதனோட மாற்றமே சமுதாய மாற்றத்துக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு தூய்மை தரும் நன்மைகள். தூய்மை நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மைகள் தருகுது? சுத்தமான வீடு, சுத்தமான தெரு, சுத்தமான நீர், சுத்தமான காற்று, சுத்தமான பழக்கங்கள்னு சொல்லிட்டு சுத்தத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம், கெத்தா வாழலாம். இவையெல்லாம் சேர்ந்து எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக சுத்தத்தை பற்றின ஒரு பாடல்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: sunflower oil.
1: நேர்களே, இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி தூய்மை தரும் நன்மைகள் அப்படின்ற தலைப்புல தான் வளம் வந்துட்டுருக்கு. தூய்மையை பற்றி பேசும்போது தூய்மை இந்திய இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை பற்றியும் பேசணும் இல்லைங்களா? தூய்மை இந்தியா இயக்கம் அப்படின்றது இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்கவும் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய மக்கள் இயக்கம். மக்கள் எல்லாம் நாம் சேர்ந்து அந்த இயக்கத்தில் ஈடுபாட்டோட கலந்துக்கிட்டு அவர் சொன்ன அந்த கோட்பாடுகளை கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்தியாவோட தரத்தை மேம்படுத்தலாம் அப்படின்றது தான் அந்த இயக்கத்தோட ஒரு முக்கிய அம்சம். இந்த இயக்கம் அக்டோபர் 2, 2014 மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் முன்னிட்டு அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் புதுடெல்லியில் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கத்தை முழுமையாக ஒழிக்கணும் மற்றும் பொது இடங்களை சுத்தமாக பராமரிக்கணும் அப்படின்றது தான் இந்த இயக்கத்தோட முதன்மையான நோக்கம். சுகாதாரம் அப்படின்றது அனைத்து வீடுகள் மற்றும் பள்ளிகளில் தனித்தனி கழிப்பறைகளை கட்டுவதை உறுதி செய்தல் அப்படின்றது அந்த இயக்கம் நோக்கமாக கொண்டிருக்கு. நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்.

0: சரிங்க நேயர்களே, தூய்மை தரும் நன்மைகள் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம கூட நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இந்த இரு எண்களும் புதிய நேயர்களுக்கானது. வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 இந்த இரு எண்களையும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் இனியும் முன்னேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் ஈரோடு அந்தியூர் தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா, தூய்மை தரும் நன்மைகள் உங்களுடைய கருத்து என்ன?
1: ஒரு அற்புதமான தலைப்பு.
0: ஆமா, கண்டிப்பா.
1: அதாவது வந்து நாம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து இந்த டைம்ல மழை வெஞ்சிருக்கிறதுனால தண்ணி வந்து காய வச்சுதான் நாம வந்து குடிக்கணுங்க. ஆரம்பிச்சு இப்ப கழிவறைகள் போயிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து சோப்பு போட்டு கையை நல்லா கழுவணும்.
0: கண்டிப்பா கழுவணும்.
1: சும்மா வந்து வெறும் சில பாத்தீங்கன்னா வெறும் கையோட வந்துருவாங்க கழுவாம, துர்நாற்றம் மாதிரி அடிக்கிறதுனால கண்டிப்பா நாம கழிப்பறைக்கு போய் வெளியே வரும்போது கை நல்லா சுத்தமா சோப்பு நல்லா சோப்பு மிளகா சோப்பிட்டு கை கழுவிட்டு வரணும். அதே மாதிரி பொது இடங்கள்லாம் போகும்போதும் நம்ம வீடு மாதிரி சுத்தம் வச்சுக்கணுங்க. எப்படி கண்டெடுத்து போக கூடாது. ஒரு கோயில் போறோம், ஒரு பக்கம் விசேஷத்துக்கு போறோம், அங்கேயும் இதே மாதிரி சுத்தமா போயிட்டு அங்க கழிவறை வந்து அப்படி அசிங்கப்படுத்த கூடாதுன்னு அங்க நீட்டா வச்சுக்கணும். அங்கேயும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி பைப்ல சுத்தம் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி இருந்தாவே நல்லா ஒரு ஆரோக்கியமா இருக்க என்னுடைய கருத்துங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. நன்றி. ஒரு அற்புதமான கருத்தை அவர் நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. அதாவது சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிடுவதற்கு பின்பும் தொடக்கூடாத இடங்களை, அதாவது அசுத்தமான இடங்களை தொட்டுவிட்ட பிறகும், கழிவறையை பயன்படுத்திய பின்பும் கைகளை கழுவணும். அதே மாதிரி வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா போயிட்டு வந்த பின்னாடியும் கை கால் அலசணும் அப்படின்றது வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை எல்லாருக்கும் விழிப்புணர்வை, இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக கை கழுவும் தினம் அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 15 நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த நாளோட முக்கியமான நோக்கம் கைகளை நீர் மற்றும் சோப்பு கொண்டு கழுவி சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. நம்ம அசுத்தமான இடங்களில் தொட்டுட்டு வந்துட்டு அப்படியே நம்ம சாப்பிடும் போதோ இல்லை வேறு ஏதாவது செயல்களில் ஈடுபடும் போதோ ஏதாவது நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 15 நம்ம உலக கை கழுவும் தினமாக அனுசரிச்சுட்டு வரும். இந்த மாதிரி முறையாக நம்ம கையெல்லாம் கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாச நோய் தொற்றுகளை அது நமக்கு குறைக்க உதவும் அப்படின்றது தான் கூடுதல் தகவல். ஸோ சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், கை கழுவுறத நம்ம வந்து என்றைக்குமே தவிர்க்காமல் ஒரு பழக்கமாக எடுத்துக்கணும். சோம்பேறித்தனம் படாமல் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி கழிவறைகளை பயன்படுத்திட்ட பின்னாடியும் உணவு உண்பதற்கு முன்னாடியும் நம்ம கைகளை அலசணும் அப்படின்றத கட்டாயமாக்கிக்கோங்க. சின்ன குழந்தைங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஆன நீங்கள் வந்து எடுத்து சொல்லி புரிய வைங்க. அப்போ தான் நோய் தொற்றுதல்களிலிருந்து நம்மளை நாமளே பாதுகாக்க முடியும். அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம் பாருங்க. வணக்கம். வணக்கம். காலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து? ஐயோ, உங்க இனிப்பு வந்து சரியா கேட்கல எனக்கு. விட்டு விட்டு கேட்குது நீங்க பேசுறது. சரியா இனிப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? தருமபுரியில இருந்து யார் பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம்.
0: நலங்கய்யா நலம். நீங்க நலமா?
2: நலமா இருக்கேன்.
0: கண்டிப்பாங்கய்யா. தூய்மை தரும் நன்மைகள்

0: நமக்கு தும்பாடு
1: ஆமாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. ஒரு

0: குளித்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையை பற்றின அற்புதமான பழமொழி வார்த்தைகளை சொன்னீங்க. அது உண்மைதான், யதார்த்தமான உண்மை. அப்படி நாம் பண்ணும்போது நம்மளை நோய் தொற்றுதல்கள்ல இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும்.
1: அதுவும் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கெமிக்கல் நிறைந்த காலகட்டம். எது எடுத்தாலும் காலையில இருந்து நம்ம பல்வெடுக்கிறது முதல் கொண்டு குளிப்பது வரைக்கும் எல்லாமே வந்து கெமிக்கல் நிறைந்த ஒரு சூழ்நிலையை வாழ்ந்துருக்கிறது.
0: ஆமாங்கய்யா, அதை வந்து தூய்மை இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. சிலது வந்து அத்தியாவசியமானது, நமக்கு தேவையானது, அதை அப்படி எடுத்துக்க முடியாது.
1: இந்த காலத்துல தூய்மை அதிகமா பேசுவதாக கட்டமாக வாழலாம்.
0: சரிங்க, சரியா. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றிங்கய்யா, பண்பலையோடு பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்,
2: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நாங்க மருதன்பாளையத்துலேருந்து. ஒன்றாவது வந்து எங்கள் சிறுபகிரமக்கணியில் இருக்குது.
0: சரிங்க லட்சுமணையா, சொல்லுங்க. தூய்மை தரும் நன்மைகள் அப்படின்றது நீங்க எப்படி எடுத்துப்பீங்க?
2: எதுவுமே சுத்தமா வச்சுக்கணும்.
0: கண்டிப்பா.
2: அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல பாவம் நகராட்சிக்காரர்கள் நல்லா வேலை செய்யறாங்க.
0: ஆமாங்கய்யா, அவங்க எல்லாம் நல்லாதான் வேலை செய்யறாங்க.
2: அவங்க வந்து நல்லா செய்யறாங்க, ஆனா நம்ம பொதுமக்கள் என்ன பண்றாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது.
0: ஆமாங்கய்யா, பொதுமக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் வந்து தனி மனித மாற்றமையும் சமுதாய மாற்றமும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒருத்தர் முன்னெடுத்து நாம் அந்த ப்ராப்பராக குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடணும். அதே மாதிரி பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னாவே நாம் அந்த தரத்தை மேம்படுத்தலாம் அப்படின்றது வந்து நிச்சயமான உண்மைன்னு சொல்லலாம், நிச்சயமான உண்மைன்னு சொல்லலாம். லக்ஷ்மணையா லைன்லே இருந்தார், அவர் இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு. அவருக்காக நன்றி சொல்லி ஒரு பாடலை தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம். வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் தூய்மை தரும் என்னும் நன்மைகளை பற்றி

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

நேர்களை நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Asia Sunflower Oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசிப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஒன்பது மணி 34 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியை. இன்று வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி தூய்மை தரும் நன்மைகள் என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தூய்மை முதல்ல நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிப்போம். நம்ம வீடு சுத்தமா இருந்தா என்ன நன்மை? முதல்ல நோய் பரவலை குறைக்க உதவும். தூசி அதிகமாக தேங்கினா வீட்டுக்குள்ள ஒவ்வாமை ஏற்படுத்திய பொருட்கள் வந்து அதிகரிக்கும். சமையலறை சுத்தமாக இல்லைன்னா என்னாகும்? பூச்சிகள் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. குளியலறை சுத்தமாக இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கிருமிகள் அதாவது ஜெர்ம்ஸ் எல்லாம் வளரக்கூடிய சூழல் வந்து உருவாயிடும். அதனால தான் வீடு சுத்தம் அப்படின்றது அழகுக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்காகவும் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்ததும் படுக்கையை ஒழுங்குபடுத்துவது, அறையை காற்றோட்டமாக வைத்திருப்பது, தரையை சுத்தமாக வைத்திருப்பது, சமையலறையில் உணவு கழிவுகளை தேங்க விடாமல் இருப்பது, இது எல்லாமே பெரிய வேலைகள் கிடையாது. ஆனால் தினமும் செய்ய சிறிய பழக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன காமெடி சொல்லட்டுமா? சில வீடுகளில் பொருட்கள் காணாமல் போயிடுச்சுன்னா எங்கே வச்சேன்னு தேட மாட்டாங்க. அது எங்காவது இருக்குன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அரை மணி நேரத்திற்கு பிறகு, அடடே நம்ம சுத்தம் பண்ணி வைத்திருக்கோமே, அதனால தான் பொருட்களை தேவையில்லாமல் சேர்த்து வைக்க இருப்பதும் ஒரு வகையான தூய்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக காமெடின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வந்தன்றத உங்களுக்கே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, தேவையில்லாததை குறைச்சிட்டு தேவையானதை மட்டுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை, எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான் நான் சொன்ன காமெடி. குப்பை இல்லாத உலகம் அப்படின்றது சாத்தியமில்லை. ஆனால் குப்பையை சரியாக கையாளும் உலகத்தை உருவாக்க முடியும். வீட்டில் உருவாகும் குப்பையை முடிஞ்சவரை பிரித்து வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஈரக்கழிவு, உலர்கழிவு, உணவு கழிவு, காய்கறி மற்றும் பழத்தோள்கள் போன்றவற்றை ஒரு வகையாகவும், பிளாஸ்டிக், காகிதம், உலோகம் போன்ற உலர்ந்த பொருட்களை மற்றொரு வகையாகவும் பிரிக்கலாம். சில குப்பைகளை மறுசுழற்சி செய்யவும் முடியும். முக்கியமாக குப்பையை சாலையோரம், கால்வாய், ஏரி, ஆறு போன்ற இடங்களில் கொட்டக்கூடாது. நான் போட்டது ஒரு கவர் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு கவர், அடுத்தவர் ஒரு பாட்டில், மற்றொருவர் ஒரு கப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் போட்டது கொஞ்சம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம்தான் அப்படின்றது ஒரு பெரிய குப்பை குவையலா மாறிடும். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குப்பை எங்க உருவாகுதோ அங்கேயே அதை சரியா கையாளுற பழக்கத்தையும் நாம உருவாக்கிக்கணும். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர் கூட பேசலாம். வருக, வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் இங்க இருந்து?
2: பண்பலியோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவா கட்டு தென்ன விவசாயி ஏ முருகனுமா.
1: சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா. தூய்மை தரும் நன்மைகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: டெங்கு காய்ச்சல் வந்திருக்கோம் நிறையா, காலம் சுத்தமா இல்லாதமா. என்ன பொறுத்தவரையுமா சொல்லட்டாமா?
1: சொல்லுங்கய்யா.
2: கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்க கட்டாது. ஒன்னு ஃபார்முலா ஃபாலோ பண்ணா யாருக்கு எந்த நோயும் வராதுமா.
1: கண்டிப்பாங்க.
2: அதாவது ரெண்டாவது, இந்த வீட்டை சுற்றுப்புறத்த சுத்தமா வச்சுக்கணுமா. அப்புறம் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம வந்து தூர போய் எரிச்சிடணும், அது நம்ம பதிக்கூடாது, பங்காதுமா.
1: ஆமாங்கய்யா.
2: வாழ்த்துக்கணக்கம்மா.
1: நன்றிங்கய்யா, நன்றி. ஒரு அருமையான கருத்தை பதிவு பண்ணீங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ. ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
3: அதாவது வீடு சுத்தமா இருந்தாதான் நாட்டையும் சுத்தமா வச்சிருக்கிற மாதிரி இருக்கணுங்க. வீட்டுல இருந்து ஆரம்பிச்சாதாங்க முடியும் உண்மையாலுமே.
1: ஆமா, கண்டிப்பா.
3: வீட்டு சுத்தத்துல இருந்தாவே பக்கம் நாட்டிலயும் சுத்தம் வந்துடணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. தெருவில் பாப்பர் போட்டா கூட திட்டுவேன், எடுத்து அதுக்கு

0: எங்க பை இருக்குதுல்ல, அந்த பையில கூட போட்டு விட்டுருப்பாங்க.
1: ஆமா ஆமா, இப்போ எல்லா இடத்துலயுமே அந்த குப்பைகளை செக்ரிகேட் பண்ணி அதை கழிவுகளை அகற்ற முறைக்கு எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே குப்பை தொட்டியெல்லாம் வச்சு முறையாக கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு மேம்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான்.
0: அதே மாதிரி நாங்கள் வெளியே போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு வராங்க, உள்ள போவோம். ஏன்னா நிறைய தவக்கு எப்படியா போயிட்டு வர்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக குளிக்காத வீட்டுக்குள்ளே வர்றதில்லைங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போகிறதில்ல.
1: சரிங்கம்மா, அருமையாக பேசுனீங்க, நன்றிம்மா. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஐயா, இன்னொரு டைம் சொல்லுங்க உங்க பேரு.
2: எம்எல் முருகேசன், காமராஜ் நகர்.
1: சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா, நீங்க தூய்மை தரும் நன்மைகள் என்னதான் சொல்லுவீங்க?
2: வீட்டை சுற்றி கொட்டாங்க, மழை பெஞ்சா
1: டெங்கு, மலேரியா, சிக்கன் குன்யா போன்ற நோய்கள்ல இருந்து நம்மள நாமளே பாதுகாக்க முடியும். நன்றிங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், வணக்கம், யார் இங்கிருந்து? இல்லைங்க, உங்க இனிப்பு வந்து சரியா கேக்கல. நீங்க கொஞ்சம் தள்ளி நின்று உங்க பேர் சொல்லுங்க, பேர் ஊர் சொல்லுங்க, சொல்லிட்டு தூய்மையால் வரும் நன்மைகள் என்ன அப்படின்றத சொல்லுங்க.
3: அப்படிங்களா? அர்ஜென்ட்ல வந்து அர்ஜென்ட் சுந்தரமதி மாதிரி இருந்தா நாட்டை நல்லா இருக்கலாம். நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் யோகங்களில் அறிவு இல்லாத நடந்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஐயா, உங்கள் இணைப்பு ஒன்றும் சரியாக கேட்கல. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: கரூர் மாவட்டம் வெள்ளியணை, சந்தை தோட்டம் பெரிய சந்தர்ப்பங்க.
1: சரிங்கய்யா, சொல்லுங்க. சுத்தம் அதாவது தூய்மை தரும் நன்மைகள் என்னென்ன?
4: ஆமாங்க, மனசு வந்து தீமான வந்து எண்ணங்கள் தீமாங்க. சுற்றுப்புறத்தை வந்து தீமை வச்சுக்கிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம், நோய்கள் இல்லாம. இதுவும் வந்து ஒரு தூய்மை கதை நன்மை. இயற்கையை வந்து வளமா வச்சுக்கிட்டா மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மையா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பைய வந்து பயன்படுத்தாம இருந்தா தூய்மை இன்னும் நமக்கு நல்லா நிறைய நன்மை கொடுக்கும். தயவு செய்து யாரும் இந்த பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தாதீங்க. இந்த பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த மண்ணுக்கும் கேடு, மனிதனுக்கும் கேடு.
1: ஆமாங்கய்யா, ஆனா முழுமையா அதை பயன்படுத்தாம ஒமிட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து இன்றைய நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா
4: கண்டிப்பா சாத்தியம் மேடம், கண்டிப்பா சாத்தியமாகும். ஏன்னா ஒரு கடைக்கு போறோம், ஒரு பாத்திரம் கொண்டு போலாம், ஒரு குழம்பு கொண்டு போகலாம், ஒரு குடுக்கல வாங்கிட்டு வரலாம், ஒரு எந்த கடைக்கு போறோம், ஒரு தூக்கம் கொண்டு போலாம். கடையில் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு.
1: ஆமாங்கய்யா, அப்படி மாற்று பயன்பாடுகளை கொண்டு வந்து குறைக்க முயற்சி பண்ணலாம்.
4: நிச்சயமா 100% குறைக்கலாம் மேடம். ஒரு மனிதன் நினைச்சா தன் முயற்சி எடுக்கிறது வந்து சுய முயற்சி. எல்லாரும் சேர்ந்து எடுக்கும் போது கண்டிப்பா நிறைவேற்றலாம், முடியாது, எதுவுமே கிடையாது.
1: சரிங்க, சரிங்க, அருமையான கருத்தை சொல்லியிருக்கீங்க, நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: அம்மா, நான் சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா.
1: சொல்லுங்கய்யா, தூய்மை தரும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
5: இந்த துணிமணிகள் எல்லாம் பயன்படுத்துறீங்களா?
1: ம்,
5: இந்த தலைவாணி பெட்ஷீட் இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது துவைக்கணும்.
1: ம்,
5: துவைச்சிட்டு நல்லா வெயில் இருக்கிற இடத்துல காய வைக்கணும்.
1: ம்,
5: அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க. அது அதே ரொம்ப ஒரு கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பயன்படுத்தினா ரொம்ப ஒரு மாதிரி சளி பிடிச்சிங்க அடிக்கடி. நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்தோம்னாவே கொஞ்சம் பாதி நோயை குறைச்சிக்கலாம் நம்ம.
1: சரிங்க,
5: நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: சேலம் பேபடிதானத்துலேருந்து தண்டபாணி.
1: சொல்லுங்கய்யா, தூய்மை தரும் நன்மைகள் அப்படின்ற தலைப்புல வானொலியில் வசந்தத்துல பேசிட்டு இருக்கோம், நீங்க சொல்லுங்க.

0: அதாவது தூய்மை தரும் நன்மைகள் என்னன்னா, நோயற்ற வாழ்வை தரும், குறைவற்ற செல்வத்தை தரும். ஏன்னா நோய் இல்லாம வாழ்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையா இருக்கும். நம்ம தூய்மையா, நம்மள நாமளே தூய்மையும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தையும், நம்ம வீட்டுலயும் வீட்டையுமா சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நோய் கிருமிகளோ மற்ற உபாதைகளோ ஏற்படாம நம்ம நோய் இல்லாம வாழ்றதே சிறப்பானதாக இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன்.
1: ஆமாங்கய்யா, அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க ஐயா.
0: ஆமாம், அதாவது குழந்தைகள் முதற்கொண்டு குழந்தைகளுக்கு தான் சுகாதாரத்தை மாதிரி அதிகமாக சொல்லி தரணும்.
1: ஆமாம், அவங்க அடிக்கடி வெளியே போய் விளையாடுவாங்க, மண்ணை தொடுவாங்க, கல்லை எடுப்பாங்க.
0: அது வந்து கை கழுவணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேயே, இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க இப்போ டூ பாத்ரூம் போய் போயிருந்தா கூட ரோட்டில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அது வந்து தவறுங்க. அப்படி நான் கண் கூட பார்க்குறேன் சொன்னால்
1: கழிவறையை பயன்படுத்தணும்.
0: கழிவறையை பயன்படுத்தணும், இல்லை ஒரு ஓரமாக உட்காந்து குழந்தை தானே அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்தா கூட அதை வந்து சுத்தப்படுத்தணும் அந்த இடத்த, அதை விட்டுருவாங்க. அந்த குழந்தை என்ன நினைக்கும், போக போக போக இது இப்படி செய்யற சரிதான் போடுறதுங்கிற தவறான எண்ணத்தை புகுத்துக்கிட்டு காலம் போற அதை அப்படியே நினைச்சுக்கிட்டு அது வாழும். அது சுகாதாரம் இல்லாம வாழக்கூடியதான நோய் வரும். சுத்தம் சுகாதாரம் மனிதனுக்கு நல் வாழ்வை தருமம்மா.
1: சரிங்க, அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க, நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
1: வணக்கம், யாருங்கிறது?
2: வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
2: தூய்மை என்பதுங்க, அதுக்கு வந்து நம்ம ஒரு பெருசா நம்ம ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம வீடு இருக்கு, வீட்டு தூய்மையா வச்சுக்கலாமா. இந்த நீர்நிலைகள்லாம் தேங்காத மாதிரி, அந்த மாதிரி இந்த சக்கரை இருக்கு, அது மாதிரி நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி நிக்காத மாதிரி ஏதாவது நம்ம வெட்டி விட்டுருக்காங்க. அடுத்தது மழை காலத்தை அதை எப்பவுமே தவிர்க்க முடியாதுங்க. அந்த பிளீச்சிங் பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கழிவறையை பத்தி பேசுங்க. கழிவறைக்கு போறது பிரச்சனையே, போயிட்டு வரும்போது நம்ம சோப் போட்டு கை கழுவிட்டு வரணுமா. இந்த குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் முதல்ல. மற்றபடிக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் எரிக்கிறது சொன்னார், அது மாதிரி எரிக்க கூடாதுமா, அதை மறுபொருள் அனுப்பிச்சு விடலாம்ல.
1: ஆமா,
2: அது வந்து நமக்கு
1: எரிச்சாலுமே அந்த புகையால ஓசோன் படலம் பாதிப்படையும். அதை மறுசுழற்சி செஞ்சு
2: நன்றிங்க.
1: நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
8: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
11: அந்த காலம் அது அது அது அது வசந்தன் கோ காலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தூய்மை அப்படின்னு சொன்னவுடன் சுற்றுப்புறத்தை மட்டுமே எடுத்துக்கக்கூடாது, நம்முடைய குடிநீரும் தூய்மையாக இருக்கணும். நீர் அப்படின்றது வாழ்க்கையோட அடிப்படை இல்லையா? குடிநீரை பாதுகாக்க சேமிக்கணும், குடிநீர் பாத்திரங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், நீர்நிலைகளை குப்பை போடாமல் இருக்கணும். இவை அனைத்துமே முக்கியம் இல்லைங்களா? நம்ம ஊரில் இருக்கும் குளம், ஏரி, கிணறு, ஆறு இவை வெறும் தண்ணீர் இருக்கும் இடங்கள் மட்டுமல்ல, அவை நம்முடைய இயற்கை வளங்கள். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை ஏரியில் போடுவதற்கு சில வினாடிகள் தான் ஆகும், ஆனால் அந்த கழிவை அகற்றுவதற்கு அதைவிட அதிக நேரமும் உழைப்பும் தேவைப்படும். அதனால் தண்ணீர் பயன்படுத்துவது மட்டும் நம்மளுடைய உரிமை இல்லை, அதை பாதுகாப்பதும் நம்மளுடைய பொறுப்பு. நிகழ்ச்சியில நேயர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலங்க.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தூய்மை அப்படிங்கறது நம்ம நாட்டினுடைய தேவையம்மா. பாரத பிரதமர் அவர்களுடைய கனவு தூய்மை இந்தியா அப்படின்ட்டு நிறைய நல்ல இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுக்கிறாங்கம்மா.
1: கண்டிப்பா.
2: எங்களுடைய பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி எல்லாம் ஒன்னு சேர்ந்து தூய்மை அற்ற இடங்களை தூய்மை பண்ணக்கூடிய பணிகளை வார இறுதி நாட்கள்ல செய்யறாங்கம்மா. நேர்கள் குறிப்பிட்டது போல பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க, குப்பைகளை இப்படி போடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அறியாமையினால செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வைஸும் கொடுக்குறாங்கம்மா. இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்வோட இருக்கணும்மா. நான் வந்து என்னுடைய வீட்டை எவ்வளவு அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறேன், அதே போல என்னுடைய சமுதாயத்தையும் நான் சுத்தமா வச்சுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, எச்சில் துப்பாம, மலம் கழிக்காம, இதர பல விஷயங்கள் செய்யாம இருந்தோம்னா, நிச்சயமா ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட், ஒரு சமுதாயத்தினுடைய எஃபர்ட், சமுதாயத்தினுடைய எஃபர்ட் இந்தியாவுடைய தூய்மைமா. சோ ஒன்னுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க், அதை நம்ம பொறுப்புணர்வோட செய்யணுமா.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க சந்திரசேகர். இணைப்பில் நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலை எடுத்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் கேட்டு இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு தூய்மை தரும் நன்மைகள் அப்படின்ற தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கு. உலக சுகாதார அமைப்பு தூய்மை அப்படின்றதற்கான வரையறை விளக்கத்தை அளித்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நோய்கள் பராமல் தடுக்கவும் உதவும் சூழ்நிலைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தான் சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை விளக்கத்தை தந்திருக்கு. தூய்மை அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொடர்புப்படுத்தக்கூடிய ஒரு என்ன, இன்னைக்கு ரொம்ப வாய் உலருது, வடிவேல் சொன்ன கணக்காச்சு. தூய்மை அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளோடும் தொடர்புடையது. சுத்தமான வீடு, சுத்தமான உடல், சுத்தமான குடிநீர், சுத்தமான தெரு, சுத்தமான சுற்றுப்புறம், சுத்தமான எண்ணங்கள், இவை எல்லாமே சேரும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து உருவாகுது. நான் மட்டும் செஞ்சால் என்னாகும் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஒருவர் செய்வார், இன்னொருத்தர் அவரை பார்த்து இன்னொருத்தர் செய்வார், அவரை பார்த்து இன்னொருத்தர் செய்வார், அப்படியே அந்த சங்கிலி வந்து க்ரோத் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அப்படி தான் ஒரு நல்ல பழக்கம் ஒரு சமூகத்தின் பழக்கமாக மாறும். அதனால் இன்னிலிருந்து குப்பையை கண்ட இடத்துல போடாமல் இருப்போம், தூய்மையை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், நீர்நிலைகளையும் சுத்தமாக வச்சுப்போம், நம்மளுடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சிருந்து நோய்கள் எதுவும் அண்டாமல் நம்மளை நாமளே பாதுகாத்துப்போம். நினைவில் வச்சுக்கோங்க, தூய்மை இருக்கும் இடத்துல ஆரோக்கியம் வளரும், ஆரோக்கியம் இருக்கும் இடத்துல மகிழ்ச்சி வளரும், மகிழ்ச்சி இருக்கும் இடத்துல நல்ல வாழ்க்கை மலரும்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.

0: பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HQ ஐடி ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய வானொலியில் வசந்தம். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: ஆசிரியர் இல்லாத வகுப்பறை என்றால் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலதிகாரி இல்லாத அலுவலகம் என்றால் அலுவலர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா அப்பா வெளியே சென்று விட்டால் வீடுகளில் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. அறிவுரை சொல்லும் மூத்தோர் வீட்டில் இல்லை என்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நடைமுறை உலகில் நாம் காணும் மனித மன இயல்புகள். இந்த மாதிரியான கட்டுப்பாடில்லாத வாழ்க்கையில் கழிப்பெய்தும் மனோபாவம் நமக்குள் எப்படி வந்தது கேட்டால் சுதந்திரம் என்று சொல்லுவோம். கட்டுப்பாடில்லாத சுதந்திரம் என்று கூட இட்டுக்கட்டி சொல்லுவோம். சுதந்திரம் என்றால் கட்டுப்பாடில்லாமல் கண்டபடி இருப்பதுதான் என்று கருதிவிட்டால் வாழ்க்கையின் நிலைமையை என்னவென்று சொல்லுவது? யாராவது வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக பிரேக் இல்லாத வாகனத்தில் பயணம் செய்வோமா? கதவில்லாத வீடுகளில் குடித்தனம் புகுவோமா? அப்படியானால் கட்டுப்பாடு என்றால் என்ன? சுதந்திரம் என்பதுதான் என்ன? இயற்கை சுதந்திரமானதுதான். மலைகளில் காடுகளில் உழவும் உயிரினங்களும் சுதந்திரமானவைதாம். ஆனாலும் பூமியில் பிறந்த அனைத்தையும் இயற்கையின் ஈர்ப்பு விசை ஒழுங்கு ஒன்று இழுத்து பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு ஒழுங்குக்குள் தான் இந்த உலக நடப்பே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, நமது சராசரி நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். எப்போதும் வகுப்பறையில் கண்டிப்பாக இருக்கும் ஆசிரியர், எப்போதும் அலுவலகத்தில் உத்தரவுகளை மட்டுமே

0: போட்டுக் கொண்டிருக்கும் மேலதிகாரி. எப்போதும் வீட்டில் அறிவுரைகளை மட்டுமே வழங்கி அலுப்பை உண்டு பண்ணும் மூத்தோர்கள். இவர்களிடமிருந்து விடுபட வேண்டும் என அகப்பட்டவர்கள் நினைப்பதில் தப்பில்லை. ஆனால் ஒழுங்குக்குள் சிக்காமல் எப்போதும் நினைத்தது நினைத்தபடி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனோபாவத்திலும் தவறு இல்லாமல் இல்லை. உலகத்திலுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்தும் வெளியேற வேண்டும் என நம் மனது நினைத்தாலும் நமக்கு நாமே ஓர் ஒழுங்குக்குள் இயங்குகிறோமா என்பதை அடிக்கடி நினைத்து பார்த்து இயங்கினால் போதும், நம் மனக்கட்டுப்பாட்டை மீறி வேறு புறக்கட்டுப்பாடுகள் எவையும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:06. கேட்டு ரசிக்க வைக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நீங்கள் கேட்டவை ஆம் நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை உங்கள் குரலில் கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் ஊர குரல் பதிவா நீங்க பதிவு செய்து 0434242443 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. உங்க குரலோடு உங்களுக்கு பிடித்த பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம முதல்ல ரசிக்க வேண்டியது நம்மளை தான். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை தான். அப்புறம் தான் வந்து நம்ம மற்ற எல்லாரையுமே ரசிப்போம். அப்படி வந்து நம்ம குரலை நாம் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். கூடவே நமக்கு பிடித்த பாடலையும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? கேட்டு ரசிக்க தயாராக இருக்கீங்களா? இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேரோட குரல் பதிவை கேட்டுருவோம்.
4: வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து பிரியா பேசுகிறேன். எனக்கு தொல்லாத மனம் துள்ளும் படத்திலிருந்து தொடுத்தொட வேணவே பாடல் போடுவோம். நன்றி.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: பத்து மணி 13 நிமிடம் கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோமா?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ். படம் ஒரு நாள் கூத்து, பாடல் அடியே அழகே.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையானது சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. கண்காட்சி நடைபெறும் நாட்கள் 28/9/2026 முதல் 31/10/2026 வரை. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரஹாலிலும் கொலு பொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது.

0: 10:21 கேட்டிருக்கும். இது நீங்கள் கேட்டவை. இனிமையான பாடல்களை நம்ம நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்காக நம்மளும் கொடுத்துட்டே இருக்கோம். அடுத்த வகையில் ஒரு சூப்பரான பாட்டு தான் கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து குரல் பதிவு அனுப்பியிருக்காங்கன்னு கேட்போம்.
1: மணிகாலிப்பட்டியிலிருந்து கற்பகவலி பேசுகிறேன். கண்ணன் வருவான் படத்துல இருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே சாங்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 10:27 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
1: வணக்கம். அனைத்து நேயர்களுக்காகவும் பிரியமுடன் படத்திலிருந்து ஆகாசவாணி நீயே என்ற பாடல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. 10:33 கேட்டிருச்சுக்கும் நீங்கள் கேட்டவை. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கேட்ட அந்த பாடல் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப மெலடியாக இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒருத்தங்க கேட்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கேட்கும்போது ஓ இந்த பாட்டு இவ்வளோ நாளாக நம்ம முழுசாக கேட்கலையே அப்படின்ற மாதிரி தோணும். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேரும் மற்றும் ஊர 0434224430 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குரல் பதிவாக நீங்கள் ஒளிப்பதிவு செஞ்சு அனுப்பி வைங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் பாடல் வேறொருத்தர் மனத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
1: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நல்லம்பள்ளியிலிருந்து செல்வபாரதி பேசுகிறேன். அமராவதி படத்திலிருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அந்த பாடல் எனக்காக வழங்கவும்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: பத்து மணி 39 கேட்டிருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
6: மடத்தில் இருந்து கன்னியப்பன் பேசுகிறேன். படம் கிழக்கு வாசல், கொலுசுமணி பாடல் பாடவும். நன்றி சார்.
5: கிழக்கு வாசல் அப்படின்ற படத்திலிருந்து கேட்டிருக்காரு. ஆனா அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பொங்கி வரும் காவேரி என்ற திரைப்படத்திலிருந்து. இது அவருக்காக.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: 10:44 கேட்டு ரசிச்சுக்கோம். இது நீங்கள் கேட்டவை. இனிமேன பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இடையில ஒரு குட்டி கதை, ஒரு நிமிஷம் யோசிப்போமா? ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சொல்லி பொறுக்கிட்டே இருந்தானான். அவனை பார்த்துக்கிட்டே இருந்த இன்னொருத்தன், நீ எப்போ பார்த்தாலும் சொல்லி பொறுக்கிட்டே இருக்கியே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த சொல்லி பொறுக்கிட்டு இருந்தவன் சொல்கிறான், நான் குளிர்காயறதுக்காக இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு

0: கேட்குறான். நீ குளிர்காயறத நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும், அப்புறம் எதுக்கு பறிக்கிறனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அதுக்கு அந்த சுள்ளி பறிக்கிட்டு இருந்தவன் சொன்னான்னா, சுள்ளி பொறுக்கவே எனக்கு நேரம் பத்தலை, இதில் குளிர் எங்கே காயறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. நம்ம நாட்டிலையும் இப்படி தாங்க, பெரும்பாலும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையை வந்து நம்ம மகிழ்ச்சியாக ரொம்ப சுகமாக அனுபவிக்கிறது தான். ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ட்டு அவங்க அந்த குடும்பத்துக்கான நேரத்தை செலவிடுறதே இல்லை, குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறதும் இல்லை. அதோட மனைவி குழந்தைகள்கிட்டையும் வந்து கொஞ்ச நேரம் கூட அந்த உறவாடி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதே இல்லை. எந்த ஒரு மனுஷன் வந்து தூங்க வேண்டிய நேரத்தில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறானோ அவன் தான் உண்மையான பணக்காரன். அளவோடு ஒழிச்சு வாழ்க்கையை வந்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும். நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படின்றத மறந்து ஒரு கட்டத்தில் ஓடுறது தான் குறிக்கோளாக இருக்கே தவிர, நம்ம அந்த எந்த எதுக்காக அப்படின்ற அந்த கேள்வியவே மறந்துக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க, எதுக்காக? உங்களுக்காக முதல்ல நீங்கள் ஓடணும் இல்லையா? அப்போ உங்கள் சந்தோஷம் தானே முக்கியம். உங்கள் சந்தோஷம் ஓடுறதுல இருக்கா, குடும்பத்தோடு இருக்கா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
1: வணக்கம். அத்தி மருத்துவர் அருண். படம் கண்ணு பட போகுதையா? பாடல் கண்ணோரமாய் கதை பேசு. நன்றி.

0: 10:50 கேட்டு ரசிச்சிருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டு. யார் எங்கேருந்து குரல் பதிவு அனுப்பியிருக்காங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம் தருமபுரி பெண்மலைக்கு, நான் காவேரிப்பட்டியிலிருந்து வெங்கடேசன் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச சாங்கு தித்திகிரே படத்திலிருந்து சாங் வேணும். நன்றி, வணக்கம்.

0: 10:55 கேட்டுருச்சிருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, ஏன்னா அவ்வளோ அழகழகான பாடல்கள் அப்படி கேட்டு மெய்மறந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் மாறி மாறி நகர்கிறது நாட்கள் மட்டும் அப்படின்ட்டு இதை வாசிக்கும்போது ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் இந்த டைமில் ஒரு சூப்பரான எனர்ஜியான ஒரு பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் மெலோடிஸாக அழகானகான பாடல்களை கேட்டு ரசித்தோம் இல்லையா. நிறைவு பாடல் அழகான ஒரு குத்துப்பாட்டாக கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து குரல் பதிவு அனுப்பியிருக்காங்கன்னு கேட்போமா.
1: செங்கல்மேட்டில் இருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். திருப்பாச்சி படம் கும்புட போன தெய்வம் பாடல்.
2: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

0: ஓகே, குட் நைட்.
1: குட் நைட்னு கேட்டது எல்லாரும் தூங்க போயிடாதீங்க, குட் மார்னிங் தான். நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் கேட்டால் சுவைக்கும். கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி மாங்காய் தேங்காய் அடை தாங்க செய்ய போறோம்.

மாங்காய் தேங்காய் அடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுலாமா? பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 3, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மாங்காய் துருவல் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், பச்சை மிளகாய் 1, இஞ்சி சிறிதளவு, வெல்லம் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்டுலாமா? முதல்ல பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணுங்க. ஊறின பின்னாடி சீரகம், உப்பு, பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். அதோட பச்சை மாங்காய் துருவல், தேங்காய் துருவல், உப்பு சிறிதளவு, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி இறக்கி வச்சுக்கணும். இப்போ தோசைக்கல்லை எடுத்து தோசைக்கல்ல நல்லா சூடான பிறகு அரைச்ச மாவை அடை போல தடிமனா ஊத்தணும். நடுவுல வந்து நாம தயாரிச்சு வச்சோம் இல்லைங்க மாங்காய் தேங்காய் பூரணம், அந்த பூரணத்தை எடுத்து உள்ள வச்சு அடைய வந்து நல்லா மடிச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணுங்க. அவ்வளவுதாங்க. புளிப்பான மாங்காயும் தேங்காயோட இனிப்பும் காரமான அடை சுவையும் சேர்ந்து ஒரே டிஷ்ஷில் 3 விதமான சுவைய கொடுக்கிற மாங்காய் தேங்காய் அடை ரெடி. கண்டிப்பா நீங்களும் இதை செஞ்சு பாருங்க.

0: என்ன நேயர்களே, தினமும் அறு சுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்ப நீங்க கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர்.

0: இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி ரொம்பவே இனிக்கும். என்னடா சமையல் குறிப்பை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இனிக்கும் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க பெண் தோழிகளே, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி ஒரு அருமையான தலைப்பில் வலம் வர இருக்குது. அது உங்கள் கடந்த கால நினைவுகளை அப்படியே அள்ளி கொண்டு வந்து இங்கே பகிர்ந்துக்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நினைவுகளை நினைத்தாலே இனிக்கும் இல்லையா? அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன். அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கெஸ்ஸிங்லே கொஞ்சம் வெறியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியோட தலைப்பு நான் பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்றது தாங்க. நீங்க உங்க லைஃப்ல பார்த்த முதல் திரைப்பட அனுபவங்களை பத்தி எங்க கூட ஷேர் பண்ண நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 இந்த இரு எண்கள் வந்து புதிய நேயர்கள் அழைத்து பங்கு பெறலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 இந்த இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். சின்ன வயசில் நமக்கு கிடைச்ச சந்தோஷங்களை நினச்சி பார்த்தா எத்தனையோ நினைவுகள் மனசுக்குள்ளே வந்து போகும். முதல் பள்ளி நாள், முதல் சைக்கிள், முதல் நண்பன், முதல் பரிசு, அதே மாதிரி நம்ம பார்த்த முதல் திரைப்படம். சினிமா பார்க்கும்போது நமக்கு படம் மட்டும் தெரியாது, அந்த படத்தை யார் கூட பார்த்தோம், எங்கே பார்த்தோம், தியேட்டரில் என்ன நடந்துச்சு, இடைவெளியில் என்ன சாப்பிட்டோம், அந்த படத்தில் எந்த பாடல் பிடிச்சது, இப்படி அந்த படத்தோடு சேர்ந்து நிறைய நினைவுகளும் இருக்கும். சில பேருக்கு முதல் படம் அப்பா அம்மாவோட பார்த்த படமா இருக்கலாம், சில பேருக்கு அண்ணன் அக்காவோட பார்த்த படமா இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு நண்பர்களோட முதல் படமாக பார்த்ததா இருக்கலாம். ஆனால் அதனால் இன்றைய நிகழ்ச்சி ஒரு திரைப்படத்தை பற்றிய நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, உங்களுடைய நினைவுகளை பற்றிய நிகழ்ச்சியாகவும் இது அமையும் அப்படின்றதுல ஐயமில்லை. ஸோ தோழிகளே, பெண் தோழிகளே, இணைப்பில் இணைங்க. உங்களுடைய கடந்த கால நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. குறிப்பா நான் பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்ற அந்த திரைப்பட அனுபவங்களை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.

0: பெண்தோழிகள் இணைப்பில் லைனாக வந்துட்டுருக்காங்க, பேசிடுவோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம்.
0: மா, ஈரோடு மாவட்டம்னு சொன்னீங்க, அது வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்க பேர் சொல்லும் போது
1: பரிமலா.
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சாப்பிட்டாச்சா?
0: சரி, நினைத்தால் நெஞ்சு குழி இனிக்கும் அப்படின்ற நினைவுகளுக்கு போவோமா? நீங்கள் பார்த்த முதல் திரைப்படம் சொல்லுங்க. என்ன திரைப்படம், எப்ப பாத்தீங்க?
1: அது வந்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா

0: ரேடியோவை மைக்ல கட்டிட்டு வண்டியில கட்டிட்டு வருவாங்க.
1: ஆமா ஆமா.
0: அப்ப அந்த படம் வந்து நோட்டீஸ் போட்டு போவாங்க. அப்ப தெய்வம் படம்,
1: தெய்வம் அப்படின்ற படத்தை பாத்தீங்களா?
0: ஆமா, அப்பா அம்மா உடம்பு பார்த்து
1: அந்த
0: அந்த நோட்டீஸ எடுத்துட்டு வந்து எங்க அப்பா கிட்ட குடுக்கறது பயந்துட்டு எங்க தம்பி கிட்ட குடுத்து குடுக்க வச்சு பிள்ளைங்க படம் பார்க்கணும்னு ஆசைப்படுதுன்னு அது பண்ணி கொடுத்து. அப்ப போனோம்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மிட்டாய் வாங்கிட்டு,
1: மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்களா,
0: மிட்டாய வாங்கி அந்த ஓவன் கொடுப்பாரு. அதே ரொம்ப கையதனம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப சிரிப்பா இருக்கும். அந்த நினைவுகள்லாம் இப்ப திரும்பி வருமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும்.
1: சரி, படம் பார்க்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப சரி நினைவுகளை நினைச்சு பார்க்கும் போது அப்படி இருக்கு,
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிற்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பக்கத்து ஒரு சுபாரசியமான சம்பவம், அவரு அவங்க பசங்க இப்படி நாங்க போயிட்டு வந்தோம்னா அவரு உங்க பசங்க படம் பார்க்க கூட்டிட்டு போன்னு
1: சொன்னோன்ன
0: கூட்டிட்டு போயிட்டு வெளியே அந்த போஸ்டர் கட்டிதான் அந்த படம்னு கூட்டிட்டு
1: வந்துட்டேன். ஐயோ, வேற லெவல்ல காமெடி பண்ணிருக்காரு.
0: ஆமா, என்ன கட்டு கூட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் அந்த பசங்க வந்து நல்லா இருந்தது, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்துச்சு, முருகன் அப்படி இருந்துச்சு, எப்படி இருந்ததுடா மலையெல்லாம் பாத்தீங்களா, இல்லையே படம் சூப்பரா இருந்தது.
1: அவர் அப்ப போஸ்டர் மட்டும் காடிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு,
0: கூட்டிட்டு வந்துட்டாரு.
1: பாவம், சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களே.
0: இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஏமாறுவாங்களா? அப்படி
1: வாய்ப்பே இல்ல.
0: இப்ப உள்ளதெல்லாம் நம்ம தான் ஏமாறணும். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த விளையாட்டும் போது தீபாவளி வந்தா எனக்கு என்ன அந்த ஞாபகம் வருமா, பட்டாசு வாங்கிட்டு இருப்பாரு தப்பா, எல்லாத்துக்கும் அவர் கட்டி கொடுத்துருவாரு. எங்க தங்கச்சிங்க வந்து, எங்க தங்கச்சி சின்ன தங்கச்சி கொஞ்சம் பயம், நான் என்ன பண்ணுவேன், அந்த பட்டாசை பிடிக்கிட்டு போய் தண்ணி காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வீட்டுல, இவ துரத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த அடுப்புக்குள்ள போட்டு
1: போயிட்டு
0: அது வெடிச்சு அந்த தண்ணி எல்லாம் ஊற்றி ஒரே சண்டையா இருந்தது. தீபாவளி,
1: தீபாவளி நினைவையும் இப்பயே சொல்லிட்டீங்க, அருமை அருமை.
0: தீபாவளி வந்தாவே எனக்கு
1: தாறுமாறா கொண்டாடி இருக்கீங்களே தீபாவளிய.
0: ஆமா ஆமா, ரொம்ப ஒரு இதா இருக்கும், இப்பவும் நினைச்சு பாப்பேன். தீபாவளி வந்தா அந்த நினைப்பு வராம எனக்கு இருக்காது. அந்த பட்டாசு பார்த்தோம்,
1: பக்கம் வரதுனால நினைவுகளும் பக்கம் வந்துருச்சு.
0: ஆமாங்கம்மா,
1: நாங்களும் ஸ்வீட் சாப்பிட்டு உறக்கத்தை போட்டுட்டு முடிச்சிருவோம். நீங்க எப்படி இப்பவும் அப்படிதான் கொண்டாடுவீங்களா, பட்டாசு எடுத்துட்டு போய் அடுப்புல போட்டு?
0: இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஈரோட்ல பாத்தீங்கன்னா தீபாவளினா விடிய விடிய கடைகள்லதான், கடைகள்ல போய் ஜவுளி வச்சுக்கிட்டு இந்த எல்லா சம்பளம் வாங்கிட்டு போனஸ் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கடைகள்ல சாப்பிட்டு கொண்டு இருக்காது. அந்த ஹோட்டல் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்க, பயங்கர கொடுமைங்க. அதெல்லாம் தண்ணிய ஊத்திக்க சாம்பார்ல என்ன வழி, அவங்களால முடியறது இல்ல,
1: தண்ணிய
0: ஊத்தி அடிச்சுடுவாங்க.
1: சரிமா, நாம அப்படியே டாபிக் கிராஸ் பண்ணிட்டு வேற எங்கயோ போயிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாம நாம எதை பத்தி பேசணும், நான் பார்த்த முதல் திரைப்படம் தெய்வம் படம் பாத்தீங்க, அந்த படத்துல யார் நடிச்சிருந்தாங்கம்மா அத சொல்லுங்க.
0: சிவகுமார்.
1: ஓ, செமையா சொல்லிட்டீங்க. எனக்கும் தோணுது, அடுத்தடுத்த நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பேசிடலாம். ரொம்ப நன்றிமா,
0: ரொம்ப
1: நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க. மூன்று முறை வணக்கம் சொல்லி வரவேத்தாச்சு, பேசுங்க. வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: வணக்கம் மேம், நான் தருமபுரி மாவட்டம் வேளாம்பட்டிலிருந்து சாலா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, பூவே பெண் பூவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பூவே பின் பூவே நிகழ்ச்சி நான் பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்ற தலைப்புல வளம் வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவத்தை பத்தி. நீங்க பார்த்த முதல்
2: போயிட்டு பார்த்த படம் என்ன,
1: என்ன ஆசை மச்சான், தியேட்டர்ல போய் பாத்தீங்களா?

0: ஆமாங்க.
1: எப்படி, எந்த ஏஜ்ல போய் பாத்தீங்க? சின்ன வயசுலயா?
0: பாத்துங்க, டிக்கெட் குடுக்க வாங்காம போயிட்டு திருத்தவாக்கல போய் பார்த்தோம்.
1: அச்சோ, இதெல்லாம் தப்பு இல்லையா?
0: அப்புறம் அழுந்துங்க, நிறைய அழுந்தா எங்க அக்கா விட்டுருங்க, நாங்க இது மேல வர்றதுல இந்த தப்பு செய்ய மாட்டோங்க.
1: ஐயோ, வினையாயிடுச்சே.
0: விடவே இல்ல. அதுக்கப்புறமா விட்டாங்க.
1: அப்படி எல்லாம் அடிச்சு புடிச்சு என்ன செய்ய மச்சான்ற படத்தை பார்த்து வந்திருக்கீங்க.
0: ஆமா மேம், பாதிதான் பார்த்தோம், பாதி பாக்கல. இந்த மாதிரி எல்லாம்
1: இப்பவாது முழுசா அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டீங்களா
0: அப்படின்னு சொல்லி திட்டி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ பாப்பா காலேஜ் போறா, ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட சேர்ந்து போவாங்களா என்னவோ தெரியல.
1: சரிங்கம்மா, சரிங்க, ரொம்ப நன்றிம்மா, அருமையா உங்க கருத்துக்களை. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, அருமையா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த நேரில் சந்திப்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சொல்லுங்க சாந்தியம்மா, உங்க குரல் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒலிச்சிட்டு இருக்கேன்.
2: ஒலிச்சிருக்கிறதுனா அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதுங்க.
1: சந்தோஷமா, சந்தோஷம். சொல்லுங்க, நான் பார்த்த முதல் திரைப்படம், நீங்க பார்த்த முதல் திரைப்படம் என்ன?
2: எனக்கு விபரம் வந்து
1: அதுக்கு முன்னாடி நிறைய பாத்திருக்கீங்க. அப்போ
2: துணைவன் படம் 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். லட்சுமி தேட்டர் தரும்புல கூட்டிட்டு போனாங்க எங்க அம்மா. காலை காய்ச்சல் மேட்டினா தெரியல, ஞாபகம் இல்ல. சரியான வெயில், சட்டையெல்லாம் தட்டி வச்சுக்கிட்டோம், அப்படியே வேக்குது. அப்பா, சினிமாவே வேண்டாமா, வா வெளிய போலாம், இருட்டாளா இருக்குது, பயமா இருக்குது, சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால படம் நல்லா இருக்குமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கட்ட வண்டியில போன ஞாபகம் ரொம்ப இதுங்க, இன்ட்ரெஸ்ட். அதாவது தீபாவளியோ பொங்கலோ தெரியல,
1: அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சினிமா கூட்டிட்டு போனாங்களா?
2: ஆமாங்க, கட்டவண்டியில போனோம். அப்பெல்லாம் தீபாவளி பொங்கல்னா கட்டவண்டி கட்டிட்டு போவாங்க ஊருக்குள்ள. அதெல்லாம் அதுல போனோம். அதுல ஒரே ஜாலி தாங்க, இன்னைக்கு நினைச்சாலும் ஜாலி தான். அவங்க இவங்களை பேச, அவங்க இவங்களை பேச, வண்டியில ஒரே கும்மாலம் கொண்டாட்டம் தான். சினிமாவில என்ன நடந்துச்சோ அதை அப்படியே பேசிட்டு வர்றாங்க. இன்னைக்கும் அந்த நினைவு ரொம்ப நல்லா இருக்குதுங்க நினைச்சேன்.
1: ரொம்ப நன்றிமா, உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
3: தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும்.
1: வணக்கம், நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளுங்கள். இந்த 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் மட்டும்தான் பங்கெடுக்கணும், சரிங்களா? ஆண்களெல்லாம் வர ட்ரை பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துடலாமே.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழியிடம் பேசுவோம். வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: இடப்பாடியில இருந்து சத்யா பேசுறேங்க மேம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்க சத்யா. நீங்க பார்த்த முதல் திரைப்படம் என்னது?
1: போய் பார்த்தேங்க மேம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்.
0: அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பாக்கலீங்களா?
1: அதுக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க மேம், யாரும் கூட்டிட்டு போலீங்க.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நான் வேற தவறான கேள்வியை கேட்டுட்டோம் போல, மன்னிச்சிருங்க. அடுத்து சொல்லுங்க. சரி, என்ன படம் பாத்தீங்க?
1: வீட்டுக்காரர் 3 மாசம் பாப்பா வயித்துல, அப்ப கூட்டிட்டு

0: பாருங்க, எடப்பாடி 10ன்றதுக்குள்ள அந்த படத்துக்கு கூட்டிட்டு போனாருங்க.
1: ஓ, இப்ப ரீசன்ட் டைம்ல வந்த படத்துக்குங்களா?
0: ஆமா ஆமாங்க மேம்.
1: 10ன்றதுக்குள்ள. சரிங்கம்மா, அந்த
0: ஆமாங்க.
1: படத்துல உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: அந்த படத்துல வந்து விக்ரம் சார் பாடுறது, பேரை கேட்டா பேஜாரி பண்ற, மெய்யா சொல்ற, யாருடா நீ,
1: அந்த பாட்டு பிடிக்குங்களா?
0: அந்த பாட்டு பிடிக்குங்க மேம்.
1: நான் கூட ரொம்ப சாஃப்டா, ஆனாலும் இந்த மயக்கம், அந்த பாட்டு பாடுவீங்கன்னு நினைச்சேன். அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்.
0: முதல் படம் அதுதாங்க மேம். பாப்பா வயித்துல சந்தைக்கு போறேன்னு கூட்டிட்டு
1: போயிட்டு சர்ப்ரைஸ்
0: ஏதோ
1: கொடுத்துட்டாரு.
0: சொல்லுங்க, வா போலாம் வா போலான்னு சஸ்பென்ஸா கூட்டிட்டு போனாருங்க மேம்.
1: சரிங்கம்மா, சரிங்க, ரொம்ப இனிமே.
0: லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க மேம்.
1: நல்ல விஷயமா,
0: அவரு கிடைச்சது
1: மகிழ்ச்சியா இருங்க.
0: போய் படம் பார்த்திருக்கேன்.
1: சரிங்கம்மா, இனிப்பிலிருந்து மிக்க நன்றி.
0: நன்றிங்க மேம்.
2: அனில் ரவை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
6: சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20ஆம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: சின்ன வயசில் நம்மளுடைய உலகமே வேற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் சினிமா, அந்த காலத்தில் சினிமா பார்க்கறது அப்படின்றது இன்றைக்கி இருக்கிறத விட ஒரு பெரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் யாராவது இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த நாள் முழுசும் நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்கும். ஸ்கூலுக்கு போனாலும் லெசன் டீச் பண்ணும்போதும், ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் அதை கவனிக்காமல் வேற எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அது என்ன மாதிரி அப்படின்னா, எப்படா ஈவினிங் ஆகும், எப்படா வீட்டுக்கு கிளம்புவோம், எப்போ அவங்க தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம். அதிலும் முதல் திரைப்படம் அப்படின்னா அது ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது, அது நம்மளுடைய நினைவு பட்டியலையே பாதுகாப்பாக இருக்கும் ஒரு சிறிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இப்போது கொஞ்சம் கண்களை மூடி அந்த நாளை நினச்சி பாருங்கள். உங்கள் வயசு என்ன, உங்கள் கூட யார் இருந்தாங்க, எங்கே போனீங்க, அந்த நாள் எப்படி இருந்தது, படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். அந்த திரைப்படத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய அந்த முதல் திரைப்பட அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க பெண் தோழிகளே. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 043-42 என்ற முன்னணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 ஆகிய இரு எண்களிலும் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்று நான் பார்த்த முதல் திரைப்படம் என்ற தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது.
1: அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: பின்தொழி. வணக்கம்.
1: ஹலோ ஹலோ
0: வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து, ரொம்ப ஆர்வமா நீங்க பேசுறத பார்த்தாலே
1: ரொம்ப
0: தெரியுதே.
1: நேரம் டைப் பண்ணினே இருந்தேன்.
0: தெரியுது உங்க குரல்லையே, சொல்லுங்க.
1: சரி மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
1: மாதம்மாள்,
0: மாதம்மாள்,
1: மாரிமங்கலம்.
0: காரிமங்கலங்களா?
1: மாரிமங்கலம் மேடம்,
0: மாதேமங்கலத்துல இருந்து மாதம்மாள்
1: மாதம்மாள்.
0: பேசுறீங்க.
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்கம்மா. பூவே பின் பூவே நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேட்டுட்டு வரீங்களா? இன்னைக்கு தலைப்பு நான் பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்றதுதான். நீங்க எந்த திரைப்படத்தை முதல் முதலா பாத்தீங்க?
1: சின்ன வயசுல பாப்போம் மேடம், ஞாபகம் இல்ல. ஆனா ஞாபகம் வந்த மாதிரி பாட்ட படம் பாலும் பழமும்.
0: பாலும் பழமும் தான் ஞாபகம் இந்த மாதிரி இருக்கா? சரி, எந்த வயசுல பாத்தீங்க? கரெக்டா தெரியல, அப்பாவோ அம்மாவோ கூட்டிட்டு போனாங்க அப்படி சொல்ல வரீங்களா?
1: நான் கொள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். எங்க அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் சினிமாவுக்கு வந்தாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கூடி வச்சுட்டு வந்துடலான்னு வரேன்னு சொல்லிட்டு போனான். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க.
0: விட்டுட்டே போயிட்டாங்களா? சோ சார். அப்புறம்
1: போய் கொடை ஏறிட்டு வரணும், படம் பாக்குறாங்க. நானும் வச்சுட்டு போறதுக்குள்ள படம் போட்டாங்க. நான் வெளியே நின்று அழுதுன்னு கிடக்குறேன். அப்புறமா எங்க சித்தப்பா வந்தா அப்படி, எங்க சித்தப்பா வந்து கூட்டி போய் உள்ள விட்டா அப்படி.
0: போய் பாத்துட்டு வந்துட்டீங்க, அடம் பிடிச்சு அழுது அப்படி இப்படி.
1: பாத்துங்க மேடம், அந்த படம் தான் மேடம் முதல் முதல் பார்த்த படம்.
0: சரிம்மா. இப்ப
1: இன்ட்ரோ
0: எல்லாம் விட்டுருப்பாங்க இல்லையா?
1: தீபாவளி என்னாக்கல பொங்கல் நிறைய படம் பாக்குங்க.
0: இப்ப கூட அந்த பழக்கம் இருக்குங்களா? ஃபெஸ்டிவல் டைம்ல போயிட்டு
1: போறதில்லைங்க மேடம், படத்துக்கே போறதில்ல.
0: இப்ப எப்படி, டிவிலயே பாத்துக்கிறீங்களா நாடகம் இப்பெல்லாம்? சரிங்கம்மா, ரொம்ப அருமையா உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிம்மா. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

11:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பெண் பூவி நிகழ்ச்சியை. இன்று பூவி பெண் பூவி நிகழ்ச்சி நான் பார்த்த முதல் திரைப்படம் என்ற தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அனுபவங்களை நீங்களும் பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0:43:42:24:40 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94:86:81:10:25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0:43:42 என்ற முன்னணியினை போடு 24:40:31 என்ற எண்ணிலும்,

0: மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இந்த இரு எண்களிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னா வீட்டிலேயே மொபைல் டிவி அப்படின்ற பல்வேறு திரைகளில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் தியேட்டரில் படம் பார்க்குற அனுபவம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஒரு தனி அப்படின்னு சொல்லலாம், தனி கெத்து அப்படின்னே சொல்லலாம். தியேட்டருக்கு வெளியே இருக்கும் போஸ்டரு, பெரிய பெரிய எழுத்துக்களில் இருக்கிற அந்த படத்தோட பேர், அப்புறம் அந்த கதாநாயகன் கதாநாயகின் பெரிய கட் அவுட்டு, டிக்கெட் வாங்குகிற கூட்டம், உள்ளே போனதும் வர அந்த லைட் செட்டிங்ஸு, அப்புறம் பெரிய திரையில் படம் ஆரம்பிக்கும் அந்த நொடி, அந்த அனுபவத்தை முதல் முறையாக பார்க்குற குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய உலக மாதிரி இருக்கும். திரை இவ்வளவு பெருசாக இருக்கே, சத்தம் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கும். சில பேருக்கு முதல் திரைப்படமே தியேட்டரில் பார்த்ததாக இருக்கலாம், சில பேருக்கு வீட்டில் டிவியில் பார்த்த படமாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு வீட்டில் டிவிடி விசிடி அந்த மாதிரி வச்சு பார்த்த இதுவாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் முதல் படம் அப்படின்றது ஒன்று மறக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லலாம். முதல் திரைப்படம் அப்படின்னும் போது ஒரு தனி மதிப்பு இருக்கும் அந்த படத்து மேலே. எப்போ அந்த படத்தோட பேர் கேட்டாலோ, அந்த படத்தில் நடித்த ஹீரோவோட பேர் கேட்டாலோ, இல்லை அந்த படத்தில் இருந்து ஒரு பாட்டை கேட்டாலோ நமக்கு வந்து அந்த கால நினைவுகள் வந்துடும், கூடவே சந்தோஷமும் வந்துடும். ஆமாம் தானே. அந்த நினைவுகளை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூடயும் பேசுகிறோம். வருக, வணக்கம்.
1: ஹலோ காட், வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கவிதா பேசுகிறேங்க மேடம்.
0: சரிங்க கவிதா, சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த முதல் திரைப்படம் என்னது?
1: அப்படிங்க மேடம், தியேட்டருங்களா? ஒரு தியேட்டர் இருந்தது மேடம், நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது. அப்போ வந்து மேடம் மணல் வந்து அதுல குஞ்சி தாங்க மேடம் உட்காருவோம்.
0: ஒரு டென்ட் கொட்டாய் சொல்றீங்களா நீங்க?
1: ஒரு காதல் கொட்டின் ஒரு படம் பார்த்துட்டு வந்தாங்க மேடம்.
0: காதல் குண்டின் படத்தை பாத்தீங்களா?
1: காதல் கோட்டை.
0: காதல் கோட்டை.
1: அப்போ வந்து தேவேன மேடம் சின்ன வயசுல அவங்க அந்த படம் எல்லாம் நடிச்சப்ப நல்லா இருந்தது மேடம். விவரம் தெரிஞ்ச வயசுல அந்த படம் பார்த்தாங்க மேடம்.
0: ரொம்ப அருமையான திரைப்படம்.
1: ரொம்ப அப்படியே ஜாலியா நாங்க பார்த்தாங்க மேடம் அந்த படம் எல்லாம்.
0: ரொம்ப அருமையா,
1: எந்த பிரச்சனையும் இல்லாத அழகா போயிட்டு அழகா வந்தாங்க மேடம் அப்பா காலகட்டத்தெல்லாம்.
0: சரிங்கம்மா, அந்த படத்துல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்குங்க மேடம்.
0: தேங்க்யூ. ஒரு பாடலை தொடர்ந்து பேசுவோம்.
2: என்ன காலு பாச்சலிலே, ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சூழ்ந்து வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: அனில் முறுக்கு டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: 11:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பெண் பூவி நிகழ்ச்சியினை நிகழ்ச்சி இன்று நான் பார்த்த முதல் திரைப்படம் என்ற தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களான உங்களை நான் வந்து கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன படம் பார்த்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருந்தேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணும் இல்லைங்களா, அது தான நியாயம். ஆக்சுவலாக நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜில் எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஆதி படம். அந்த படம் தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆதி படத்தில் எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு சீன் வந்து ஞாபகம் இருக்கும். த்ரிஷா வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பீச் பக்கம் இருப்பாங்க. ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவ் சீன் தான், அந்த நெகட்டிவ் ரோலில் எடுத்து நடிச்சிட்ருக்கிற சீன் இப்போ வரைக்குமே என் கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கோம். நான் அந்த படத்தை தான் முதல் முதல்ல பார்த்தேன். என்னோடய அப்பா அந்த இன்டர்வல் டைம்லலாம் நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப அழகாக என்னை கவனிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சுட்டு அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நைட் ஷோ தான் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லார் வாழ்க்கையிலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருப்பாங்க, சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற டிவியில் பார்த்துருப்பாங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஓடிடி ஃபோனு அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி இப்போது 24-40-30, மற்றொரு நாக 94-86-81-10-25. இந்த இரு எண்கள் வந்து புதிய நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள். மற்ற நேர்களாக இருந்தீர்கள் என்றால் 0-43-42 என்ற முன்னணியின் போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு நாக 94-86-65-20-25 இந்த இரு எண்களிலும் அழைத்து பங்கேற்கலாம். நம்பர் சொன்ன உடனே இணைப்பில் நேர் வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், இனிப்பில இருக்கீங்க, பேசுங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அவங்க வந்து ரொம்ப பிஸியா எப்படா லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எடுத்த சமயம் பார்த்து பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவாங்க, அப்போ பேசிக்கலாம். அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். பண்பலைக்கு போன் பண்ணிட்டு பக்கத்துல பேசிட்டு இருக்கீங்களே மாம், சொல்லுங்கம்மா. பூவே பின் பூவே நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா, கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு வந்து நான் பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்ற தலைப்பு. சொல்லுங்க, நீங்க பார்த்த முதல் திரைப்படம்
1: என்ன?
0: அதுக்கு முன்னாடி படம் பார்த்திருக்கீங்க, ஆனா இது தியேட்டர்ல போன எக்ஸ்பீரியன்ஸ். நாட்டாமை படம் பாத்தீங்களா? நாட்டாமை படத்துல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஸ்பெசிபிக்கா அந்த கவுண்டமணி செந்திலோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். டே தகப்பா, ஏன் இப்படி பண்ற
1: அப்படின்னு.
0: உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? நாங்கெல்லாம் ட்ரெண்டிங் வந்துட்டோம், டியூடு மீசை முறுக்கட்டும் அந்த மாதிரி தான் பாப்போம் அப்படிங்களா?
1: ரொம்ப
0: அருமையா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
1: தேங்க்யூ.

0: இனிப்பில் இனி வாடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கமா, இனிப்பில் இருக்கீங்க. தர்மபுரி பண்பலை பேசுங்க. ரொம்ப ஷையான டைம் போ. அவங்களே வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து? சொல்லுங்க சௌதாமணி அம்மா. நீங்க பார்த்த முதல் திரைப்படம் என்ன?
1: முதல் திரைப்படம் பாத்தீங்கன்னா, நான் ஆடி வெளி படம் பார்த்தேம்மா சின்ன வயசுல. ஏன்னா அந்த 60 வயசுல வந்து
0: என்ன சொல்றீங்களே தெரியல. ஆடிவெளி படம் பாத்தீங்களா?
1: ஆமா, ஆடிவெளி படம் பார்த்தேன்.
0: எப்படி இருந்துச்சு அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்?
1: முதல் படம் தியேட்டர்ல போய் அந்த படமா பார்த்தேன்
0: நானு. அதுக்கப்புறம் எப்பயாவது வாழ்க்கையில அந்த படத்தை பாத்தீங்களா?
1: அதுல வர விலங்குகள்லாம்
0: பாத்திருக்கீங்களா? அப்போ வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம்
1: சொன்னீங்களா?
0: உங்க கூட சேர்ந்து எப்படியும் படம் பார்த்துருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பீங்க தானே, நான் இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், எங்க அப்பா தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல? சரிங்கம்மா சரிங்கம்மா. இனிப்பிள்ளை நிலைமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே, ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து.

ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

0: நேர்களே, உங்களுடைய நினைவுகளை கேட்டு ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. இன்னைக்கு நம்ம பேசியது திரைப்படங்களை பற்றி மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தை பருவத்தை பற்றி, நம்மோடு இருந்த மனிதர்களை பற்றி, மறந்து போயிருந்த அழகான நினைவுகளை பற்றியும் கூட தான். ஒரு திரைப்படம் 2 மணி நேரத்தில் முடிந்து விடலாம், ஆனால் அந்த திரைப்படம் நமக்கு கொடுத்த நினைவுகள் பல வருடங்கள் ஆனாலும் முடிவதில்லை. ஒரு பழைய பாடல் ஒலிக்கும் பொழுது, பழைய நடிகரை பார்க்கும் பொழுது, ஒரு தியேட்டரை கடந்து செல்லும் பொழுது மனசு மட்டும் அமைதியாக செல்லும், இந்த படத்தை நான் பார்த்த அந்த நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் முதல் திரைப்படம் எதுவாக இருந்தாலும் அந்த படத்தோடு இணைந்த நல்ல நினைவுகளை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நான் பார்த்த முதல் திரைப்படம். உங்கள் நினைவுகளோடு பயணித்த இந்த அழகான நேரம் இத்துடன் நிறைவேறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும்

0: அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: நேரம் பிற்பகல் 12:01. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7.
5: மீனாட்சி மீனாட்சி, நான் கேட்ட தகவல் என்னாச்சு?
6: மீனாட்சி மீனாட்சி,
7: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆளை காணோம்.
5: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
7: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
5: அப்படியா, என்ன சொல்ற?
7: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
5: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
7: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
4: நிகழ்ச்சி நிரல் பற்றிய முன்னோற்றம். இன்று பிற்பகல் 12:10 தமிழ் அருவி. இன்றைய நிகழ்ச்சியில் திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு, தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தைச் சார்ந்த கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களின் உரையை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:50 சூழல் காப்போம், அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 2 மணிக்கு உங்கள் களம் நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் என்ற தலைப்பில் புகைப்பட கலைஞர் சி சிரஞ்சீவி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கற்செவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5:05 மாலை தென்றல். 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாளின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி, சிதம்பரம் ஸ்ரீ கோவிந்தராஜா பெருமாள் கோவில் திருச்சித்திரக்கூடத்தினை கேட்கலாம். 7 மணிக்கு திரை இசை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வர உள்ளது. 9:30 இடைவிடாத இசை மலை. 10:20 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை சுகமான ராகங்களில் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி சிறப்பம்சங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பண்பலையோடு இணைந்திருங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
8: Is Akashvani, the news

0: வணக்கம் நேயர்களே. நேரம் 12:10. இது உங்கள் பட்டையை கலப்பும் பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
0: பாட்டைய கலப்பும் பண்பலையில தொடர்வது தமிழ் அருவி.

அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அருவி முத்தமிழம்மா, முத்தமிழம்மா, தத்துவ உணர்வை முதலில் தந்தாய், எத்தனை இலக்கணம் இலக்கியம் வைத்தாய், முத்துக்கடலே, பவள கொடியே, எழுத்தே பேச்சே ஏழே வாழ்க, இளைத்த குயிலே இறையே வாழ்க, தலைத்த மயிலே கூத்தே வாழ்க, ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் ஆனே என்னும் சீரை தந்த தமிழே வாழ்க, ஓரா உலகின் ஒளியே வாழ்க என்ற பாரதிதாசனின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தைச் சார்ந்த கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களின் உரையினை கேட்கலாம்.

தமிழே, நீயும் கரும்பும் ஒன்றுதான். கரும்பை சரியாக பிழிந்தால் சர்க்கரை உண்டாக்கலாம். தமிழே, உன்னை சரியாக உச்சரித்தால் சர்க்காரையே உண்டாக்கலாம். உன் திருவடி தொழுது என் உரை கதவினை திறக்கின்றேன். எந்த மொழியில் உன்னை பாடுவது அன்னையே? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள், ஆனால் என் உமிழ் நேரையும் தமிழ் நேராக சுரக்கச் செய்தவளே, உனக்கு என் வணக்கம். பொதிகமலை காற்றுக்குள், பொருணி நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமைத்திறந்து எழுந்தவளே, நதிவைகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, முந்துமொழி செந்தமழை சிந்துகவி சிந்திமனம் சொந்தமுடன் பாட வேண்டும், நம் சந்ததமும் மந்தமிழா பந்தமுடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூட வேண்டும், புது விந்தைதரு சந்தமுடன் வந்து மன சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும், சிறு மந்தநகை புன்னகையாம் எந்த உயிர் செந்தமிழால் இந்த நிலம் ஆள வேண்டும், ஒண்டமிழை கண்டுதினும் உண்டு மனம் கொண்டு சுவை எண்டிசியும் பாடி நிற்பேன், மலர் செண்டனவே தண்டமிழும் மண்டு மனம் கொண்டதனால் வண்டனவே சூழ நிற்பேன், பகை துண்டுவிழம் உண்டுதனில் சுண்டு விரல் கொண்டு மலை கிண்டும் ஒரு வேங்கையாவேன், கடல் நின்று நம்மை கண்டு வல்லை அண்டுவதாய் ஒண்டமிழை கண்டு பகை ஓட வைப்பேன். முத்தமிழே, முத்தமிழே, உன சித்தமுந்திர சொத்து வளர்ந்திர வித்து துளித்திர வந்து பிணைத்திடுவேன், முன்னழகே பின்னழகே கண்ணழகே எழில் விண்ணழகே உன எண்ணி மயங்கிடுவேன், சங்கம் இருந்தவள் எங்கும் உயர்ந்தவள் தக்கவளே மனம் புக்கவளே உயிர் ஒக்க வளர்ந்திடும் சர்க்கரையே உனை சொக்கி வணங்கிடுவேன். இன்றைய தினம் தர்மபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தில் திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு என்கிற தலைப்பில் பேசுகின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். வானொலி நிலையத்தார்க்கு என் வண்டமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

கமல்கின்ற கவிதை மலர் தோட்டமாய் அன்பு தவழ்கின்ற நெஞ்சத்தின் கூட்டமாய் வீற்றிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையினை தொடங்குகிறேன். திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு. இந்த தலைப்பே நம்மிடம் ஏதோ பேசுகிறது. தலைப்பில் பேசுவது என்பது வேறு, தலைப்பு பேச வேண்டும். அப்படி பேசுகிற தலைப்பாக இந்த தலைப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு கதவு திறந்தால் அதற்குள் ஒரு வீடு இருக்கு. ஒரு பள்ளி கதவு திறந்தால்

அதற்குள் கல்வி இருக்கும். ஒரு கோயில் கதவு திறந்தால் அதற்குள் இறை நம்பிக்கை இருக்கும். ஆனால் தமிழ் கதவு திறந்தால் மட்டும் அதற்குள் மொழி மட்டும் இருக்காது, ஒரு வரலாறு இருக்கும், ஒரு நாகரிகம் இருக்கும், ஒரு பண்பாடு இருக்கும், ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு உறவு இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு என்று. தமிழ் என்றால் என்ன? பள்ளியில் படிக்கும் ஒரு பாடமா? தேர்வில் எழுதும் ஒரு தாளா? விழாவில் பேசும் ஒரு மொழியா? இல்லை, தமிழ் நம் வாழ்க்கையின் குரல். தமிழ் நம் வாழ்க்கையின் குரல், நம் வாழ்க்கையை வளப்படுத்த வந்த திருக்குறள் என்பது பாட்டு வடிவம். ஆனால் தமிழ் நம்முடைய நெஞ்சிலே இருந்து பிறக்கின்ற குரல். பிறந்ததும் அம்மா சொல்வது கண்ணே, அதுவும் தமிழ். குழந்தை விழுந்தால் ஐயோ, அதுவும் தமிழ். குழந்தை எழுந்தால் வா, அதுவும் தமிழ். குழந்தை தவறு செய்தால் ஏண்டா இப்படி செய்கிறாய், அதுவும் தமிழ். அன்பு, கோபம், பாசம், பரிவு, வலி, மகிழ்ச்சி, மனிதனின் உணர்ச்சிகளுக்கெல்லாம் தமிழ் குரல் கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான தமிழை நாம் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும். கல்வெட்டு பேசுகிறது. தமிழ் இணைய கல்வி கழகத்தின் தகவலின்படி சங்ககால தமிழி அல்லது தமிழ் பிராமி எழுத்துகள் தொடர்பான சான்றுகள் கால பகுதிக்கு முன் செல்கின்றன. சுமார் 32 இடங்களில் 94 குகை கல்வெட்டுகளும், சுமார் 25 தொல்லியல் வாழ்விடங்களில் 250 மேற்பட்ட பனை கீறல்களும் கண்டறியப்பட்டு இருக்கின்றன என்று அந்த நிறுவனம் குறிப்பிடுகிறது. தமிழ் இந்த அளவுக்கு சான்றுகள் நிறைந்த மொழியாக இருக்கின்றது, சான்றுகள் நிறைந்த மொழியாக இருக்கிறது. தமிழர்கள் உலகம் முழுவதும் தங்களுடைய வணிகத்தை விரித்திருக்கிறார்கள். யுனெஸ்கோ ஆய்வில் யவனர்களுடன் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார்கள். கப்பல்களில் மிளகு வணிகம் ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இப்படி வாசனை திரவியங்களையெல்லாம் தமிழ் மக்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்திருக்கிறார்கள். கடலின் அலைகளில் எழுதி வைக்கப்பட்ட வரலாற்று உணர்வலைகள் அங்கே இன்றும் அலையாடிக்கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மொழியாக இருப்பதுதான் நம்முடைய தமிழ் மொழி. ஒரு கதை இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் அந்த ஊரிலேயே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீடாக சென்று எடுப்பான், ஒவ்வொரு தெருவாக சென்று எடுப்பான். மற்ற ஊர்களுக்கு அவன் போவதில்லை. பிச்சை எடுத்தாலும் அந்த ஒரு ஊரிலேயே எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை உடையவன், நல்ல கொள்கை. அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து விட்டு இரவில் எங்கே போய் உறங்குவான் தெரியுமா? ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய நிழலை பயன்படுத்தி கொண்டு அங்கே போய் உறங்குவான். அவன் வாழ்க்கையை அங்கேயே நடத்தினான். இரவு நேரங்களில் தன்னுடைய உறக்கத்தை மேற்கொண்டாலும் தன்னுடைய கனவு, தன்னுடைய நினைவு அனைத்துமே அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே அவன் இருப்பான். இன்னும் அடுத்த நாள் காலையில் சென்று பிச்சை எடுப்பான். மக்கள் இந்த பிச்சைக்காரன் நம்மையே நம்பி இருக்கிறான், வேறு எங்கும் செல்வதில்லை என்று கருதி அவனுக்கு பிச்சை இடுவார்கள். பெருமக்களே, அப்படி நாளடைவில் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிச்சைக்காரன் மீது மக்களுக்கே ஒரு பாசம் தோன்றியது. பரவாயில்லை, நம்மை விட்டுவிட்டு எங்கும் அவன் போவதில்லை என்று. அந்த பிச்சைக்காரன் ஒரு நாள் நோய்வாய்ப்படுகிறான். தன் கையில இருந்த காசையெல்லாம் கொண்டு அவன் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தி கொண்டாலும் மாத்திரைகளையும் மருந்துகளையும் போய் தன்னிடம் பணம் ஏதும் இல்லை, மருத்துவம் பார்த்துக் கொள்கிறான், ஆனாலும் இயலவில்லை. ஒரு நாள் அவன் இறந்து விடுகிறான். ஆலமரத்தடியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த பிச்சைக்காரன் காலம் கடந்து போகும் பட்சத்தில் அவன் கோலம் மாறுகிறது, நோய் வருகிறது. நோய் வந்து அவனுடைய உயிரை களவாடி செல்கிறது, அவன் இறந்து விடுகிறான். இறந்து விட்ட பிச்சைக்காரன் எங்கே புதைப்பது என்று அந்த ஊர் மக்கள் யோசிக்கிறார். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் புதைத்து விடலாமா என்று யோசிக்கின்ற பொழுது அதிலே உள்ள சிலர் தவறு, நம்மை நம்பி அவன் பிச்சை எடுத்தான், நம் ஊரிலேயே இருந்தான், நம்மையே சுற்றி சுற்றி வந்தான். அந்த ஆலமரம் தான் அவனுடைய வாழ்விடம், அந்த ஆலமரம் தான் அவனுடைய குடில். அந்த ஆலமரத்திலேயே அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த காரணத்தினால் அந்த ஆலமரத்தின் அடியிலேயே அவனை புதைத்து விடலாம் என்று நினைத்து அவர்கள் ஆலமரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய நிலத்தை தோண்டினார். அப்படி தோண்டி கொண்டே இருக்கின்ற பொழுது டங் என்று ஒரு சத்தம் கேட்டது. என்னவென்று பார்த்தால் சோழர் காலத்து பானை ஒன்று, தங்கப்பானை. அந்த தங்கப்பானையிலே நவரத்தினங்கள் நிறைய குவிக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்த உடனேயே அந்த ஊர் மக்களுக்கு மகிழ்ச்சி தாள முடியவில்லை. பிச்சைக்காரன் இறந்ததை கூட அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த பானையிலே இருக்கக்கூடிய அந்த செல்வ பொருள்களை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். பானையை எடுத்து மேலே வைத்துவிட்டு பிச்சைக்காரனை அதிலே போட்டு புதைத்தார். வளமையை எடுத்துவிட்டு வறுமையை உள்ளே போட்டு புதைத்தார். இந்த கதை எதை காட்டுகிறது? இத்தனை ஆண்டு காலம் தனக்குள் அந்த பானை இருந்தது, அந்த நிலம் பிச்சைக்காரனிடம் சொல்லவில்லை. ஆனாலும் கூட அந்த நிலத்தின் மீதுதான் அவன் உயிர் வாழ்ந்திருக்கிறான். அந்த நிலத்தின் மீது உயிர் வாழ்ந்த பிச்சைக்காரனுக்கு தெரியவில்லை தனக்கு அடியிலேயே ஒரு செல்வம் இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது. தன் வாழ்க்கையவே திசை மாற்றி ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஆற்றல்

பெற்ற நவரத்தினங்கள் இருக்கின்றன என்று அந்த பிச்சைக்காரனுக்கு இதனால் வரைக்கும் தெரியாமலேயே அவன் அங்கேயே இருந்திருக்கிறான் தெரியவில்லை. ஆனால் தெரியாத காரணத்தினால் ஊர் முழுவதும் போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்து இப்போது பிச்சைக்காரனாகவே இறந்து விட்டான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? தனக்கு அடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை விட்டுவிட்டு இந்த பிச்சைக்காரன் தன்னுடைய மனநிலையை உயர்த்தி கொள்ளாமல் பிச்சை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. இது அப்படியே தமிழ் மொழிக்கு பொருந்தும். தமிழர்களாகிய நாம் ஆங்கிலத்தை பேசுகிறோம், இந்தியை பேசுகிறோம், உலக மொழிகளை எல்லாம் பேசி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய செல்வமாகிய தமிழ் அந்த பூமிக்கடியிலே எப்படி அந்த பானை இருந்ததோ அதுபோல நம்மிடமே இருக்கக்கூடிய தமிழின் அருமையை பெருமையை தெரியாமல் இன்று வரை நாம் வறியவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்று வரை நாம் நம்முடைய மொழியினுடைய தொன்மையை, நம் மொழியினுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. என்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம், அன்றைக்கு தான் நமக்கு வாசல் கதவு திற, அந்த தமிழ் கதவு திறக்கின்ற போது நம் கண்முன்னே கோடிக்கணக்கான இன்பங்கள் தவழும். அப்படி கோடிக்கணக்கான இன்பங்கள் தவழுகிற போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். அதனால்தான் கவிஞர்கள் மிக அழகாக சொன்னார்கள், தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். பாரதி புலவன் மிக அழகாக சொல்லுவான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று சொல்லுவான். இருட்டை கத்தரித்து எடுத்து வைத்த மீசைக்கு சொந்தக்காரனாகிய பாரதி அந்த பாடலை வைக்கும் பொழுது ஒரு உள்ளுரை கருத்தை பொதித்து வைத்திருக்கிறான். எப்படி? எல்லாரும் காலையில் எழுந்து படிக்க சொல்லுவார்கள், பிறகு நம் விருப்பத்திற்கு ஏதாவது செய்யலாம், மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. தமிழை சொல்லித் தருகிறான் பாரதி. எப்படி? காலை எழுந்தவுடன் படிப்பு இயற்றமிழ், படிப்பது என்பது இயற்றமிழ், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அது இசைத்தமிழ், மாலை முழுதும் விளையாட்டு அது கூத்து தமிழ். விளையாட்டு என்கிற போது அது கூத்து தமிழ். இறைவனை ஆடல் அழகன் என்றுதானே சொல்லுகிறார்கள். இந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண என்கிற பாட்டு வண்ணம் பாட்டே நடனமாடுகிற பாட்டாக அது இருக்கிறது. ஆக மூன்று தமிழையும் பாரதி புலவன் என்ன அழகாக நுட்பமாக இதிலே பதிவு செய்கிறான் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னால் என்ன பொருள்? தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னால் அமுதுக்கு அமுதென்று பேர், ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், தமிழை உச்சரித்துக் கொண்டே இருங்கள், தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் அப்படின்னு சொன்னா அமிழ்ந்து அமிழ்ந்து அமிழ்ந்து என்கின்ற ஒரு வாசை நயம் வரும். அப்போ தமிழுக்குள் அமிழ்ந்து இருக்கிறது, அந்த அமிழ்ந்து அமிழ்ந்து இருக்கிறது, அமிழ்ந்துக்குள் தமிழ் இருக்கிறது. அமிழ்ந்து என்பது என்ன தெரியுமா? அன்றைக்கு தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை ஒரு மிகப்பெரிய அரவம் அதை கயிறாக கொண்டு திரித்தார்கள். அப்படி அந்த மலையை மத்தாக கொண்டு அவர்கள் கடைகின்ற பொழுது அதிலே இருந்து அமுது தோன்றியது என்று ஒரு புராண செய்தி இருக்கிறது. அந்த அமுது எதற்காகவாம்? அதை குடித்து விட்டால் யாரும் மரணமடைய மாட்டார்கள். அமிழ்தை சாப்பிட்டால் யாரும் மரணமடைய மாட்டார்கள். விதியை வென்றுவிடலாம், மரணத்தை வென்றுவிடலாம். இதுதான் அந்த அமுதுக்கு உள்ள பெருமை. ஒரு மொழியினுடைய சொல்லாகிய தமிழ் என்கிற அந்த சொல்லுக்குள் அதை உச்சரிக்கின்ற பொழுது அமிழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால், தமிழை உச்சரித்தால் மரணமே வராது, நோய் வராது என்பதற்கு இதைவிட சான்று உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. வெளிநாட்டிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் திக்குவாயை போக்குவதற்கு இந்த பாடலை தான் வைத்திருக்கிறார்கள். சாமில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பளது தமிழ் மணந்து வேக வேண்டும். ஈழத்து கவிஞர் சச்சி சித்தானந்தம். சாமில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பளது தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஒரு பாட்டு. ஆக தமிழ் படித்தால் முதலில் சாவே வராது. அப்படி அந்த சாவு வருகிறது என்று சொன்னால், என்னுடைய சாம்பல் கூட தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஒரு புலவன் சொல்கிறான் என்று சொன்னால், இறந்த பிறகும் அவனை வாழ வைக்கின்ற மொழியாக தமிழ் இருக்கிற காரணத்தினால் நாம் தமிழை நேசிக்க வேண்டும். அந்த தமிழ் கதவுக்கு முன்புறமாக நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ் தன்னை திறந்து கொள்ளுகிற போது நாம் சிறந்து போவோம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் 2025-26 தகவல் தொழில்நுட்ப ஆவணத்தின் படி தமிழ் மெய்நிகர் கல்விக் கழகம் 800,000+ அதிகமான பனை ஓலை கையெழுத்து பக்கங்களை டிஜிட்டல் வடிவில் பதிவு செய்துள்ளது. அச்சு பக்கங்களின் 12.85 லட்சம் பக்கங்களும் OCR மூலம் உரையாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த அளவிற்கு தமிழ் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதனை பாருங்கள். தமிழ் என் மொழி என்பதை விட தமிழ் என் உறவு என்று நாம் சொல்ல வேண்டும். தமிழ் நம் உறவாகவும் இருக்கிறது. எப்படி உறவாக இருக்கிறது? கொஞ்சம் முன்பு நான் சொன்னேனே, தாயானவள் கண்ணே என்பாள், அது தமிழ் உறவு. காதலியை பார்த்து அன்பே என்று சொல்லுவோம், அது தமிழ் உறவு. எல்லாவற்றையும் தாண்டி அம்மா என்று சொல்லுகிறோமே, அதுவும் தமிழ் உறவு. அதனால்தான் தாய் மொழி என்று

சொல்லுகிறோம். அப்படி தாய் மொழி என்று சொல்லுகிற பொழுது ஏன் அதற்கு தாய் மொழி என்று சொன்னார்கள், வழங்கினார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் தந்தை மொழி என்று சொல்லக்கூடாதா? தந்தையினுடைய உடலிலே இருந்து பிறக்கின்ற அந்த அணுவின் ஒரு துளி அல்லவா தாயினுடைய வயிற்றுக்கு சென்று குழந்தையாக அது உருமாறி பிறக்கிறது. அப்ப தந்தை மொழி என்று தானே சொல்ல வேண்டும். ஏன் தாய் மொழி என்று சொல்ல வேண்டும்? ஒன்றை சொல்லுகிறேன். அந்த அணுவானது தாயினுடைய வயிற்றுக்கு போய் பாதுகாக்கப்பட்டு அதற்கு உரு தந்து உயிர் தந்து அனைத்து வகையான செயல்பாடுகள்

வேண்டும். ஒன்றை சொல்லுகிறேன், அந்த அணுவானது தாயினுடைய வயிற்றுக்கு போய் பாதுகாக்கப்பட்டு அதற்கு உருதந்து உயிர் தந்து அனைத்து வகையான செயல்பாடுகளும் அங்கே நடந்து ப்ராசஸிங் நடந்து அதற்கு பிறகு அது ஒரு குழந்தையாக வெளிவருகிற போதுதான் அது முழுமை பெறுகிறது. அந்த முழுமையை தாய்தான் தருகிறாள். தாய் அந்த குழந்தைக்கு அவள் உணவு உண்ணுகிற போது அந்த உணவே குழந்தைக்கும் சக்தியாக மாறுகிறது என்று சொன்னால் அதுதான் தாய்மை. அதுதான் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னதற்கு காரணம் அதுதானே தவிர வேறு ஒன்றுமில்லை. தாய்க்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை தாய் பெற்றிருக்கிறாள். அதனால்தான் மொழியோடு இணைத்தார்கள். தாய் மொழி என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். தமிழ் உறவு என்பது இதுதான். தமிழ் உறவு தொப்புள் கொடியோடு இணைந்திருக்கின்ற உறவு இருக்கிறதே அது தமிழ் உறவு. அந்த தமிழை பேசுகின்ற தமிழ் இனம் இருக்கிறதே அதுதான் தமிழ் உறவு. தமிழ் கதவு என்று சொன்னால் தமிழிலே இலக்கியங்களை நாம் கொஞ்சம் புரட்டி படிக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி பெருமாட்டி போய் பாண்டிய அரண்மனைக்கு முன் நின்று இப்படி பேசுகிறாள். வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொரியது நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. வாயிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒற்றர்கள், கதவை திறவுங்கள், நான் உள்ளே போக வேண்டும். என் கணவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. இந்த மன்னனை நான் சந்திக்க வேண்டும். அதுவும் பகுத்தறிவு கெட்டவனும் நீதி தவறியவனுமான பாண்டியனின் அரண்மனை வாயிலில் நிற்கக்கூடிய வாயில் காற்பாளர்களே, நீங்கள் கொஞ்சம் விலகிச் செல்லுங்கள் என்று முதல் கதவாகிய நீதி கேட்டு நெடும்பயணம் என்பது போல நீதி கேட்பதற்காக கிளம்பி சென்ற கண்ணகியினுடைய முன்னே இருக்கக்கூடிய அந்த வாயில் கதவு திறக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவள் நிற்கிறாள். கடை திறப்பு என்று தமிழிலே இருக்கிறது. ஆமாம், அது என்ன கடை திறப்பு? கலிங்கி போர் போன்ற போர்களுக்கு சென்ற வீரர்கள் திரும்பி வர கால தாமதம் ஆகும்போது கோபம் கொண்ட மகளிர் வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டு ஊடல் கொள்வார்களாம். என்ன ஒரு அழகான செய்தி தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா பெருமக்களே?

அவள் பாடுகிறாள். திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் பெருமான் மிக அழகாக பாடுகிறார். எப்படி? முத்து அன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல் ஊறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். இறைவா, உன்னை நான் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திப்பதற்காக நான் ஒவ்வொருவரையாக நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி, தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய், இறைவனை தித்திக்க பேசுவாய் வந்து உன் கதவை திறவாய் என்று மாணிக்க வாசகர் கெஞ்சுகிறார், கதவை திற என்று. அதே போல ஜெயங்கொண்டார் கதவை பற்றி பேசுகிற பொழுது, காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த கலவி மடவீர் கலர் சென்னி, காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த கலப்போர் பாட திறமினோ என்று அங்கே பாடுகிறார். காஞ்சி என்பதும் கலிங்கம் என்பதும் உடை, அதில இரண்டு பொருள் பட அவர் பாடுகிறார். காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த என்று சொன்னால் அது என்ன ஒரு அற்புதமான இரட்டுற மொழிதலனி என்பதனை நான் இங்கே விவரிக்க நேரமில்லாத காரணத்தினால் அதை அப்படியே விடுகிறேன். நேயர்கள் அந்த பாடலை படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் எனவடைத்தும் திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திறமினோ என்று ஜெயங்கொண்டன் புலவன் பேசுகிறான். என்ன அழகான தமிழ் பார்த்தீர்களா? தமிழை சரியாக உச்சரித்து சரியாக அழுத்த நிறுத்தத்தோடு உணர்வலைகளோடு பாடுகிற பொழுது கதவுகள் தானாகவே திறந்தன என்கின்ற குறிப்புகள் தமிழ் இலக்கியத்திலே வரலாற்று பேழைகளில் நாம் பார்க்கலாம். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் எனவடைத்தும் திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திறமீனோ என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இந்த பாட்டுக்கு மிக அழகாக ஒரு பொருளை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொழுனர் என்று சொன்னால் மணாளன், தன் கணவன். அவன் வருவானா வருவானா என்று வந்து கதவை திறக்கிறார்களாம், பிறகு வரவில்லை வரவில்லை என்று கதவை மூடுகிறார்களாம். இப்படி திறந்து திறந்து மூடி மூடி இருந்த காரணத்தை கதவனுடைய திருகாணி, அந்த திருகு குடுமி இருக்கிறதே, அது தேய்ந்து போய் விடுகிறதாம். அப்படி தேய்ந்து போன காரணத்தினால் அந்த கதவானது பலகீனம் அடைந்து விடுவதாக சொல்லுகிறார். அந்த திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திறமீனும், அந்த அச்சே தேய்ந்து போய் விடுகிறது. வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் எனவடைத்தும் திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திறமீனோ என்று தமிழ் பேசுகிறார். அப்படி திறந்து திறந்து மூடுவதால் அந்த அச்சி குடுமியானது தேய்ந்து விடுகிறது என்று அழகாக நம்முடைய புலவர் பெருமக்கள் பாடி வைக்கிறார்கள். இன்னொரு பாடல் என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள். அவள் மாடியிலே கணவனோடு இருக்கிறாள், காதலனோடு அவள் கொஞ்சி குலவி விட்ட பிறகு அந்த கலியின் மயக்கத்தில் உடைகளைந்த அவள் தன்னுடைய உடையை மீண்டும் எடுத்து போர்த்தி கொள்ள வேண்டும் என்று அந்த மயக்கத்திலேயே என்ன செய்கிறாளாம், அது இரவு நேரம் என்கிற காரணத்தினால் நிலவு வெளிச்சத்தையே உடை ஆடை என்று கருதி அதை இழுத்து போர்த்தி கொள்ளுகிறாள். அடடாடா, என்ன கற்பனை, என்ன கற்பனை! இதுதானே தமிழ் கதவு. கலவி கலியின் மயக்கத்தால் கலை போய் அகல கலைமதியின் நிலவை துகிலென்று எடுத்து உடுப்பீர் நீல் போர் கபாடம் திறமீனும். என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்கள் புலவர். கணவனை அணைத்த பிறகு அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியானவள் தன்னுடைய உடை கலைந்த அந்த உணர்வில் உடையை எடுத்து போர்த்துவதற்கு பதிலாக நிலவனுடைய வெளிச்சத்தை எடுத்து இழுத்து போர்த்தி கொள்ளுகின்றாள். அப்படிப்பட்ட பெண்ணே, அப்படிப்பட்ட பண்பு நிறை பெண்ணே, அப்படிப்பட்ட அறிவு நிறை பெண்ணே, அப்படிப்பட்ட காதல் நிறை பெண்ணே, அப்படிப்பட்ட பாசம் நிறை பெண்ணே, நீ வந்து கதவை தர என்று அந்த கதவுக்கு என்ன ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் பாருங்கள். நம்முடைய அருமை கவிஞர் பெருமகனார் கண்ணதாசன் கூட ஒரு பாடல் கதவை பற்றி பாடியிருக்கிறார். பயணம் தொடர்ந்தால் கதவு திற, கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை திறந்தால் வாழலாம். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகிலே. அவரும் அந்த கதவை திறக்க, பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தான் அந்த கதவு திறக்கும் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஒரு பாடலில், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா என்று சொல்லுகிறார். உறவுக்கு காரணம் யார்? பெண். அப்படிப்பட்ட அந்த பெண்மணியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த நிலைப்பாட்டை அவரும் சொல்லுகிறார். தேவார திருவாசக பாடல்களில் மிக அற்புதமாக அப்பர் சம்பந்தர் பெருமக்கள் பாடியது, தாழ் திறவாய் மணிக்கதவே தாழ் திறவாய், ஆலய மணிக்கதவே தாழ் திறவாய், மறை நாயகன் முகம் காண தாழ் திறவாய், மனக்கதவம் திறந்த பரம்பொருளே திருக்கதவம் திறக்க வரமருளே. என்ன அழகு பாருங்கள். தமிழ் பாடுகிற பொழுது கதவு தானாக திறந்தது. ஆடும் திருவடி கோலம் அறிந்திட அரணே தாழ் திறவாய், அன்னை மார்பினில் பொன்மணி கண்டிட

கதவை திறக்க மாட்டார்களாம். ஏன் தாமதமாக வந்தாய்? சென்றிருக்கிறது இந்த நாட்டை காப்பதற்காக. வாளை சுழற்றி வீரர்கள் மத்தியிலே வெற்றி எக்காலமிட்டு அந்த மறவர் கூட்டத்திற்கு

அன்பே தாழ்த்தறவாய், அருள் நெறி தெளிவுற திருமறை புகழ்பெற அன்பே தாழ்த்தறவாய், ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒளியே தாழ்த்தறவாய் என்று அந்த தமிழ் மூலமாக தாழ் திறக்கப்படுகிறது. அந்த தமிழ் மூலமாக தாழ் திறக்கப்படுகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? இன்பம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதே போல்தான் இன்றைய தினம் நம்முடைய உறவுகள் எல்லாரும் கூடி, நம்முடைய தமிழினம் அனைவரும் ஒன்று இணைந்து தமிழ் மொழியை உலக மொழி ஆக்குவதற்காக நாம் போராட வேண்டும். பூட்டி கிடக்கிற தமிழ் கதவை திறப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் சாவியாக உருமாறி தமிழ் கதவை திறக்க வேண்டும். தமிழ் கதவே நீ திறந்து கொள். அப்படி திறந்து கொள்ளுகிற போது இந்த உலகம் உய்யும். தாழ் திறவாய் கதவே என்பது போல தமிழே நீ திறந்து கொள்ளும் போது நாங்கள் சிறந்து போகிறோம். தமிழே நீ திறக்கும் போது எண்ணங்கள் வார்த்தைகளாய் விடுகின்றன. எப்படி வானம் திறக்கும் பொழுது விடியில் விடுகிறதோ அது போல தமிழே நீ திறக்கும் போது எண்ணங்கள் வார்த்தைகளாய் விடுகின்றன. வானவில் கூட உன்னிடம் மண்டியிட்டு வண்ணங்களை தூவுகின்றன. நிலா கூட உன்னிடம் நிற்கும் போது தேய்பிறை இல்லாமலேயே வளர்பிறையாக போகிறது. தமிழே நீ வார்த்தையாக மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையாகவும் இருக்கின்றாய். நீ முத்தமிட்ட இடமெல்லாம் புள்ளி எழுத்துக்களோ, நீ முத்தமிட்ட இடமெல்லாம் புள்ளி எழுத்துக்களோ, நீ சத்தமிட்ட இடமெல்லாம் வல்லினமோ, நீ மெல்ல நடந்தால் மெல்லினமோ, நீ வளைந்து நடந்தால் இடையினமோ, தமிழே உன்னை புகழக்கூட ஒரு தகுதி வேண். அந்த தகுதியை பெறுவதற்கு உன்னை படிக்குவன். நீ திறந்து கொள் தமிழே. உனக்குள் பயணிக்க நாங்கள் உற்சாகமாக இருக்கின்றோம். தாய் திறந்து கொண்டால் நாங்கள் பிறந்தோம். தமிழே நீ திறந்து கொண்டால் எங்கள் வாழ்க்கை பிறக்கும். அந்த வாழ்க்கையை நாங்கள் பெறுவதற்கு தமிழ் கதவு திறக்கட்டும், தமிழ் உறவு திரளட்டும். நன்றி, வணக்கம்.

நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் திறக்கட்டும் தமிழ் கதவு, திரளட்டும் தமிழ் உறவு என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2

0: ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப்பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்.
2: வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆண்டு

0: நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடன் உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் கும்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப்பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் பிற்பகல் 12:50. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல்.

0: அப்போ
1: வலி வலி, நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க தொழிற்சாலையில இருந்து தினமும் புகை வருதே, பாத்தியா?
2: ஆமா செல்வி அக்கா, அந்த புகையால காற்று கூட ரொம்ப மாசுபடுது. அப்புறம் சுற்றுப்புறத்துல மக்கள் கூட சுவாசிக்க ரொம்ப சிரமப்படுறதா கேள்விப்பட்டேங்க்கா.
1: நம்ம வேற இந்த தொழிற்சாலைக்கு பக்கத்துல இருந்துகிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு இல்ல? நமக்கு தொழிற்சாலை போக மட்டும் இல்ல, சில தொழிற்சாலையில இருந்து வெளியேற கழிவு நீர் இருக்குல்ல, அதை சுத்திகரிக்காம அப்படியே ஆறு குளம் அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் விடுறாங்களே, அதுல தண்ணீர் தானே மாசுபடுது. இத பத்தி நீ என்ன நினைக்கிற?
2: சரியா சொன்னீங்கக்கா, தண்ணீர் மாசுபாட்டால மீன்கள் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த நீரை மக்கள் பயன்படுத்தினாலும் பிரச்சனை ஏற்படலாம்க்கா.
1: சரி, இது மட்டும் இல்ல, அந்த ரசாயன கழிவுகளை தரையில கொட்டினா மண்ணும் மாசுபடும், விவசாய நிலமும் தானே இதால பாதிக்கப்படும்.
2: அது மட்டும் இல்லக்கா, தொழிற்சாலையில இருக்கிற இயந்திரங்கள்லாம் அதிக சத்தத்தோட ஒலிக்குது, அதனால ஒலியும் கூட மாசுபடுதுக்கா.
1: அப்படின்னா தொழிற்சாலையெல்லாம் மூடிடணும் சொல்ல வர?
2: நான் அப்படி சொல்ல வரலக்கா. தொழிற்சாலைகள் தான் வேலை வாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியும் தருது, ஆனா வளர்ச்சியோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் தானக்கா.
1: சரியா சொன்னப்போ, தொழிற்சாலைகள்ல கழிவு நீரை சுத்திகரிச்சு வெளியேத்தினா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல?
2: சரியா சொன்னீங்கக்கா. அது மட்டும் இல்லாம புகைய கட்டுப்படுத்துற கருவியை பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். திடக்கழிவுகளை முறையா சேகரித்து அதை மறுசுழற்சி கூட செய்யலாம்க்கா.
1: இன்னொன்னு கூட பண்ணலாம் தானே, தொழிற்சாலை வளாகத்தை சுத்தி நிறைய மரம் செடி கொடி எல்லாம் நட்டு வளர்த்துனாங்கன்னா இந்த மாசுபாடு எல்லாம் கொஞ்சம் குறையும் தானே?
2: அது மட்டும் இல்லக்கா, அரசு விதிமுறைகளை தொழிற்சாலைகள் முறையா பின்பற்றினாலே மாசுபாட்டை அதிக அளவுல குறைக்கலாம். அது மட்டும் இல்ல, பொதுமக்களும் மாசுபாடு ஏற்பட்டா உரிய அதிகாரிகளிடம் புகார வந்து தெரிவிக்கணும்க்கா.
1: தொழிற்சாலை வளர்ச்சி மட்டும் போதாது இல்ல, தூய்மையான காத்து, சுத்தமான தண்ணி, வளமான மண்ணும் நமக்கு ரொம்ப முக்கியம் தானே?
2: ஆமா செல்வியக்கா, தொழிலும் வளரட்டும், இயற்கையும் பாதுகாக்கப்படட்டும்.
1: ஆரோக்கியமான வாழ்க்கை, மாசில்லா தொழிற்சாலை,
2: வளமான சுற்றுச்சூழல்,
1: ஆரோக்கியமான வாழ்க்கை,
2: சுத்தமான காற்று,
1: இயற்கையை காப்போம்,
2: எதிர்காலத்தை பாதுகாப்போம்.
1: இது சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி,
8: உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை,
7: உங்க மனசுக்கு பிடிச்ச இசை.
8: நம்ம ஊரு செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
9: எல்லாமே ஒரே இடத்துல
8: நம்ம அலைவரிசையில.
9: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5,
8: ஏற்காட்டின் இயற்கை அழகோடு இணைந்து ஒலிக்கும் 103.7.

0: நேயர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம். உழைப்போம் உயர்வோம் தலைப்பில் புகைப்பட கலைஞர் சி சிரஞ்சீவி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 12:55.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்தியன் வங்கி நடத்தும் காளான் வளர்ப்பு பயிற்சி தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நடைபெற உள்ளது. பயிற்சிக்கான விவரங்கள்: இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9:00 முதல் மாலை 5:30 வரை ஆகும். பயிற்சி காலம் 10 நாட்கள் ஆகும். வகுப்பு தொடங்கும் நாள் 5/10/2026 ஆகும். நடப்பு

0: உத்தரகாண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்றுச் சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகும். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தர்மபுரி. 636705. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGT நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித் தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/10/2026. முதநிலை எழுத்து தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் நடத்தப்படும். இதற்கான தேர்வு கட்டணமாக ₹200 இ சலான் மூலம் www.karuvoolam.tn.government.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். www.skilltraining.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04342 என்ற முன்னிணைப்போடு 28/80/99 என்ற எண்ணிலோ 90/80/27/61/72 என்ற எண்ணில் தர்மபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். இதற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம் இருக்க வேண்டும். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம் இருக்க வேண்டும். இதற்கான மானியமாக ₹15,00,000 மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7,50,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

நேரம் பிற்பகல் 1 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த பயணம். வந்ததை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடலை கேட்கும் நிகழ்ச்சி இது.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மாரியம்பட்டி சின்னசாமி ஜோதி பொன்னுமணி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

பண்பலை கவிப்பாடும் நேரம் நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மாதம்பரி சுகுமார், ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. நெஞ்சம் விரும்பிய பாடல் இது. நினைவுகள் மலரச் செய்யும் தேனிசை இது. உறவுகளின் அன்பையும் உள்ளத்தின் இயக்கங்களையும் இசையாய் சொல்ல வருகிறது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கொளத்தூர் குருநாதன் ராஜா, ஜல்லிக்கட்டு காளை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.
2: சின்ன மாப்பிள்ள திருச்சி கட்டுன வீடு, அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: அந்த உணவு குழாயில் இறப்பையில் வந்து நமக்கு வேணுங்கிற இது அமிலம்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும் ஜீரணத்துக்கு. அதனால் அந்த சாப்பாடு வந்து மேல் நோக்கி வரக்கூடாது, கீழ் நோக்கி உணவு இறப்பைக்கு சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் போய் தான் வந்து வரணுமே தவிர திரும்ப வந்து உணவு குழாய்க்கோ வாய்ப்பகுதிக்கோ வரக்கூடாது. அந்த சதை லூஸாக இருந்து செஞ்சு பண்ணிச்சுனா தான் வந்து இந்த மாதிரி வந்து வயிறெரிசல், நெஞ்சுகரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாம் வந்து கடுமையாக வந்து வரும் செய்யும் பண்ணும். இது வந்து இதனால் என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த அமிலம் பட்ட உணவு, அமிலம் கலந்த உணவு வந்து நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணிச்சுனாக்கா அந்த இடத்துல உணவு குழாயிலெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு புண்ணாகி அது பிற்காலத்தில் நீண்ட நாட்களாக இருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா அதெல்லாமே வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த நெஞ்சுக்கரிப்பு புளிச்சேப்பத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது யாருக்கெல்லாம் வரும் செய்யும் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க இல்லையா, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் அந்த சர்க்கேடியன் ரிதம், அந்த வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம தூக்கத்தோட சுழற்சி மாறிச்சு அப்படின்னாக்கா, ரெகுலராக தூங்குற டைம் மாதிரி மாறி மாறி நம்ம தூங்குற செய்கிறோம் பண்ணோம்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நிறைய வரும் செய்யும் பண்ணும். அதே மாதிரி இரவு உணவு வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்க ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி போய் வந்து கடையில் வந்து சிக்கன் மட்டன் இல்லை வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றவங்க செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான வந்து வயிறு எரிச்சல், இந்த நெஞ்சுக்கரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள். அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் வரும், தூக்க முறைகள் வந்து ஒழுங்காக இல்லை செய்யலை பண்ணலன்னா இந்த தூக்க முறைகள் ஒழுங்காக இல்லைனாக்கா இது வரும் செய்யும் பண்ணோம். இன்னொன்று இரவு உணவு, இரவு உணவு ஒழுக்கமாக இல்லை செய்யலை பண்ணல, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து இந்த கடைப்பொருள் அதிகமாக எடுக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சுக்கரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாம் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு எண்டாஸ்கோப் மூலமாக நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம், இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரெகுலரா நான் போய் வந்து என்னது ஒமீஸ் வாங்கி போட்டுருவோம் சார், ரானிடிடின் வாங்கி போட்டுருவோம் சார், எனக்கு ரெகுலரா போறோம் சார், 10 வருஷமா போறோம் சார், 15 வருஷமா போறோம் சார், அது போட்டாதான் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக மிக மிக அதிகம். தயவு செய்து அந்த மாதிரி தொடர்ச்சியாக மாத்திரை வாங்கி போடாதீங்க, அதுக்கு உண்டான பர்மனன்ட் சொல்யூஷனும் தேடுங்க செய்யுங்க. இதை பத்தி என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நான் வந்து விலாவரியாக வரும் நாட்களில் வந்து சொல்றேன் சேரம் பண்றேன். இன்றைய பொன்மொழி வந்து கவலைப்படுவதனால் நாளைய கஷ்டங்கள் தீரப்போவதில்லை, பட் ஆனால் இன்றைய சந்தோஷம் போய்விடும். எவ்வளோ ஒரு அருமையான பொன்மொழி பாருங்கள். ஒரு பிரச்சனை, ஐயோ நாளைக்கு அது வந்துருமோ, நாள் நாளைக்கு அது வந்துருமோன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் கவலைப்படுறதுனால நாளைக்கு அந்த வரப்போகிற பிரச்சனையோ வரப்போகிற இதுவோ வந்து தள்ளி போவதில்லை. அதுக்குண்டான நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாம். நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போதை தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம எடுக்கிறது வேறு, அதை நினச்சி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வேறு. கவலைப்படுறதுனால நாளைக்கு அந்த பிரச்சனைகள் உங்களை மீறி போக போகிறது இல்லை, ஆனால் இன்றைய சந்தோஷம் அது வந்து போயிடும். இன்னைக்கு நமக்கு இது வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், குழந்தைங்கள வந்து உங்ககிட்ட ஆசையாக விளையாடும் அந்த சந்தோஷம் போயிடும், நல்ல ஒரு சாப்பாடு இருக்கும் அந்த சாப்பிட்றது செய்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷங்கள் போயிடும், நமக்கு வந்து என்னென்ன மகிழ்ச்சிகள் வருது செய்து பண்ணுதோ அது போயிடும். அதனால் வந்து நாளைய பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:30. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பல்மலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து அவருக்கு நெஞ்சு கரிப்பு புளிச்சு ஏப்போம், கடுமையான நெஞ்சு கரிப்பு புளிச்சு ஏப்போம். அப்புறமா வந்து 2-3 இடத்துல பார்த்துருக்காரு, எண்டாஸ்கோப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் சேர்கின்ற இடத்துல ஒரு சதை மாதிரி இருக்கும், ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அது வந்து லோயர் ஈசோஃபகல் ஸ்பின்டர் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். அதாவது உணவு குழாயிலேருந்து இறப்பைக்கு சாப்பாடு போச்சுனாக்கா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னாக்க வந்து வயிற்றில் வந்து நமக்கு வந்து

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. திருச்சி கூன்றாக்கம் பட்டி குண்டுமணி பிச்சைமுத்து. புதிய பூமி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் பாடல்கள் கடிதல் விரும்பி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரி செய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு

0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029ஆண்டிற்குள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், துருக்கியைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. 2014ஆம் ஆண்டு விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது. அண்மையில் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சிப் பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாப்போசியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால்தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேகா வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், சூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரிஷ்.
0: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸில் 3 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ஈக்குவல்ஸ் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு. ஸோ அது வந்து நாங்கள் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
0: கும்பகோணத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
3: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவத்தலங்களில் சீர்காழி அருகே உதவிய தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாசத்துல தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவை ஒட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசிச் சென்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா பொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேரம் பிற்பகல் 1:55. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. விருதுநகர் ஸ்ரீ வில்லுபுத்தூர் பகுதியில் அதிகபட்ச மலையளவாக 61.4 மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3

டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலாங்குளம் PTO பகுதியில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரி 23.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் பகுதியில் 11.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் கேரளம் கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து கேரளம் முதல் கர்நாடக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை முதல் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆள காணோம்.
1: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
0: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
1: அப்படியா, என்ன சொல்ற?
0: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
1: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
0: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:01.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20வது ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: உங்கள் கலம் உழைப்போம் உயர்வோம்.
2: உழைச்சி உழைச்சி பாரு, இந்த உலகம் உயரும் பாரு, உலகம் உயரும் பாரு.
1: இன்று புகைப்பட கலைஞர் சி சிரஞ்சீவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கதிரொளி.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
4: நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். பிஎஸ்சியில நர்சிங் முடிச்சிருக்கேன்.
3: பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு போட்டோகிராஃபர் எப்படி?
4: நான் வந்து ஒர்க் பண்ணேன், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் சைடு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடில் ஒர்க் பண்ணேன். ஒரு சில விஷயங்களால ஒரு 3 மந்த் அப்படியே கேப், வீட்லேயே இருந்தேன் லீவில். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இருந்தது, ஃபோட்டோகிராஃபி அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அவர் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபோட்டோகிராஃபி.
3: சரி, இப்போ ஃபோட்டோகிராஃபிலே நிறைய விதமான ஃபோட்டோகிராஃபி இருக்கு. லைக் எப்படின்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இப்போ வெட்டிங் ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? எந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க?
4: நான் வந்து ஃபுல்லாக வெட்டிங் தான். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. வெட்டிங் ரிலேட்டடாக இப்படி நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன், நிறைய பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடக்கும், வளகாப்பு, ஸோ அந்த மாதிரி பேபி ஷூட்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கு.
3: இந்த மாதிரி எடுக்கக்குள்ள குழந்தைங்களை ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுப்பீங்க இல்லைங்களா? பர்த்டே ஃபங்க்ஷன்,
4: பேபி ஷூட் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். குழந்தைங்க வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அழுந்துட்டு இருக்குங்க. ஒரு சில பேபிஸ்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க, எடுக்கிறதுக்கு நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்.
3: அவங்கள சமாளிக்கிறதுக்கெல்லாம் என்ன யுக்திகள் வச்சுருக்கீங்க?
4: சமாளிக்கிறதுனா நம்ம குழந்தையா மாறணும், விளையாட்டு காட்டிட்டு அப்படியே ஏதாச்சும் சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் விளையாட்டு பண்ணணும்.

0: இப்ப குழந்தைங்களை போட்டோ ஷூட் பண்றதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இப்ப கார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சு அதுல போட்டோஷாப் பண்ணுவாங்க, போட்டோ பிடிப்பாங்க. அதுக்கு என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, உங்க ஸ்டுடியோலயே இருக்கா இல்ல வெளியில வச்சிருக்கீங்களா?
1: நம்ம ஸ்டுடியோலயும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், பட் நமக்கு வந்து வேணும் அப்படின்னும் போது ஸ்டுடியோ தனியாக அதுக்குன்னு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டல் மாதிரி பே பண்ணிவிட்டு அங்கே கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அவுட்டோரில் பார்க்கும்போது, இன்டோரை விட அவுட்டோரில்.
0: சரி, நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபர் ஆனீங்கன்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: உங்களுடைய முதல் கேமரா எது, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு?
1: என்னோடய முதல் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்டு வச்சுருந்த கேமரா தான், 7100 நிக்கானில். அவரா ஓன் சேலரியில் அவர் வாங்கினது. நான் கேட்கும் போது எனக்காக அவர் கொடுத்து ட்ரைனிங்கில் எல்லாமே இந்தந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து லேட்டஸ்டாக R6 Mark II கெனானில் அது யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பட் சோனி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
0: தருமபுரியில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது எப்படி இருக்கு, அது ஒரு நல்ல முன்னேற்றமா இல்லை ஏதாவது சவால்கள் இருக்கா?
1: நிஜமாக தருமபுரி அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோகிராஃபர் இப்போ ஸ்ட்ரகிள் தான் கொஞ்சம். எப்படின்னா ஃப்ரீலான்ஸராக நிறைய பேர் இப்போ வந்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ புதுசாக வரவங்களை வந்து எப்படின்னா ப்ரைஸ் ரீதியாகவும் மற்ற ஒரு சில விஷயங்களும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்கு.
0: நிறைய பேர் வந்து இப்போ ஃபோன்லேயே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து.
1: ஆமாம்.
0: ஃபோனில் எடுக்கிறதுக்கும் கேமராவில் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
1: ஃபோனில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து பேசிக் ஃபோன், அட்வான்ஸ்டாக நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம கேமரா சைட் போகலாம். ஃபோனில் எடுக்கும்போது கம்மியாக தான் இருக்குது. இப்போ நிறைய ஃபோன்ஸ் வந்துருச்சு கேமராவுக்கு ஈக்குவலாக, பட் கேமராவில் எடுக்க போகும்போது என்ன வரும்னா அப்படின்னா நிறைய டைனமிக் ரேஞ்ச், பிக்சல் ரீதியாகவும் குவாலிட்டி ரீதியாகவும் அதில் அதிகமாக இருக்கும்.
0: நீங்கள் இப்போ என்ன கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க?
1: நான் வந்து

0: கேனனோட R6 Mark II யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: நிறைய வகை இருக்குக்குள்ள அந்த கேமரா லென்ஸ் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்குமே சப்போர்ட். எனக்கு எப்படின்னா நான் கேண்டிட் வீடியோவும் ஷூட் பண்ணுவேன், ஸோ அதுக்குமே அது கரெக்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ் எடுப்பேன், அதில் மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
1: இப்போ வெட்டிங் ஷூட்டெல்லாம் போகிறீங்க, மண்டபத்திலே நிறைய வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
0: ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னல் லைட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். நிறைய லைட்ஸ் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க கல்யாணத்தில் இந்த அம்பர்லாஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, SK 400, SK 400 II, நிறைய லைட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி தான் எடுப்போம்.
1: ஃபோட்டோ பிடிக்கக்குள்ளே பெஸ்ட்டானது எது, நேச்சுரல் லைட்டா இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டா?
0: இது வந்து ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அவுட்டோரில் எடுக்கும்போது நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணி எடுக்கிறது நல்லது.

0: இன்டோரில் எடுக்கும்போது அவைலபிள் லைட்டில் எடுக்க முடியாது. ஸோ ஒரு சில இடத்துல லைட்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல லைட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
1: சூரிய வெளிச்சம் அதிகமாக வரக்குள்ள நிறைய வெளிச்சம் வரும் இல்லைங்களா, அது ஒரு சவால் தான் உங்களுக்கு, அதை எப்படி எதிர்கொள்றீங்க?
0: ரிஃப்ளெக்டர் இருக்கும் அதுக்காக. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கான ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெயில் கம்மியாகும் போது மோஸ்ட்லி அந்த மாதிரி தான், ஈவினிங் டைம் அப்படி இல்லைனா இயர்லி மார்னிங் அந்த மாதிரி டைமில் ஷூட் பண்ணுவோம், ப்ரீ வெட்டிங் போஸ்ட் ஷூட்டிங் அந்த மாதிரி.
1: ஒரு ஃபோட்டோ நல்லா வரணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை?
0: ஒரு ஃபோட்டோ நல்லா வரணும் அப்படின்னா கஸ்டமரோட கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ப்ராப்பர் லைட்டிங் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிறவங்களோட ஒரு திறமை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போ தெரியும்.
1: ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன ஸ்கில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ப்ராப்பராக வந்து ஒரு லைட்டிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த லைட்டிங்கில் நம்ம இவ்வளோ இந்த ஐஎஸ்ஓவோ இல்லை ஒரு அப்பேச்சரோ இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். மற்றபடி நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லா ஃபோட்டோகிராஃபராக மாறலாம்.
1: இந்த அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ இதை புதுசாக வரவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க?
0: ஸோ இது எல்லாமே ஒரு லைட்டை வச்சு தான் சொல்லிக் கொடுப்போம். பிரைட்னஸ்ஸு, இது இந்த ஐஎஸ்ஓ ஏற்றினோம்னா பிரைட்னஸ் அப்படின்னு வச்சு தான் சொல்லித்தரணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓனா இந்த இதுதான் ஐஎஸ்ஓ அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லித்தரணும்.
1: கேண்டிட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் போஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: கேண்டிட் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து எமோஷ்னலை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா நம்ம கேண்டிட் ஃபோட்டோன்னு வரும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க இங்கே பாருங்க அப்படின்னு எடுக்கிறது வந்து கேண்டிடில் வராது. ஸோ கேண்டிட் அப்படிங்கிறது எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு வெட்டிங் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக இருக்கும்போது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா சம்டைம்ஸ் அவர் அழுவார் இல்லை அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுவோம்.
1: சில டைம் நீங்கள் வெட்டிங் ஷூட்டில் வந்து பிரைடு உங்கள் கஸ்டமராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் சிரிக்கவே மாட்டாங்க, சிரிக்காத உம்முன்னு இருப்பாங்க. அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இல்லை, நான் எப்படின்னா சும்மா இந்த கடி ஜோக் மாதிரியெல்லாம் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி
1: ஃபோட்டோ எடுத்த பிறகு அந்த எடிட்டிங் எவ்வளோ முக்கியம்?
0: ஃபோட்டோ எடுக்கிறது வந்து 50%. ஸோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எடிட்டிங் தான் மீதி. ஸோ எடிட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல லைட்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ கேமராவில் அதிகம் பண்ணோம்னா அங்கே நாய்ஸ் அதிகமாக வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எடிட்டிங்கில் தான் மோஸ்ட்டு நம்ம வந்து அதை கரெக்ஷன் பண்ண முடியும்.
1: இந்த அட்வான்ஸ் காலகட்டத்தில் எடிட்டிங்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க?
0: இப்போ வந்து எடிட்டர் டிசைனர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லதும் இருக்குது, கொஞ்சம் ஏஐ வந்ததுனால கொஞ்சம் பேக் ஸ்பேஸாகவும் இருக்குது. ஸோ நல்ல விஷயம்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஐ மூலயமா நிறைய ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது வந்து பிளர் ஆகிடும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்துருப்போம். ஸோ ஏஐயில் கிட்ட கொடுத்தோம்னா அது வந்து இப்போ வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல விஷயம்தான்.
1: இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்கு, லைட்ரூம், ஃபோட்டோஷாப், இதில் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப் தான் மோஸ்ட்லி, ஃபோட்டோஷாப்பு, ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறோம். வீடியோஸ்க்கு டேவன்சி, ப்ரீமியர் ப்ரோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். லைட்ரூம் யூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு.
1: இப்போ உங்கள் கிளைண்டே வந்து ஒரு பிரைடாக இருக்கட்டும், க்ரூமாக இருக்கட்டும், என்ன வெள்ளையாக காட்டுங்க, என்ன இந்த மாதிரி ஸ்டைலாக காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
0: ஸோ அவங்களுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம், பட் ஓவராக போயிடக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களோட நேச்சர் இதுதான், இதில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கலராக வேணும்னாங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஓகே தான், உங்களுக்கு உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு நாங்கள் எடிட் பண்ணி தருவோம்.
1: நீங்கள் எடுத்ததுலேயே மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ எது? அதுக்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருக்கா?
0: நான் எடுத்ததுலேயே மறக்க முடியாத ஃபோட்டோஸ்னா எங்கள் அப்பாவை எடுத்த ஃபோட்டோ தான். எங்கள் அப்பா இல்லை இப்போது, எங்கள் அப்பாவை வந்து மிஸ் பண்ணுறேன், பட் ஆனால் எங்கள் அப்பாவை எடுத்த ஃபோட்டோஸ் தான் எனக்கு. ஸோ எங்கள் அப்பா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது

0: எனக்கு அப்போ என்ன நடந்துச்சு இன்சிடென்ட்லாம் எனக்கு அப்படியே கான்சிடென்ட்டாக அப்படியே தெரியும்.
1: நீங்கள் எடுத்த ஷூட்லேயே ரொம்ப கஷ்டமான ஷூட் எது, எப்படியெல்லாம் சமாளிச்சிங்க அது?
0: கஷ்டமான ஷூட்னா நிறைய இருக்குது. நம்ம வெட்டிங் ஷூட் தான், வில்லேஜ் சைடில் அப்படின்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும்னு நினைப்போம். அந்த டைமில் வந்து வில்லேஜ் சைடில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். ஸோ எங்கள் ஊர் சைட்லையுமே அப்படி தான், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க இது பண்ணலை. ஸோ அப்படியே வந்து சரி ஓகே கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரூம் அண்ட் பிரைட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படியே எடுத்தாச்சு.
1: சில ஃபோட்டோவெல்லாம் பார்த்தாவே அது வந்து ஒரு கதை சொல்லும், அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்லை உங்களுடைய ஃபோட்டோவில் நீங்கள் கதை சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுப்பீங்களா? எப்படி உங்களுடைய ஸ்கில்லெல்லாம் வெளிக்காட்டுவீங்க?
0: ஃப்ரேமிங் தான் முக்கியம் அதுக்கு. இப்போது ஒரு வெட்டிங் வந்து ஒரு கோவிலில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் தான் நடந்துச்சு அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்ஸ் எல்லாம் நான் எடுப்பேன். எப்படின்னா கோயிலோட வாசலில் நிற்க வச்சு எடுக்கிறது, கோயில் கோபுரம் ஃப்ரேமிங் செட் பண்ணுவோம், நல்லா இருக்கும் பார்க்க ஃபோட்டோஸ். அந்த கோவிலோட இன்டீரியரை கவர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துல. இப்போ வில்லேஜில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய நேச்சர் சீன்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எடுப்போம்.

0: மண்டபத்தில் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அங்கே நிறைய தீம்ஸ் இருக்கும் ஃபோட்டோஸ்க்காக. ஸோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம்.
1: வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் அவங்களுடைய எமோஷன்ஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க?
0: ஸோ எமோஷனை கேப்சர் பண்ணுறது கேண்டிட்ஸ் தான். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும் கேண்டிட் அப்படின்னும் போது.
1: சரி, ஃபோட்டோகிராஃபிலே லோ பட்ஜெட் எவ்வளோ, ஹை பட்ஜெட் எவ்வளோ?
0: இல்லை, லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்னு அப்படின்லாம் பேசிக்கான அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் கஸ்டமர் சொல்லுவாங்க. என்னோட லோ பட்ஜெட் அப்படின்னும் போது 20 ஃபோட்டோஸ் மட்டும் அப்படின்னா, ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு வரும்போது அதுக்கு அதுக்கான கொட்டேஷன்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுப்போம். ஹை பட்ஜெட் அப்படின்னு போகும்போது நிறைய இருக்குது, ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பண்ணி தருவோம்.
1: சரி, இப்போ பட்ஜெட் கம்மியா இருக்கிற கிளைண்ட்டுக்கும் அதிகமா இருக்கிற கிளைண்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு, கேமரால இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். பேசிக் எங்களுக்கு வந்து பேசிக்கே போதும், அமௌண்ட் அதிகமாக வேணாம் அப்படின்ற கஸ்டமருக்கு வந்து பேசிக்கான கேமராஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதிகமாக இல்லை, எங்களுக்கு வந்து நல்லா ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே.
1: சரி, இப்போ ஒரு நாள் முழுக்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க?
0: இதில் வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க எனர்ஜி. எப்படின்னா கஸ்டமர் சைட்லேருந்தும் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணும்போது நமக்கே ஓ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இன்னும் நாலு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், கஸ்டமர்ஸ்க்குமே டயர்டாகாமல் அவங்க நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவங்க வந்து போஸ்ட் கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக தான் இருப்போம்.
1: இப்போ அவுடோர் ஷூட்லாம் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: நீங்கள் அவுடோர் ஷூட் பண்ணக்குள்ள எந்த மாதிரியான பிளேஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்க? இல்லை எங்கேயாவது போய் இந்த மாதிரி இடத்துலலாம் ஷூட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கா?
0: ஷூட் பண்ணியிருக்கோம், ஆசை நிறைய இருக்குது, நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் ஷூட் பண்ணதில் தருமபுரியிலேயே நிறைய கோயில்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதியமான் கோட்டை கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கே சூப்பராக நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ அங்கே எடுத்துருக்கோம். வெளியில் அப்படின்னும் போது பாண்டிச்சேரி, சென்னை, ஸோ நிறைய இடத்துக்கு போயிருக்கோம்.
1: எந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது?
0: எனக்கு பிடிச்ச லொக்கேஷன் அப்படின்னா செஞ்சி ஃபோர்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும், பட் அந்த இடத்துல உள்ள அலௌடு இல்லை, வெளியே பார்த்தோம்னா நல்லா இருக்கும், வெளியிலிருந்தே ஷூட் பண்ணலாம், நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம ஊர்லேயே சொல்லணும், எனக்கு அதியமான் கோட்டை கோயில் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்போ நிறைய பேர் வந்து நேச்சர் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க, இல்லை வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. நீங்கள் இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோட்டோகிராஃபராக மாறணும், அதாவது வைல்ட் லைஃப் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கா?
0: எனக்கு வந்து வைல்ட் லைனில் போகணும்னு ஆசை, நேச்சுரலாக நிறைய எடுக்கணும், அனிமல்ஸ், பேர்ட்ஸு இதெல்லாம் ஷூட் பண்ணணும்ட்டு நிறைய ஆசை இருக்கு.
1: எப்பயாவது எடுத்திருக்கீங்களா?
0: ஆ, நிறைய எடுத்திருக்கேன். நம்ம ஊர் சைட்லேயே நிறைய இருக்கும்ல.
1: சில போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்து இந்த போட்டோ செம்மையா எடுத்திருக்காரு இல்ல போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
0: ஸோ நம்ம அதுக்காக தானே ஒர்க் பண்றோம். ஸோ அது கேட்கும் போது ஒரு கலைஞனுக்கு பாராட்டும் போது தானே அது ஒரு அலாதியான இன்பம் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல சந்தோஷமா நிறைய உள்ள இருந்து ஒரு
1: சொல்லக்குள்ள. இன்னும் எவ்வளவு உங்களை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க?
0: இன்னும் டெவலப் பண்ண

0: இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம இன்னும் கொஞ்சம். ஸோ இதில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா, கரெக்ஷன் சொல்லும் போது இம்ப்ரூவ் நிறைய நடக்கும். ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லும் போது நல்லதாக பண்ணியிருக்கோம், ஸோ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு உள்ள தோணும்.
1: சரி, இப்போ புதுசாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க?
0: புதுசாக வரவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரைசிங் வார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ப்ரைசிங் வாரில் மட்டும் நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி அப்படின்றது வந்து பார்த்து பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும்.
1: சரி, இப்போ வருங்காலத்தில் அடுத்த 5 வருஷத்தில் வந்து டெக்னாலஜிலாம் அதிகமாகிட்டே வருது, அடுத்த 5 வருஷம்னா உங்களுடைய கோல் என்னவா இருக்கும்?
0: என்னோட கோல் அப்படின்னும் போது என்னென்னா, நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய கேண்டி வீடியோக்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு 100% இருக்குன்னா நான் ஒரு 50% ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கு. இங்க வந்து 100% இருக்குன்னா கடல் அளவு இருக்கு, போட்டோகிராஃபினா நிறைய இருக்கு. இதுல நான் கொஞ்சமாச்சு கத்துக்கணும், கத்துட்டு ரிசல்ட்ல வந்து காட்டணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்.
1: கற்றது கையளவு கல்லாதது உலகம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.

0: சரி, இப்போ நம்ம தர்மபுரியிலே நிறைய பிளேஸ்ல எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. நிறைய சுற்றுலா தலங்களும் இருக்கு, நிறைய அழகான இடங்களும் இருக்கு. இப்போ ஏரியூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அங்க ஏரிகள், இயற்கை சூழ்ந்த அந்த காட்சிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஷூட் பண்ணிருக்கீங்களா?
1: ஷூட் பண்ணிருக்கோம், ஏரியூர் பக்கம் நிறைய ஷூட் பண்ணிருக்கோம், அப்புறம் நம்ம ஒகேனக்கல்ல கூட பண்ணிருக்கோம்.
0: சரி, நம்ம தர்மபுரியில போட்டோ பிடிச்சதுல இதுதான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா எந்த பிளேஸ சொல்வீங்க?
1: நான் அதியமான் கோட்டை கோயில் தான் சொல்லுவேன். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போகும்போது கோட்டை கோயில் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கோயில் இருக்கு, தர்மபுரியில் இருக்கிற நிறைய கோயில்கள் நல்லா இருக்கும்.
0: ஃபோட்டோகிராஃபரில் உங்களுக்கு யாராவது ரோல் மாடல் இருக்காங்களா?
1: கண்டிப்பாக இருக்காரு. எனக்கு ரொம்ப நான் வந்து இன்ஸ்பயர் ஆனதே சந்திரு பாரதின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கு. அவர் வந்து பிரசாந்த் பயோனிக்னு சொல்லிட்டு இருப்பார்.
0: அவரை எனக்காவது மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மீட்
1: பண்ணி பிரசாந்த் பயோனிக் மீட் பண்ணிருக்கேன். சென்னை எக்ஸ்போல ஒரு டைம் ட்ரேட் சென்டர்ல மீட் பண்ணிருக்கேன் அவரை. சோ ஒரு நல்ல பர்சன், லைட்டிங்க வந்து நல்லா சொல்லி தருவாரு. லைட்டிங்க யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுல நல்லா பண்ணிட்டு இருப்பாரு.
0: இப்ப போட்டோகிராஃபரா இப்ப நம்ம ஊருக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கீங்க, வருங்காலத்துல சினிமாவில போட்டோகிராஃபரா ஆகணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அதுல போவீங்களா?
1: கண்டிப்பா போவேன். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணும்ல புதுசு புதுசா. வெளியூர்ல போய் ஷூட் பண்ணும் நிறைய இடம் இருக்கு, லைக் காஷ்மீர் போனோம். சோ அப்புறம் பார்த்தோம்னா அங்க பெங்களூர் சைட்ல நிறைய இருக்கு, பெங்களூர் சைட் போனோம். சோ நான் வந்து நம்ம ஊர் சைட்ல தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய டிராவல் பண்ணிட்டேன். பட் இனிமே தான் அவுட்டோர்ல போயிட்டு, அவுட்டோர் மீன்ஸ் வெளியே ஸ்டேட்லேயோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ போகணுட்டு நிறைய ஆசையெல்லாம் இருக்குது. மால்தீவ்ஸ் போகணும், இந்த மாதிரி நிறைய செலக்டிவ் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது.
0: இப்போ காலங்கள் மாற மாற நிறைய ஃபோட்டோகிராஃபியில் நிறைய விதமான புது புது விதமான யுக்திகள்லாம் வருது. இப்போ கூட ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ ஏதாவது அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குங்களா?
1: எல்லாமே கஸ்டமர் பேஸ்டு தான். ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வில்லேஜ் சைட் கஸ்டமர்ஸ் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு எடுக்கிற போசஸ் அவங்க மோஸ்ட்லி நிறைய லைக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து பழகியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு சில கொஞ்சம் வெளியில் வில்லேஜ் சைட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் ட்ரெடிஷ்னல், லைக் கேண்டிடா அவங்க பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சுட்டு இருக்கும் போது எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: இப்போ நீங்க நர்சிங் முடிச்சுட்டு தான் வந்து போட்டோகிராஃபரா மாறி இருக்கீங்க.
1: ஆமா.
0: இப்போ நீங்க எப்பயாவது போட்டோ எடுக்கக்குள்ள நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணிருக்கா நினைக்காது?
1: விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் மாதிரி தான். ஸோ தோணியிருக்கு, பட் எனக்கு வந்து இது டபுள் ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல. நான் இப்போ வந்து மெடிக்கலாக எனக்கு தெரியும், விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்காமல் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியும் தெரியுது இல்லை. ஸோ இது வந்து டபுள் ஆப்ஷனாக தான் நான் பார்க்கணும்.
0: இப்போ ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: நான் இப்போதைக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து ஸ்டுடியோவாக வச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேமிங் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ ஸ்டுடியோவில் ஆள் போட்டிருக்கோம். ஸோ ஆள் வச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேமிங் பண்ணிட்டுருக்குறோம்.
0: ஃப்ரேம்ஸில் எத்தனை வகை இருக்குது?
1: ஃப்ரேம்ஸில் வந்து நிறைய இருக்குது. இப்போ பார்த்தோம்னா பேக்லைட் ஃப்ரேம் இருக்குது, சிந்தட்டிக் ஃப்ரேம் இருக்குது, ஹுடனில் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கிளாஸில் பிரிண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியும் நிறைய இருக்குது.
0: இப்போது வர காலகட்டத்தில் அக்ரலிக் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது?
1: அக்ரலிக் ஃப்ரேம் அப்படிங்கிறதும் சேம் அதே ஃப்ரேம் செக்ஷனுக்குள்ளே தான் வரும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அக்ரலிக் ஃப்ரேமுக்கும் நார்மல் ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா

0: நம்ம வந்து கிளாஸில் பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னெல்லாம் போடணும்னா ஃபோட்டோவை பின்னாடி வச்சுட்டு கிளாஸ் அதுக்கு மேலே வச்சுட்டு ஃப்ரேம் போடுவாங்க. கிளாஸ் அப்படிங்கும் போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எடுக்கிறோம் செய்கிறோம் அப்படின் போது எங்கேயாச்சும் டச் ஆச்சுன்னா ஒடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அக்ரலிக் சூப்பராக இருக்கும், நம்ம எடுத்து தொடச்சிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அக்ரலிக் ஃப்ரேமு குட் சாய்ஸ்.
1: ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோலேயே பெஸ்ட்டு ஃபோட்டோனா எது?
0: பெஸ்ட்டு ஃபோட்டோ அப்படின்னா நான் எடுத்ததுலேயே பர்த்டே ஷூட் ஒன்று எடுத்தேன். ஒரு குழந்தைய எடுத்தேன், ரொம்ப சேட்டை, ரொம்ப துடுன்னு இருந்துச்சு குழந்தை. ஸோ நம்ம வந்து போஸ் கொடுக்குறதுலேயும் சூப்பராக அந்த பாப்பா வந்து நல்லா கொடுத்துச்சு. செகண்ட் பர்த்டே தான் அந்த பாப்பாவுக்கு. ஸோ நல்லாவே போஸிங்லலாம் நல்லா துடுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது அந்த பாப்பா.
1: இப்போ ஃபோட்டோகிராஃபி கூட ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்படி, எங்கே எடுக்கிறீங்க? ஹோல்சேலில் எங்கேயாவது எடுக்கிறீங்களா?
0: ஆமாம், ஹோல்சேல் தான் மோஸ்ட்லி சென்னை ட்ரை பண்ணுவோம். சென்னையில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஹோல்சேலாக பை பண்ணிவிட்டு நம்ம கடையில் மிஷின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கட்டிங் மிஷின்லேருந்து ஜாயினிங் மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கடையில் மற்ற ஒர்க்கெல்லாம் நம்ம கடையில் பார்த்துப்போம்.
1: எப்படி கட்ட முடியாது அவங்களுக்கு?

0: அந்த பாப்பா
1: இப்போ போட்டோகிராஃபி கூட ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்படி, எங்கே எடுக்கிறீங்க? ஹோல்சேலில் எங்கேயாவது எடுக்கிறீங்களா?
0: ஆமாம், ஹோல்சேல் தான் மோஸ்ட்லி. சென்னை ட்ரை பண்ணுவோம், சென்னையில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஹோல்சேலாக பை பண்ணிவிட்டு நம்ம கடையில் மிஷின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கட்டிங் மிஷின்லேருந்து ஜாயினிங் மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கடையில் மற்ற ஒர்க்கெல்லாம் நம்ம கடையில் பார்த்துப்போம்.
1: எப்படி கட்ட முடியாது அவங்களுக்கு?
0: ஆ, கட்டுப்படியாமல் ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ஒர்க்குலையுமே ஒரு சில லாபம்ஸ் இருக்குது. லாபம் இல்லாமல் எதுவும் நடக்காதுல்ல.
1: சரி, நீங்கள் எடுக்கிற இப்போ ஃபோட்டோவை நம்ம எப்படி பார்க்கலாம்?
0: நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து
1: ஏதாவது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்களா?
0: இருக்கு, ஆமாம், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம். என் கடை பேர் வந்து சஞ்சய் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு, தருமபுரி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நியூ கலர் லேவுக்கு ஆப்போசிட்டில் மேல் மாடியில் இருக்கு.
1: சரி, இப்போ உங்களுடைய இன்டர்வியூ கேட்டுட்டு உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னா அதுக்கு எப்படி, உங்களுடைய தொலைபேசி எண் கொடுக்கலாமே?
0: கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கலாம். என்னோட மொபைல் நம்பர் வந்து 94 98 06 40 11.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் கொடுத்ததுக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி,
0: ரொம்ப நன்றி என்ன இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழைப்போம் உயர்வோம். இன்று புகைப்பட கலைஞர் சி சிரஞ்சீவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கதிரொலி.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
8: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: அனில் முறுக்கு டயர்டானாலும் அனில் முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.

இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த அரை மணி நேரமும் பல்வேறு மொழிகளிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தமிழ் மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு ஊரில் ரெண்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். இதோ நேர்களே அந்த பாடல்.

மொழிகள் பலவென்றாலும் மனதை தொடுவது இசைத்தானே. வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் உணர்வுகள் ஒன்றாக, நேரம் இதுதானே. ராகங்கள் மொழிகள் கடந்து பயணிக்க, இனிமை நெஞ்சங்கள் நிறைந்திட, இதோ மாற்று மொழிகளிலிருந்து தொடர்கிறது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. இசை என்பது காதுகளுக்கு மட்டுமல்ல, இதயத்தோடு பேசும் மொழி. சொல்ல முடியாத உணர்வுகளையும் சொல்லாமல் சொல்லிவிடும் மந்திரம். சோகத்தில் ஆறுதலாய், மகிழ்ச்சியில்

கொண்டாட்டமாய் நம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணிக்கும் இனிய துணை இசை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே அந்த பாடல்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சி அடுத்த பாடலாக ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து ஹைவே என்ற திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதோ நேர்களே அந்த பாடல்.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கன்னட மொழியிலிருந்து பவர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இதுவரை பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

இசைப்பாடும் இந்த இனிய வேளை 3 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது கட் செவியல் கலக்கல் பாடல்கள். கட் செவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை பட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வானொலியில் கேட்டு மகிழுங்க. அனுப்பிட்டாங்கய்யா, அனுப்பிட்டாங்க சொல்லி 5 செகண்ட் கூட ஆகலை. அதுக்குள்ள ஒருத்தர் விரும்பி பாடலை கேட்டிருக்காரு, மனதை திருடிவிட்டாய் என்ற திரைப்படத்தில் இருந்து செட்டிக்கரை பகுதியை சேர்ந்த தரணிதரன் அவர்கள், அவங்களுடைய விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

மண்வாசனை மலர, இசை சாரல் பொழிய, செவிகளுக்கு இன்பத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறது பண்பலை. அலைவரிசையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருப்போர் சேலம் கொளத்தூர் கத்திரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அயன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மூன்று மணி 13 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சுட்டு கொண்டிருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. நேயர்கள் 7 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே பாடல் கேளுங்க. அப்போதான் நிறைய புது நேயர்களுக்கு பாடல் கொடுக்க ஏதுவாக இருக்கும். அவங்களுக்கும் வாய்ப்பு தரணும் இல்லைங்களா? கேட்ட நேயர்களே திரும்ப திரும்பவும் கேட்டுட்ருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு புதிய நேயர்கள் நிறைய பேரும் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை, 7 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் வழக்கமாக கேட்கும் நேயர்கள் பாடலை கேளுங்க. புது நேயர்களுக்கும் அதே விதிமுறை தான். இன்றைக்கி நீங்கள் பாடல் கேட்டீங்க அப்படின்னா, அடுத்து 6 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் பாடல் கேட்கணும். நிலையத்திற்கு ஒரு அறிமுக நேயர் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. கட்செவியில் பெருமாநல்லூர் திருப்பூர் பகுதியை சேர்ந்த டைலர் குமார் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. இவரும் அறிமுக நேயர் தான். ஜருகு பகுதியிலிருந்து ஸ்ரீதரன் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிங்கள் நேரில். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி இன்று சிதம்பரம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சித்திரக்கூடம் கேட்கலாம்.

நேர்களை 3:26 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். மனதை தொடும் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சங்கடம்தான் மனதில். நேயர்கள், 7 நாட்களுக்கு ஒரு முறை பாடல் கேட்டால் சிறந்தது. இது புதிய அறிமுக நேயர்களுக்கு வாய்ப்புகள்.

தர ஏதுவாக இருக்கும். அதே போல நீங்கள் தட்டச்சு செய்துதான் அனுப்ப வேண்டும் கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு பாடலை வேண்டினால். நீங்கள் கேட்டவை என்ற நிகழ்ச்சிக்கு தான் குரல் பதிவை அனுப்பி வைக்க வேண்டும். அது தினம்தோறும் காலை 10:05 உலாவரும் நிகழ்ச்சி. அந்நிகழ்ச்சியில் நீங்கள் குரல் பதிவை அனுப்பினால் போதுமானது. கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு 0 43 42 24 40

10:05 உலா வரும் நிகழ்ச்சி. அந்நிகழ்ச்சியில் நீங்கள் குரல் பதிவை அனுப்பினால் போதுமானது. கச்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு 0-43-42-24-40-30 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்ப வேண்டும். அடுத்ததா ஒரு அறிமுக நேயர். இவர் தருமபுரி மாவட்டம் சோம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா. இவர் கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் குட்டிப்புலி என்ற படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.

அனில் ரவை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

3:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒருத்தர் பாடலும் விரும்பி கேட்டிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் இருந்து தென்றல் அரசு இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கடல் மீன்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் அனைவரையும் தாளாட்ட

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: நேர்களின் கவனத்திற்கு இன்னும் 20 நிமிடத்திற்கு பின்பு மாலை 4 மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். பல்வேறு குறிப்புகளோட அறிவிப்பாளர்கள் நாங்க ரெடி. பரிசு பாடலை பெற நீங்க ரெடியா? மூன்று மணி 40 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியின் இதயம் தொடும் இதமான ராகங்களை, அதுவும் நேயர்களின் விருப்ப பாடல்களை. இதேபோல வானொலியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள், நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் வானொலியில, அதுவும் கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 0 43 42 24 40 30 என்ற எங்களுடைய கச்சவி எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுடைய, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வானொலியில் கேட்டு சந்தோஷப்படுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கட்சவியிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேலம் தௌசம்பட்டி பகுதியிலிருந்து சுபாஷினி, சஞ்சீவினி, சந்தோஷி அப்படின்ற 3 பேரும் சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பாடல் பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களினம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அனில் ரவை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும்

0: எல்லோருக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா
2: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று
3: சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
5: உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தத பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராசு இவங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்படம் விடுதலை. இவங்களுடைய ஊர் பேர் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். ஆட்டுக்காரம்பட்டியில் இருந்து ராசு இந்த பாடலை கேட்டிருக்காங்க. விடுதலை என்ற திரைப்படத்தில் இருந்து

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு சரவணன். இவர் சாமலாபுரம் சோமனூர் பகுதியை சேர்ந்தவர். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் அனில் ரவை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. நேர்களே, பண்பலையில் தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

0: வணக்கம் வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: ஆம் நேர்களே, விடைதேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் தான் நம்ம கூட இணைகிறாரு சக அறிவிப்பாளர் ஜெய் பார்த்த சாரதி. வணக்கம் சாரதி.
1: வணக்கம் கார்த்திக், நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விடைதேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு மெயினான விதிமுறைன்னா என்ன சொல்லலாம்?
1: அதாவது நேற்று வந்து பரிசு பாடல் வென்றவர்கள் மீண்டும் 7 நாட்கள் கழித்து தான் இணைப்பில் வர வேண்டும். ஏனென்றால் புதிய நேயர்களுக்கு வழிவிடும் வகையில் இந்த முறையை அமல்படுத்தியிருக்காங்க.

0: சரிங்க, விடைதேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கூற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற நேயர்கள்
1: 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம். கார்த்திக்.

0: சரிங்க, நேயர்களும் இணைப்பில் வர ரெடியாக இருக்காங்க, நீங்களும் கேள்வியோட ரெடியாக இருக்கீங்க. இப்போ நேயரை இணைப்பில் இணைச்சிடலாமா?
1: கண்டிப்பாக.
0: வணக்கம். வணக்கம். விடுதலை நாட்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பில் நேயம் நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஹாய் சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: காரையாப்பட்டியிலிருந்து ஈஸ்வர் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: ஆமாம், குறிப்புகள் கொடுங்க சார்.
0: ஐயா, இது பார்த்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம்.
2: அருங்காட்சியகம்
0: இந்தியாவில் தான் இருக்கு. பிரதமர் அவர்களால் தான் இதை திறந்து வச்சுருக்காங்க.
2: முன்னாடி
0: இப்போ ரீசெண்டாக தாங்கய்யா.
2: தொழில்நுட்ப பூங்கா புதுடெல்லி.
0: புதுடெல்லிங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: மாலை வணக்கம் சார், இருவருக்கும்.
0: இருவருக்கும் மாலை வணக்கம். யாருங்க?
3: நல்லமில்லி ஒன்றியம் நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
0: என்ஆர் முத்து ஐயாவா?
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: நான் இப்போ ரெண்டாவது நேயர் சார், குறிப்பு கேட்கணும் சார்.
1: அதாவது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம், அதாவது அருங்காட்சியகம் சொல்லலாம். இந்தியாவில் உள்ளது. முன்னாள் பிரதமர் அவர்களால் இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது முதன் முதலில்.
3: சரி சார், வாய்ப்பு. நன்றி சார்.
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இணையும் நேயர் நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யாருங்க?
4: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டையா. மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சித்து பாக்குறேன் ஐயா, விடை சொல்ல.
1: அதாவது இந்த அருங்காட்சியகம் 1955 ஆண்டு முதன் முதலில் கிட்டத்தட்ட 13 ஏக்கர் அளவில் இந்த வந்து இந்த இந்த அருங்காட்சியகம் வந்து தொடங்கினது. அப்போ தான் கட்ட தொடங்கினாங்க.
4: ஓகே ஓகே. இது பெங்களூர்ல இருக்கக்கூடிய HAL அந்த அருங்காட்சியகம்?
1: இல்ல, நல்லது ஒரு முயற்சிமா.
4: நன்றியா, இதுவரைக்கும் நன்றி.
0: நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: காஷ்மீர் மாவட்டம் ஜெயனூர் துரைக்காமி பேசுறேன் ஐயா.
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு வந்து என்னன்னா, இந்த அருங்காட்சியகம் வந்து ஐநா சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அமைதியான அருங்காட்சியகமாக உள்ளதுங்க ஐயா. அதான் சொல்லட்டுமே, இந்தியாவில் தான் உள்ளது. நன்றி, வணக்கம். நல்லது ஒரு முயற்சி.
0: இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
6: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
6: திருநாமல்லி பேசுறேன்மா.
1: உங்க இணைப்பு சரியா இல்ல, நீங்க எங்க இருந்து, உங்க பேர் சொல்லுங்க.
6: ஹலோ,

0: ஹலோ
1: அம்மா, யார், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
0: திருவண்ணாமலையிலேருந்து யுவராஜ் பேசுகிறேன்.
1: குறிப்புகள்லாம் கேட்டிங்களாப்பா?
0: ஆ, கேட்டோம்.
1: விடை சொல்லாமா?
0: பிரதான் மந்திரி சங்கரநாயகன்.
2: நன்றி, நன்றி. நல்லது ஒரு முயற்சி. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: நிலையத்தில் நேரம் மாலை 4:08. நேர்களை நாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேர இணைச்சிருவோம். வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டு சென்னை விவசாயி. ஏ முருகன் சார்.
2: ஏ முருகன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
8: கேட்டேன் சார்.
2: உங்களுக்கான குறிப்பு
8: சார்.
1: விடை சொல்றீங்களா இல்ல குறிப்பு கொடுக்கட்டுமா?
8: சொல்றேன் சார். நான் விடைய
1: சொல்லுங்க ஐயா.
8: மதுரை காந்தி நினைவக அருங்காட்சியகம்.
1: எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க?
8: நான் இதுல போட்டு நெட்ல போட்டு டக்குன்னு வந்துருச்சுங்க. சரி, இதாதான் இருக்குன்னு யோகத்தில் சொன்னேன்.
2: சரியான பதில் தாங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
8: சார், மேகம் கருத்து இருக்கு. அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே.
2: ரொம்ப சோகமா கேக்குறீங்களே.
8: தாலி எதுக்கு மூணு முடிச்சு அந்த பாட்டு சார்.
2: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்து கொடுத்துடலாம்.
8: நன்றி சார்.

0: சாரதி, மேலும் அதை பற்றின குறிப்புகள்லாம் கொடுக்கலாமே.
1: காந்தி, அதாவது மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் என்பது சரியான ஒரு பதில். அதாவது 1955 இது முதல் முதலில் கட்ட ஆரம்பித்தது. 1959 ஏப்ரல் 15 அன்று முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த அருங்காட்சியகம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் மதுரையில் உள்ளது. இதன் அருங்காட்சியகம் அருகில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல் இதற்கு முன்னால் ராணி மங்கம்மாள் அரண்மனையில் தான் இந்த அருங்காட்சியகம் இருந்தது. இப்பொழுது அந்த அருங்காட்சியகம் நவீன வசதிகளாக மாற்றி அமைச்சு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு
0: இப்போ சமீபத்தில்
1: அதே போல் இப்போ இருக்கும் மாணவர்கள் இல்லை மாணவிகள், அதாவது மனிதர்களுக்கேற்ப இந்த அருங்காட்சியகம் வந்து சிறப்பாக, அதாவது நவீன கால முறையில் இந்த அருங்காட்சியகம் வந்து அமைச்சு திறந்து வச்சுருக்காங்க. இதனோட மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி 25 லட்சம் செலவில் இதை வந்து இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டு டிஜிட்டல் முறையிலும் இந்த அருங்காட்சியகம் வந்து மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டு தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் தான் இந்த கேட்ட கேள்விக்கான சரியான பதில்.
0: அதாவது நம்ம பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இப்போ புதுப்பிக்கப்பட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு.
1: ஆமாம், சரியான பதில் சொன்ன அந்த நேருக்காக இந்த பாடல்.
0: ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயர் கேட்ட பாடலை கேட்போம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி.

0: தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாளை முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
5: நேயர் கேட்ட பாடலை கேட்டுவிடுவோமே நேயர்களை.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
4: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: சாரதி, நாம் ஒரு அருங்காட்சியத்தை வச்சு கேட்டோம், அந்த வந்து நேயர் அழகாக பதில் சொல்லிட்டாரு. இப்போ வந்து யாரை வச்சு கேட்க போகிறோம், என்ன துறையை வச்சு கேட்க போகிறோம் சொல்லுங்களேன்.
2: இந்த அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரு விளையாட்டை மையப்படுத்தி தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த விளையாட்டை மையப்படுத்தி அதனோடய குறிப்புகள் சொல்ல போகிறோம், நேயர்களும் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விளையாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்?
0: எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட்டு தான். நாம் அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய விளையாட்டுன்னா கிரிக்கெட் விளையாட்டு தான் பார்ப்போம்.
2: நீங்கள் கிரிக்கெட்டில் பவுலிங்கா பேட்டிங்கா?
0: பேட்டு, அதாவது பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்கு வந்து பிடிச்ச இதுனா பேட்டிங் தான் சொல்லுவேன்.
2: சரிங்க, எதுவும் அந்த விளையாட்டை சார்ந்த வீரரை பற்றி தான் நம்ம குறிப்புகள் சொல்ல போகிறோம். நம்ம நேர்கிட்ட இணைஞ்சிடலாமா?
0: ஆ, இணைஞ்சிடலாங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கயா?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? ரமணி.
2: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? இவர் ஒரு விளையாட்டு வீரர், வளர்ந்து வரும் இளம் வீரர்களில் ஒருவர், வெளிநாட்டை சார்ந்தவர்.
0: யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஜான் மைக்கேலா? WWE இருக்கிற அவர் கேக்குறீங்களா?
3: வேற ஒருத்தர்.
0: ஜான் மைக்கேலா?
2: ஆஸ்திரேலியா?
0: இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம், யாருங்க? வணக்கம்.

0: 난 개신혈이 먹었다. 이제 모자인 우리 맞다마고 해서 살이 나지.
1: 아야 그리플랑 게팅이라.
0: 개정사를 설론 엔간.
1: 뭔가를 그리파.
0: 아.
1: 이거 언제 우리 아프리카 간다 대찬다
0: நன்றி சார்
1: நன்றிங்க இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்கிருந்து
2: ஊட்டியிலேருந்து மதன் மோகன் சார்
1: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா பதில் சொல்லாமே
2: சொல்லுங்க சார்
1: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் வளர்ந்து வரும் இளம் வீரர்களில் ஒருவர் ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னான்
2: ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவருங்களா தெரியல

0: 7.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாளை முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
3: நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 4:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடைதேடும் நாக்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியை இதுவரை
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடைதேடும் வினாக்கள் நேர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்பாக 24 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். வழக்கமான நேயர்கள்
1: 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களை அழைக்கலாம். கார்த்திக்

0: சாரதி, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு விளையாட்டு வீரரை வச்சு கேட்டிருந்தோம். அதுக்காக நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்தோம். நேயர்களும் நெருங்கி வந்துட்டுருக்காங்க. இப்போ விடைய சொல்ல வரக்கூடிய நேர இணைச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் திங்களூர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன்.
0: ஐயா, குறிப்புலாம் கேட்டீங்களா?
1: கேட்டேன். ஆ, இடது கையா?
0: ஆ, இடது கை மட்டையாளருங்கய்யா. அதாவது இவர் பிரிட்டோரியஸ், அதாவது தென்னாப்பிரிக்க வீரரை சொல்றீங்க இல்லைங்களா? ஜுவான் பிரிட்டோரியஸ் அப்படின்ட்டு சொல்றீங்க இல்லைங்க? அவர் இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் நீங்க கூடிய அடுத்த நேயர். வருக, வணக்கம். வணக்கம்
2: ஐயா, இணைப்பில் இருக்கீங்க?
0: இணைப்பில் நீங்க அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: தர்மபுரி மாவட்டம் கன்னிப்பள்ளியிலிருந்து சிவனேஷ்.
0: ம், சொல்லுங்கள் சிவனேஷ்.
2: குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: ஆ, கேட்டேன்.
2: விடை சொல்லாமே.
3: நீங்கள் இன்னொரு குறிப்பு தெரியுங்களா?
2: அதாவது டெஸ்ட், ஒன் டே, 2020, இந்த மூன்று போட்டிகளும் வந்து விளையாடக்கூடியவர்.
3: நன்றி.
0: நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஏ மாலை, வணக்கம்.
2: வணக்கம். கூறுபவர்?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுநள்ளி சின்ன காவட்டி பட்டாசு மாதிரி பேசுறேன்.
2: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேன். ஐயா, விட சொல்றேன் பாருங்க. ஐயா
2: சொல்லுங்க.
0: என்னங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
4: இங்கிலீஷ்ல கிளீனா நமக்கு சொல்ல வரமாட்டேங்குது ஐயா.
2: இவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க ஐயா?
4: ஒரு சவுத் ஆப்பிரிக்காரங்க ஐயா.
0: இல்லைங்க, சவுத் ஆப்பிரிக்கா வீரர் இல்லை. நாங்கள் அடுத்த நேயருக்கு எந்த நாட்டு வீரர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? மோகன் ஐயா. லாஸ்டா நீங்கள் எப்போ வந்தீங்க? சரிங்க, பதில் சொல்லாமே.
4: எந்த நாட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் ஐயா?
0: இல்லைங்க, வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த வீரர்ங்கய்யா.

நன்றி, நல்லதொரு முயற்சிங்க, நன்றிங்க.

0: இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இனிப்பிழந்து விடுபட்டார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தில் மாவட்டம் செந்தில் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க செந்தில், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிறிஸ் கெயிலுங்களா? இல்லைங்க, நல்லது ஒரு முயற்சி. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கிறிஸ் கெயில் இல்லைங்க, அவர் வந்து வளர்ந்து வரும் வீரர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
2: இளம் வீரர்.
0: இல்லைங்க, பிரெயின் லாராவும் இல்லை. அதாவது வளர்ந்து வரும் வீரர்னா அவங்க வந்து 90 காலகட்டங்களில் விளையாண்டுங்க. நன்றிங்கய்யா. இனிப்பில் நீங்கள் அடுத்த நேயர்.
2: வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யார் எங்கே நீங்கள் பேசுகிறீங்க?
1: பாலக்கோட்லேருந்து அன்பு பேசுகிறேங்கய்யா.
2: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
1: கேட்டுகிட்டே இருக்கிறேங்கய்யா. எனக்கும் ஒரு குறிப்பு கொடுத்துருங்க.
2: உங்களுக்கான குறிப்பு என்னென்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் முதன் முதலில் அறிமுகமான வீரர்.
1: இதெல்லாம் குறிப்பு சொன்ன உடனே இருக்க முடியாது, முன்னாடி சொன்ன குறிப்புல இருந்து கிடைச்சிட்டு தான் சொல்றேங்க.
2: சரிங்க, சொல்லுங்க.
1: ஸ்டியான் வான்ஜில்.
0: ஸ்டியான்
1: வான்ஜில்.
0: ஸ்டியான் வான்ஜில் இல்லைங்கய்யா. நன்றி, நல்லது ஒரு முயற்சிங்க. நன்றிங்க.
1: நன்றி.
0: இனிப்பில் நீங்க கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ராணிமுருகன், கம்பைநல்லூர்.
2: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டேன்.
2: பதில் சொல்றீங்களா இல்ல குறிப்பு வேணுமா?
0: கிரேம் சுமித், சவுத் ஆப்பிரிக்க கேப்டன் சொல்றீங்க. இல்லைங்க, நாங்க வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அப்படின்னு சொல்லிட்டோம்.
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கய்யா. இனிப்பில் நீக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? சுகுணாமா, பதில் சொல்லாமே. உங்களுக்கான குறிப்பு சாரதி.
2: அதாவது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில அறிமுகமாயிருக்காரு.
0: அமித் ஜாங்கோ. சரியான பதில். யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? நீங்களே சொன்னீங்களா? நன்றிமா, நல்லது ஒரு பதில். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: சரி, நன்றி.
0: நன்றிமா, அனுப்பிடலாம் தம்பிக்கு.

0: சாரதி, அவரை பற்றிய மேலும் குறிப்புகள் வந்து கொடுத்துடலாம். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இப்போ நம்ம இந்திய அணியினுடைய நம்ம தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்.
1: இவர் ஒரு விக்கெட் கீப்பர் கூட,
0: விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் வந்து இடம்பெற்றுள்ள, அதாவது இந்த அணியில் வந்து, அதாவது இளம் வயதிலே தன்னுடைய இறங்கின மேட்சுங்கள்லேயே வந்து, அதாவது டெஸ்ட்டில் வந்து 2% அடிச்சிருக்கார். அதாவது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 233, அதாவது கேப்டன் ரஸ்டன் சேஸ் அப்படிங்கிறவரும் இவரும் சேர்ந்து ஒரு வலுவான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிருக்காங்க. அதாவது 401 ரன் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் அது வந்து பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக செகண்ட் ஒன்டே இன்டர்நேஷ்னல் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் வந்து 434 ரன் அடித்து ஆஸ்திரேலியா அடித்ததை சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 400 ரன் அடித்து நாம் சேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்தியன் டீம் சேஸ் பண்ணியிருக்கு. குறிப்பிடத்தக்க இளம் வீரர்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அமீர் ஜாங்கோ ஏன் எடுத்தோம்னா, இவருடைய அந்த அணியினுடைய ஒரு நட்சத்திர வீரராக அன்னைக்கு இது பண்ணார். அதாவது 70 பந்துகளில் சதம் அடித்தார், 77 பாலில் வந்து 114 ரன் அடித்து, அதாவது ஓவரை நிறைவு செய்யாமல் அவுட் ஆகிட்டார். இது மேலும் இருந்திருந்தாலும் இவருடைய அதிரடி

0: அதனால் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவியது.
1: குறிப்பிடத்தக்க ஒன்று.
0: இந்த சிறப்புக்கு உரியவர் வந்து அமீர் ஜாங்கோ, அவர் தான் இந்த
1: சரியான விடை.
0: சரியான விடை. இந்த பதில் சொன்ன நேயருக்காக நாம் பரிசு பாடலை கொடுத்துடலாம். ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: விளையாட்டு வீரரின் சரியான பதிலை சொன்ன நேயர்க்காக கேட்ட பாடல் இதோ.

0: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RNA CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று
1: சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RNA CMR-இன் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
3: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20வது உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாளை முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
9: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை வழங்கும்

0: இறுதியிடம் நாட்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திக்கும். சாரதி, அடுத்தது நாம எந்த கிறிஸ்டின் கேட்க போறோம்?
1: அடுத்தது அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு அருங்காட்சியகம் கேட்டோம், அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர் கேட்டோம், இப்போ ஒரு இயற்கை பேரிடரத்தை பற்றி கேட்டுருமா?
0: ஓ, இயற்கை பேரிடர் இப்போ சமீபத்தில் கூட நடந்ததுன்னு சொல்லலாம்,
1: அதை பற்றி கேட்டுருவோம்.
0: சரி, நேரம் வந்துட்டாரு, கேட்டுருவோம்.
1: கண்டிப்பாக.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இயற்கை சீற்றங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது. சமீப காலத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களின் ஒன்று பெரும்பாலும் சேதத்தை விளைவிச்சது.
0: பெரும் சேதத்தை விளைவிச்ச ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லலாம் ஐயா.
2: வேளாண் துறை பத்தி கேக்குறீங்களா?
0: இல்ல இல்ல, வேளாண் துறையில தாங்க அந்த பேரிடர். என்ன பேரிடர்? அதாவது இப்ப நிலச்சரிவு அந்த மாதிரி ஏற்படுது இல்லைங்களா,
1: இயற்கை சீற்றம் சொல்றோம்ல,
0: அந்த பேரிடர் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்க போறோம். ஐயா சொல்லுங்க மறுபடியும். இல்லைங்க, நன்றி
2: நன்றி
0: நன்றி. இணைப்பில் நீங்க அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
3: ஐயா. இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுது யாருங்க?
3: மோதுகுழலி பஞ்சாயத்து தோம்பள்ளி கிராமத்துல இருந்து எம் தமிழா ராஜேஷ்.
1: ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? அதாவது வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டது.
0: அதுவும் ஒரு பேரிடர் தான்.
1: இல்ல இல்ல, அதாவது இந்த குறிப்பு கேட்ட விடை இது இல்லைங்க.
0: நன்றி.
1: வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் முக்கோட்டை
1: சொட்டி குறிப்புகள் கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
1: அதாவது வடமேற்கு பசுவிலிருந்து இந்த சூறாவளி வந்து உருவாகிச்சுங்க.
4: அதான் சுனாமி சார், சுனாமி அலை.
1: இது பேர் என்னன்னு சுனாமி அலைன்னு சொல்றீங்களா?
4: ஆமா சார், சுனாமி
1: அலை. இல்ல, சுனாமின்றது ஒரு பொதுவான பேரு, இதுக்கு அதுக்கான ஒரு பேரு உண்டு உண்டு, அந்த பேரை தான் நம்ம கேட்கறோம்.
4: அப்படிங்களா?
1: ஆமாங்க ஐயா.
4: சரி சார், அது ஞாபகம் சரியாக இல்லை சார், வாயில இருக்க நான்.
0: சரிங்க, நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் நீங்க அடுத்தனே ஐயர். வணக்கம்.
5: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரை பற்றி இருந்து பழனி பேசுறேங்க ஐயா.
1: இல்லை ஐயா, நிகழ்ச்சி இது, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டுன்னு தான் இருக்கிறேன் ஐயா. அது பெரிய பேரழிவு ஏற்பட்டு பாருங்க, நேபாளத்தில் அந்த பேரழிவு தான் ஐயா.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவுன்னு சொல்றீங்களா?
5: இல்லைங்க,
1: இல்ல இல்ல, இந்த குறிப்பு கேட்ட விடை வந்து இது அல்ல. இந்தியாவில் ஒரு இந்தியாவில் இல்லைங்க. இல்லைங்க இல்லைங்க, நல்லது ஒரு முயற்சி.
0: என்ன பண்ணியம் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம், ஈரோடு மாவட்டம்
1: முருகேசன். குறிப்புகள் உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, வரலாறு காணாத மழை பொழியதுன்னு சொன்னதுன்னு சொன்னோம், அதே அளவில் வந்து நிலச்சரிவும் ஏற்பட்டது.
0: அதாவது குறிப்பு இன்னொன்று சொல்லிடலாம், ஜப்பானில் ஏற்பட்டிருக்கீங்க. அந்த ஜப்பானில் ஏற்பட்டக்கூடிய ஒரு சூறாவளியை வச்சு கேட்குறோம். பதில் சொல்லாமே. பதில் சொல்லாமே.
6: பனிமலை உறைஞ்சு நிலச்சரிவு.
0: அதாங்கய்யா, அது எந்த, அதாவது சூறாவளியை வச்சு கேட்டிருக்கோம். இந்த காத்து, இது அந்த காற்றினுடைய பேர் தான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நன்றிங்க, நல்ல ஒரு முயற்சி, நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம். சாரதி, இப்போ வந்து அந்த சூறாவளி பார்த்தீங்கன்னா 48 மணி நேர காற்றில் வந்து ஏற்பட்டதுனால அது வந்து, அதாவது பெருமளவு மழைப்பொழிவும் ஏற்பட்டுச்சு. அந்த மழைப்பொழிவு எவ்வளோன்னா 832 மில்லிமீட்டர் மழை அளவு ஏற்பட்டிருக்கு
1: அந்த சூறாவளியால்.
0: அந்த சூறாவளியால் அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இது வந்து ஜப்பானுடைய டோக்கியோ மற்றும் கிழக்கு ஜப்பானில் வந்து ஏற்பட்டிருக்கு. விடையவே சொல்லிட்டோம், எடுத்து அடுத்த நேயர் வராரு, அவருக்கு சொல்லுவாரான்னு கேட்போம். நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? வைத்தியநாதன் ஐயா. நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது?
1: ஒரு மாசம்.
0: சரிங்க, பதில் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. நல்ல மீனிங்கா சொல்லுங்க. அது டுஜிவான் சூறாவளி. சரிங்க, அந்த சூறாவளி எங்க ஏற்பட்டுச்சுன்னு தெரியுங்களா? நேரம் கிடைக்கலீங்களா? சரி, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க. ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
1: நன்றி.
0: நன்றிங்கய்யா. இதை பத்தி மேலும் குறிப்புகள் சொல்லிட்டு உங்க பாடல் வழங்கிடலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: சார், இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றங்கள் வந்து எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஜப்பானுடைய டோக்கியோ மற்றும் கிழக்கு ஜப்பானை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசிமா தீவு அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது 48 மணி நேரத்தில் 832 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. இதனால் இந்த பகுதி வந்து பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இப்போ எப்படி வயநாடு இதில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, அதை விட கொடூரமாக இருந்துச்சு. அதாவது 832 மில்லிமீட்டர் மழைனா எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு நிறைய சேதத்தை ஏற்பட்டுச்சு. இது என்ன இதுன்னா ஒரு பருவகால மாற்றம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படின்னா ஜப்பானினுடைய இலையுதிர்காலம், அந்த இலையுதிர்காலத்தை தான் இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இது வந்து பெரும் சேதத்தை விளைவிச்சிருக்கு, அதனால் எதிர்காலத்தில் வந்து இன்னும் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலும் இந்த
1: முன்னோட்டமாக
0: இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வடமேற்கு பசிபிக் பெருங்கடலில் தான் இந்த சூறாவளி வந்து 25வது புயலாக வந்து மாறியிருக்கு. எப்படின்னா அந்த புயல் வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து எதிர்காலத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அறிகுறியாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நேயர் கேட்ட பாடல கொடுத்தெல்லாம் ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: சாரதி, இது வரைக்கும் மூணு கொஷின் கேட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டோம்?
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றி கேட்டோம். அந்த அருங்காட்சியகம் வந்து சமீபத்தில் நவீன முறையில் புதுப்பிச்சாங்க, அதனால் அந்த கேள்வி கேட்டோம். இரண்டாவது கேள்வியாக ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி கேட்டோம்.
0: ஓ, அமீர் ஜாங்கோ அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் வீரரை வச்சு கேட்டோம். அவர் வந்து தற்போது வளர்ந்து வரும் வீரர்களில் ஒருத்தராக கருதப்படுறாரு.
1: மூன்றாவது கேள்வி ஒரு பேரிடர், அதாவது சூறாவளியை பற்றி கேட்டோம்.
0: டுஜுவான் சூறாவளி அப்படின்னு சொல்லி, அதாவது ஜப்பானில் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தின சூறாவளின்னே சொல்லலாம். நேயர்களும் அழகாக பதில் சொன்னாங்க. இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். உங்கள் அறிவிப்பாளர் மலையனூர் எஸ் கார்த்திக்,
1: ஜே பார்த்தசாரதி.
0: நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.
0: நேயர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி ஆளுநர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்டாம்பெட்ஸ், கூட்ட நெரிசல், இந்த மாதிரி நிறைய மீட்டிங்கில், அது எதா வேணா இருக்கலாம், திருவிழா, பொலிட்டிக்கல் மீட்டிங், ஒரு கிரிக்கெட் செலிப்ரேஷன், இன்னும் பல மீட்டிங், அதில் முக்கியமான சில ஸ்டாம்பெட்ஸில் நிறைய உயிரிழப்புகள் இருந்திருக்கு. இதெல்லாம் நியூஸில் வெளிச்சத்துக்கு வரதுனால நமக்கு தெரியும்.
4: இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர் இறக்குற நிறைய சின்ன சின்ன ஸ்டாம்பேட்ஸ் இருக்குது. திருவிழா கூட்டமாகட்டும், இல்லை வேறு சில பொதுக்கூட்டங்கள், அதெல்லாம் நமக்கு நாலேஜ்க்கே வராமே போயிடுது. இந்த மாதிரி ஸ்டாம்பேடுகளுக்கு

0: மக்களும் ஒரு காரணம்தான். ஸோ மக்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டாம்பெயின் வராமல் எப்படி தடுக்கிறது, அப்படி ஒருவேளை நம்ம கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டோம்னா எப்படி சர்வைவ் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், கிரிக்கெட், சினிமா, பாலிடிக்ஸ், திருவிழா, இது எல்லாத்தையும் தாண்டி மனித உயிர் தான் முக்கியம். அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப அவசியமாக நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டுமே போங்க, இல்லைன்னா அந்த கூட்டத்துக்கு போக வேண்டாம். சரி, அப்படி மீறி போய் ஒரு நெரிசலில் மாட்டிக்கிறீங்க, எப்படி உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறது? நாம் எப்பயுமே ஒரு நிமோனிக் முறை சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, க்ரௌட், கூட்டம், CROWD. ஸோ க்ரௌடில் மாட்டிக்கிட்டோம்னா அதில் என்னென்ன பண்ணுங்கிறது ஒவ்வொரு லெட்டராக பார்ப்போம். சி ஃபார் கேர்ள் பால் பொசிஷன். நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி கையும் காலும் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே நம்ம சாஞ்சு ஒரு கழித்து படுத்துக்கணும். அந்த மாதிரி பொசிஷன் பண்ணும்போது நம்ம நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போகும்போது நம்ம விலா எலும்பு, நுரையீரல் கம்ப்ரெஷன், சில டைம் ஹெட் இன்ஜுரி, இதை எல்லாத்தையும் தவிர்க்க முடியும். அடுத்து ஆர், ரிவர்ஸில் போகாமல் கூட்டத்தோட டைரெக்ஷன்லே போகணும். அப்படி டைரக்ஷனலாக போய் போய் ஓரமாக போய் நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைய பார்க்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம கண்டிப்பாக போகவே கூடாது. ஸோ ரிவர்ஸில் போகக்கூடாது. ஓ ஃபார் ஆப்ஜெக்ட். உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஏதாவது மொபைல், சாவி, எதை கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க குனியாதீங்க. குனிஞ்சிங்கன்னா உங்கள் மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பேக்கெட்டில் போட்டு உங்கள் உடம்பு மேலே மட்டும் கவனம் வச்சு போங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது W, உமன் அண்ட் சில்ட்ரன். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது ஆக்சுவலாக க்ரைம். கண்டிப்பாக இதுக்கு மேலே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. பெண்களும் கண்டிப்பாக, உங்களால் என்ன தான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அந்த மென்டல் கான்ஃபிடன்ஸ், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்காது ஒரு கூட்டத்தை அவங்களெல்லாம் தாண்டி நீ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ பெண்கள் கண்டிப்பாக பெரிய பெரிய கூட்டத்துக்கு வராதிங்க. அடுத்து டி ஃபார் டிஸ்டன்ஸ். ஒரு ஸ்கொயர் மீட்டரில் மேக்ஸிமம் 4 பேர் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ஒரு அலாரம் சிக்னல், நீங்கள் அந்த கூட்டத்திலேருந்து விலகி போயிடுங்க. அதுக்கு மேலே கூட்டம் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸர் பொசிஷன், கை அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டாம்பேட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு பெரும் பெரும் கூட்டத்துக்கு நீங்கள் போகாமல் இருந்தாலே அந்த ஸ்டாம்பேடை தவிர்க்கலாம். இந்த விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இந்த வீடியோவும் மேலும் சில வீடியோஸையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேர்கள் உங்களுக்கு எந்த மெடிக்கல் டவுட்ஸ் இருந்தாலும் 7333925381 நம்பருக்கு கால் பண்ணலாம். நேரில் எந்த பிரச்சனைனாலும், அது அடலசன்ட் கவுன்சிலிங் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு உடல்நலம் மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், PKP ஹோட்டல் எத்தாப்பில் இருக்கிற பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேருக்கு வரலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

மாலை வணக்கம் நேயர்களே. ஒரு நாளின் பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சூரியன் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு மெல்ல மெல்ல மாலை நேரம் நம்மை தழுவிக்கொள்ளும் இந்த அழகான நேரம் 5:07. இந்த நேரத்திற்கு ஒரு தனி அழகு இருக்கு இல்லையா? காலையில இருந்த அவசரம் இப்ப இல்ல, மதிய நேரத்துல இருந்த பரபரப்பு இப்ப இல்ல, மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிற இதமான நேரம் இது. ஆமா தானே, அந்த ஓய்வு நேரத்தை இன்னும் அழகாக்க உங்கள் காதுகளுக்கு இனிமையான இசையையும் உங்கள் மனதுக்கு பிடித்த நினைவுகளையும் உங்கள் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகையும் கொண்டு வர வந்திருக்கிறது.

மாலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த மாலை நேரத்தை நம்மோடு சேர்ந்து ரசிக்க போறீங்க. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: இந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே
1: என்ஐசி ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் எல்ஐசி பில்டிங் எதிரில் ஏஆர்ஏ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாளை முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
3: தேன் சிந்தும் பண்பலையின், திகட்டாத அன்பலையின், மனதை உருடும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்களே, நிகழ்ச்சியில் இதமான ராகங்களை கேட்டு ரசிப்போமாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பரத்வாஜ் இசையில் 2006 வெளியான திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து உங்கள் உள்ளங்களை திருடும் ஒரு பாடல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின்

0: நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
0: மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மனதை மயக்கச் செய்யும் ஒரு பாடல் இசையமைத்திருக்கிறார் வித்யாசாகர். வாலியின் பாடல் வரிகளில் அரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல் அன்பு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மனதை வருடும் மாலை நேரம் 5:24 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியை பாடல்களை. இது உங்கள் உள்ளங்களை கவர்ந்திழுக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் கல்பனா ஆகியோரின் குரலில், தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் 6 திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூட்டவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

ஏற்கனவே மாலை நேரம் 5:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
4: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் ஆகியோரின் குரல் வண்ணத்தில் சண்டகோலி திரைப்படத்திலிருந்து சாந்தமான ஒரு பாடல்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

5:38 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழுக்க வருகிறது விஜய் ஆண்டனி இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர், என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் மனதை லேசாக்க வருகிறது ஒரு பாடல், லேசா லேசா என்ற திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேலை

0: வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நேரம் மாலை 5:50. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்களை. நிகழ்ச்சியின் பதிவு பாடலாக ஒலிக்க வருகிறது ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் உள்ளங்கள் கேட்கும் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். கேட்டு இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் எல்ஐசி பில்டிங் எதிரில் ஏஆர்ஏ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாளை முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
5: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: நேர்களே, இதுவரை மனதுக்கு நிறைவான பாடல்களை கேட்டு ரசித்தோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பெற்றது நேர்களே இன்றைய மாலை தென்றல்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் திருப்பாத்தான் பள்ளி கோவிலாகும். திருப்பாத்தான் பள்ளி என்பது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் சீர்காழிக்கு அருகிலும் திருவெண்காட்டியிலிருந்து சுமார் 2 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது. திருநாங்கூர் 11 திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. பார்த்தனுக்காக, அதாவது அர்ஜுனனுக்கு உண்டான கோவிலானதால் பார்த்தன் பள்ளியாயிற்று. பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு இவ்விடத்து ஒரு கோவில் உண்டு. வருணன் இவ்விடத்து திருமாலை குறித்து கடுந்தவம் இயற்றி தனக்கு பார்த்த சாரதியாக காட்சியளிக்குமாறு வேண்ட அவ்விதமே நடந்தபடியால் பார்த்தசாரதி பள்ளி என வழங்கி பிறகு பார்த்தான் பள்ளி ஆயிற்று என்பர். தனியாக யாத்திரை மேற்கொண்ட அர்ஜுனன் தென்னாட்டில் பூம்புகார் சங்கம முகத்திற்கு நீராட வந்தபோது அங்கிருந்த புரசங்காடு என்னும் வனப்பகுதியினை அடைந்தார். வனப்பகுதியில் தாகம் எழ நீர் தேடி சென்றபோது அகத்தியர் ஆசிரமம் சேர்ந்து அவரிடம் தாகம் தீர கமண்டலத்தில் இருந்து நீரை பருக அளிக்க வேண்ட அகத்தியரும் தந்தார். ஆனால் அர்ஜுனனால் அருந்த இயலாதபடி நீர் மறையவே வருந்தி காரணம் வேண்ட அகத்தியரும் ஞான திருஷ்டி மூலம் காரணத்தை கண்டு தெரிவித்தார். பல்வேறு சோதனையிலும் காத்த கண்ணனை நினையாது என்னிடம் நீர் கேட்டது பொறுக்காததால் கண்ணன் செய்த லீலை இது என்று கூற அர்ஜுனன் கண்ணனை நினைத்து வேண்ட அங்கு தரிசனம் தந்த கண்ணன் அர்ஜுனனின் கத்தியால் பூமியை கீறச் சொல்ல அதிலிருந்து நீர் வந்தது. அத்தீர்த்த நீரை பருகி தாகம் தீர்த்தான் அர்ஜுனன். அகத்தியரின் வேண்டுகோளுக்கிணங்க அங்கேயே கண்ணன் தங்கிவிட்ட தலம்தான் இந்த பார்த்தன் பள்ளி என்று புராண வரலாறு கூறுகிறது. திருநாங்கூர் 11 திருப்பதிகளின் இறைவர்களுக்கும் இங்கு எழுந்தருளும் தை அமாவாசைக்கு மறுநாளான கருட சேவை திருவிழாவுக்கு இவ்விறைவனையும் எடுத்து செல்வர். ஆடி அமாவாசை தினத்தில் பூம்புகார் காவிரி சங்கமத்திற்கு எழுந்தருள செல்லும் போது அவ்விழாவை சோழ மன்னர்களே முன்னின்று தீர்த்தவாரி உற்சவத்தை சிறப்பாக நடத்தியது பற்ற குறிப்பு அடையாறு தமிழ்நாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள சங்ககால வரலாறு நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைந்துள்ள இறைவன் தாமரையால் கேள்வன் என்று அழைக்கப்படுகிறார். மேற்கு நோக்கி நின்ற திருகோலத்தில் மக்களுக்கு காட்சியளிக்கிறார். தாமரையால் கேள்வன் என்பது இங்கு அமைந்துள்ள பார்த்தான் பள்ளி கடவுளின் மறுபெயராகும். தாமரை நாயகி ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயார் இறைவியாக அருள்பாலிக்கிறார். இத்தகு சிறப்பு வாய்ந்த திருப்பாத்தான் பள்ளி கோவிலை நாமும் நாடி சென்று வணங்கி நம் வாழ்வில் நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வோம்.

நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:10.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.

நேயர்களின் கவனத்திற்கு, மாலை 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். ஆறு 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 8:00 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வர காத்திருக்கிறது நேயர்களே.

9:30 இடைவிடாத இசைமலை. அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வர காத்திருக்கிறது நேர்களே.

பண்பலையில் தொடர்ந்து ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்

0: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: இன்று நாம் தரிசிக்க இருப்பது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். மணம் வீசும் துளசி மாலை அணிந்தவன், கடலில் அமுதத்தை கடைந்தவன், ஆறாவமுதனை கோவிந்தராஜ பெருமாளை பற்றி பக்தர் பேசுகையில்,
2: வணக்கம், என்னுடைய பேர் வந்து ராமானுஜம். சிதம்பரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த திவ்ய தேசத்தை வைஷ்ணவத்துல தில்லை திருச்சித்திரக்கூடம், நார்மலா வந்து சித்திரக்கூடம் அப்படின்னா நமக்கு வடநாட்டுல ராமபிரான் இருந்தாரு அப்படின்ற ஒரு சின்னதான் வரும். வால்மீகி ராமாயணத்துல அதிகப்படியான வருஷங்கள் வந்து ராமர் சித்திரக்கூடத்துல சந்தோஷமாயிருந்தார் அப்படின்றதுதான் குறிப்பு நமக்கு காணப்படுது. குலசேகர படும்போது ராமர் சித்திரக்கூடத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இங்க இருக்கார். சித்திரக்கூடத்து இருந்தான் தன்னை இன்று தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன் நூல் பார்க்கிறேன் அப்படின்னு தான் குலசேகர பாடுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தில்லை அப்படின்னு சொன்னா அது சிதம்பரம், அது சைவர்களுடைய கூற்று. அதனால இந்த சித்திரக்கூடம்ன்றது வடநாட்டுல இல்ல, சிதம்பரத்தில் இருக்கு, நடராஜபுரி பக்கத்து இருக்குன்றது ஆழ்வார் ஆணித்தரமா சொல்றாரு. தில்லை திருச்சித்திரக்கூட தொள்ளான், தில்லை திருச்சித்திரவுடன் சென்று சேர்மீன்களே அப்படின்றது ஆணித்தரமா சொல்றாரு. அப்ப சைவத்திலேருந்து வைஷ்ணவத்துக்கு வந்த ஒரு கருத்து இங்க இருக்கு. இந்த பெருமாள் வந்து எதுக்காக வந்தார், நடராஜாவுக்கும் அம்மனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நடன போட்டி. அந்த நடன போட்டிக்கு யார் நீதிபதியா இருக்கிறது, ஞானம் உள்ளவங்க அன்பயஸ்டா கருத்து சொல்றவங்க இவங்க தான் இருக்கணும். பிரம்மாவோ வந்து முடியாதுன்னு சொல்லி பெருமாள் போய் கூப்பிடுறாங்க, நீங்க வந்து நீதிபதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீதிபதி ஸ்தானத்துக்கு பெருமாள் இங்க வர்றார். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து இந்த ஊர்ல ரொம்ப உயரத்துல இருக்கிற பெருமாள், மத்த எல்லா சன்னதியை காட்டிலும் பெருமாள் சன்னதி உயரத்துல இருக்கு, அதனால வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு புராணங்கள். இன்னொரு பக்கத்துல பதஞ்சலியோட பிரார்த்தனைக்கும் கண்வரோட பிரார்த்தனைக்கும் பெருமாள் இங்க வந்தார் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து பதஞ்சலி கண்வருடைய உருவங்கள் வச்சு நம்ம வழிபடுறோம். இந்த பெருமாளை வந்து ரெண்டு ஆழ்வார் பாடுகிறார். விசேஷம் என்னன்னா ரெண்டு ஆழ்வாரும் ராஜாவன் ஆழ்வார், ஒருத்தர் வந்து குலசேகர ஆழ்வார் அவர் சேரகுலர் மன்னர், இன்னொருத்தர் திருமங்க ஆழ்வார் அவர் சோழகுலத்து மன்னர். இந்த ரெண்டு ஆழ்வாரும் இந்த பெருமாளை பாடுறாங்க. சரி, இந்த பெருமாளை பாடுறாங்களே ஒன்னா பாடுறாங்களான்னு முன்னா பாடல. குலசேகர அவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ராமர் பேர்ல பயங்கர ஈடுபாடு, அதனால குலசேகர பெருமாள்னு அவருக்கு பேரு. அந்த ராமர் பேர்ல ஈடுபாடுனால ராமாயணத்தோட ராமர் பிறந்ததுலேருந்து ராமர் மேலுலகம் போற வரைக்கும் உள்ள கதைய பத்து பாட்டுல பாடுறாரு குலசேகர பாடுறாரு. அந்த பத்து பாடல பாடும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும், சீதை வந்து பிறக்கிறாங்க, அயோத்திக்கு போறாங்க, லவகுசா வராங்க, இதோட நமக்கு கதை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லட்சுமணர் ராமர் மானூரத்தை தனிச்சுட்டு தான் மானுரம் போறார். அந்த போற கதைய குலசேகர ஆழ்வார் நமக்கு சொல்றார். அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தி அடவரம பகையேறி அசுரர் தம்ம வென்று இலங்கை மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதம் இது வர தன் தாமமேவி. அதாவது ராமர் போகும்போது இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் நான் தனது கூட்டு போனாராம். அந்த சராசரங்களை வைகுந்த தேத்தி, அதுதான் இந்த ஊர் விசேஷம். இந்த ஊர் மெயினான விசேஷம் என்ன, யார் இந்த பெருமாளை வந்து சேவிச்சாலும் அந்த பெருமாளை மறக்காம இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி கட்டாயம் உண்டு அப்படின்றது குலசேகராவோட இது. தில்லைநகர் திருச்சித்திரகுடத்தில் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோம் அன்றே. அதான் குலசேகராவர் இந்த பெருமாளை ராமரா வழிபட்டிருக்கார். சரி, திருமங்கராவர் அவருக்கு என்ன தோன்றதுன்னா, இவர் ராமரா காட்சி இல்ல கன்னடா காட்சி வைக்கிறார், இருபது பாட்டு பாடுறார். அந்த இருபது பாட்டுல பத்து பாட்டு வந்து முழுசுமையாவே கன்னடா பாடுறாரு. பாட மருதிரை போகி மல்லரை கொன்று ஒக்களித்திட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயிரம் ஆடை கன்னடத்தை

0: சொல்லிட்டு பத்து பாட்டுமே கன்னடம் பாடுறாரு. அப்ப ஒரே பெருமாள் ஒரு ஆழ்வாருக்கு ராமனா காட்சி இருக்கிறார், இன்னொருத்தருக்கு கன்னடா காட்சி இருக்கிறார். ஹனுமார் சந்தி ஆஞ்சநேயர் சந்தி எங்க இருக்கும்னா கருடனுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா கருடன் தான் பெருமாளுக்கு விசேஷம், ஆஞ்சநேயர் ராமருக்கு விசேஷம். கருடன் எந்த அங்கனத்துல இருக்காரோ அந்த அங்கனத்துக்கு அப்புறம் தான் ஆஞ்சநேயர் சந்தி எப்போதுமே இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ராமரா பாடினதுனால ஆழ்வார் பாடும்போது தில்லைநகர் திருச்சித்திரகுணம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னைன்னு பாடினதுனால இந்த ஊர்ல மட்டும் ஹனுமார் சந்தி பெருமாள் சந்திக்கு பக்கத்திலேயே இருக்கும். அது ஒரு பெரிய விசேஷம் இந்த ஊர்ல. அதனால நீங்க அனுமார பிரார்த்தனை பண்ணணும்னா இந்த ஊர்ல பெருமாளை சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும். மத்த ஊர்ல அனுமார் தனியா இருப்பார், தனி பிரார்த்தனை பண்ணலாம். இல்ல ராமர் தனியா தனியா பிரார்த்தனை, இந்த ஊர்ல அப்படி கிடையாது. பெருமாளும் அனுமாரும் ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அந்த அனுமார் நீங்க சனி தோஷம் சொல்றீங்களா இல்ல மத்த தோஷம் சொல்றீங்களா, எந்த தோஷங்களும் இந்த பெருமாளை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது ஒரு பெரிய வரலாறு, எந்த ஊர்லயும் கிடையாது. இந்த அனுமார் சந்தி வந்து இந்த ஊர்ல மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கு. திரள் விளங்கு மாருதின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாட்டு, அந்த ஆழ்வார் பாட்டை அப்படியே நியமிச்சிட்டாங்க. இந்த இடத்துல சோழர்கள் காலத்துல இந்த நடராஜா கோயிலை எக்ஸ்டன் பண்றதுக்காக பெருமாளை கொண்டு கடல்ல கொண்டு போட்டான்னு சொல்லி சரித்திரம். அப்ப ராமானுஜர் காலத்துல என்ன பண்றாரு, இந்த பெருமாளை கொண்டு திருப்பதி கொண்டு பெருமாளை இருக்கிறார். 1600 வருஷத்துல அச்சுதப்ப நாயர் காலத்துல கோயில திருப்பி புனருத்தாரம் பண்ணி இந்த கோபுரங்களை கட்டி எல்லாம் பண்ணி பெருமாளை திருப்பி சாதகம் பண்றாங்கன்னு சொல்லி சரித்திரம் கொண்டு. கீழ திருப்பதியில கோவிந்தராஜ பெருமாள் உற்சவர் வந்து ஆதீனத்தை இந்த ஊர்ல இருந்தவர். ராமானுஜர் என்ன பண்றார், அங்க வந்து மூலவர் பிரதிஷ்டை பண்றாரு புதுசா, இங்க உற்சவர் பிரதிஷ்டை பண்றாரு புதுசா பண்றாரு. அதனால தாயாருக்கு வந்து பிராச்சீனமா இருப்பாங்க, பெருமாள் வந்து புதுசா இருக்காரு இந்த ஊர்ல. இது ஒரு விசேஷம். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் தாயார் மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதினால குபேர மூலையில உயரமா இருக்கு தாயார் இருப்பான். எல்லா உற்சவமும் தாயார் தான் இந்த ஊர்ல, பெருமாளோட உற்சவம் ரொம்ப கம்மி. இந்த ஊர்ல எப்படின்னா ரெண்டு பேரங்கள், அதாவது ஒரு ஊர்ல உற்சவ பேரம் உற்சவத்துக்குன்னு ஒருத்தர் தான் ஒரு மூர்த்தி இருப்பார், அந்த மூர்த்தி தான் எல்லா புறப்பாட்டுக்கும் வெளில வருவார். இது நார்மலான காரியம். ஆனா இந்த ஊர்ல என்ன பண்றாங்க, உத்தம பக்ஷம் சொல்லுவாங்க அப்படின்னா பிரமாதமான இடம். அப்படி வரும்போது இந்த பிரதானமான சொல்லக்கூடிய உற்சவர் தேவாதி தேவன் பார்த்தசாரதின்னு சொல்லுவோம், உட்காந்து பெருமாள், இவர் வருஷத்துக்கு 3 தரம் தான் வெளில வருவார். அந்த இடத்த விட்டே மற்ற நாள் வெளில வரமாட்டார். எல்லா உற்சவங்களும் பக்கத்துல உள்ள சித்திரகுலத்துள்ளான ஒரு பெருமாள் நின்ன பெருமாள் இருக்கார், அவரு தான் எல்லா உற்சவங்களும். ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஆழ்வார் பட்டதா காரணம். திருவங்கையார் பாடும்போது தெய்வ புள்ளியர் வருவான்னு கிருட மாநிலத்து பெருமாள் வரார், சிம்மாவானத்துல வரார், புன்னக வாழ்ந்து வரேன்னு சொல்லி சித்திரகுடத்துள்ளானேன்னு தனியா பாட்டார். அதனால இந்த ஊர்ல மட்டும் சித்திரகுடத்துள்ளான் தான் எல்லா வானத்துக்கும் எல்லா உற்சவத்துக்கும் வருவார். இந்த தேவாய தேவன் வருஷத்துல 3 உற்சவம், ஆனி மாசத்துல ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்ட ஏகாசின்னு சொல்லுவோம், பங்குனி மாசத்துல திருக்கல்யாண உற்சவம், ஆடி போறதுல ஆண்டான். இந்த 3 உற்சவம் மட்டும்தான் இந்த பெருமாள் தனியா வெளில வருவார். மற்ற நாள்ல பெருமாள் வந்து வெளில வரது வழக்கம் இல்லை, எல்லா உற்சவங்களும் சித்திரகுடத்தான் தான். இது அடுத்த விசேஷம். சோ பெருமாள் ரெண்டு பெருமாள், மற்ற ஊர்ல எல்லாம் ஒரே பெருமாள் தான் உற்சவத்துக்கு இருப்பார். இந்த ஊர்ல ரெண்டு பெருமாள் இருக்கார், ரெண்டு பெருமாள்ல முக்கியமான உற்சவம் தான் இவர் வரார். இது ரெண்டாவது. மூணாவது ராமரா இருக்கார், ராமரா இருக்கும் போது அனுமார் கூட இருக்கார், அந்த ஆஞ்சநேய ராமர் சம்மாதம் அதுக்குண்டான எல்லா தோஷங்களையும் எங்க நிவர்த்தி பண்றார். தாயார் மகாலட்சுமி குபேர முறையில உயர்ந்திருக்கா, சோ செல்வம் ஃபுல்லா எல்லாருக்கும் செல்வத்தை அருள் பண்றாங்க. இந்த நாளும் பெரிய விசேஷம்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசியின் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 திடம்.

0: நீலமணி போன்றவன் சோதியாய் விளங்குகின்றான். அமுதமாய் காட்சி தரும் அப்பெருமாளை பற்றி பக்தர் மனம் திறந்து பேசுகையில்,
1: என் பெயர் பத்மா. இந்த கோவில்ல நினைவு தெரிந்து இந்த கோவிலோட 70-80 வருஷம் தொடர்பு. இந்த கோவில்ல உள்ள கைங்கரியங்கள்ல பல கைங்கரியங்கள் எங்க குடும்பத்தில இருந்து நடந்ததுதான். நான் இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வாழ்ந்ததுதான். பூர்வ கதை ஒண்ணு உண்டு. இந்த ஊர்ல திருப்பியும் கோவிந்தராஜ பெருமாள் மூலவர் வேணும்னு தேடும் போது ஒரு தில்லை காடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல வெறும் காடா இருந்தது. கொஞ்சம் உயரமா படியேறி சுவாமி தரிசனம் பண்ண போற வழி மட்டும் இருந்தது. அதுல வந்து அந்த சேவிக்க போறதுல ஒத்தர் ரெண்டு பேர், ரெண்டு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு படி வரும்போது தாண்டி போவாங்க.

அந்த படியில மட்டும் காலை வச்சு மெதிக்காத போயிட்டு இருந்தாங்க. அப்ப ராமாந்தர் வந்து பார்க்கும் போது எல்லாரும் நார்மலா நடந்து போகும் போதே இவங்க மட்டும் ஒரு ரெண்டு படியே காலை வைக்காத போறாங்களே, என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னு விட்டு யோஜனை பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி போறீங்க, அந்த படியில மட்டும் காலை வைக்கலையேன்னு விட்டு. பெருமாள் இருக்காரு இதுல அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி பார்த்தா ஒரே பாறையில பெருமாள், தனித்தனி துண்டான இதுவே கிடையவே கிடையாது, கருங்கல் பாறை ஒரே பாறை, அதுல அந்த பாறை மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தது. அதை எடுத்துதான் அப்ப பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு எங்க பாட்டி அவங்க எல்லாம் கதை சொல்லும் போது சொல்லுவாங்க. இந்த பெருமாள் வந்து ஒரே பெருமாள், இந்த இடத்துலயே இருந்த பெருமாள், வெளியிலிருந்து எங்கிருந்து எடுத்துட்டு வரல, இப்பவும் அந்த மோடையில உயரமா இருக்கான்றதுக்கு காரணமே அந்த கருங்கல் அப்படியே பெருமாளோட கீழ் அப்படியே பூர்த்தியா இருக்குது. ரெண்டாவது திருமஞ்சன திருமேனியவர், அக்னி நட்சத்திரம் ஃபுல்லா திருமஞ்சனம் பண்ணிப்பாரு, எப்பொழுதுமே திருமஞ்சனம் பண்ணி அந்த இடத்தையே நல்லா வச்சுக்கிற மாதிரி தைலம் சாத்திர பெருமாள் இவர் இல்ல, திருமஞ்சனம் பண்ணி நல்லா ஆனந்தமா சேவிக்கிற மாதிரி உள்ள பெருமாள் இவர். அது ஒரு பெரிய விசேஷம். இங்க அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் புறப்பாடுகள் காரியங்கள் நடக்கும் போது ஊர்ல என்ன விசேஷம்னா, பக்கத்திலேயே சைவ கோவில் இருந்தா கூட அவங்க அத்தனை பேருமே பெருமாள் சன்னதி வந்துருந்தா அந்த கோவில் போவாங்க. அந்த வித்தியாசம் கிடையாது, நீங்க அந்த மண்டபத்துல நடுவுல நின்னாலே ஒரு பக்கம் நடராஜாவையும் பாத்துக்கலாம், வேற எந்த இடத்துலயுமே இந்த அமைப்பு கிடையவே கிடையாது. நாங்க எல்லாம் வழக்கில சொல்லும் போது சொல்லுவோம், மத்த ஊர்ல ஒரு ராஜா தான் இருப்போம், இந்த ஊர்ல ரெண்டு ராஜா இருக்கான், காப்பாத்துறதுக்கு கவலையே கிடையாது, ஒரு ராஜா இருந்தாலே கேட்க வேண்டாம், ரெண்டு ராஜா இருந்தா அதுக்கப்புறம் என்ன குறை. அது மாதிரி இன்னைக்கும் ஜனங்க வந்து சேவிக்கிறதோ சுத்தி வர்றதோ இந்தூர் கும்பல் எங்கேயுமே வராது. மூணாவதாக பல கோவில்கள்ல இன்னைக்கு காரியங்கள் நின்போது சாப்பாடு கிடைக்காது சொல்லுவாங்க, இந்த ஊர்ல மட்டும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அன்னதானம் நிறைய பண்ணுவாங்க, இப்ப கொஞ்சம் கூட சொல்றாங்களே தவிர எப்ப எந்த நேரம் வந்தாலும் இந்த கோவில்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. விநியோகம் காத்தாலையானா துத்தியோனம் 8 மணி 8:30 மணிக்கு திருப்பாவையில துத்தியோனம், அப்புறம் உச்சிகாலம் சாயந்தரம், இது எல்லா வேலைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு பண்றது குடுக்கறது அதை விநியோகம் பண்றது, வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்ததுதான் முக்கியமே தவிர இவங்க எடுத்துட்டு போறது முக்கியமா நினைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த நடராஜா கோவில்ல இப்ப கடையே போட்டு வித்துட்டு இருக்காங்க சாப்பாடு. அதனால இந்த ஊர் வந்து கோவிந்தன் குறையில்லாம இருக்கிறது, அதோட தலையங்கீழ மரக்கால் வச்சு படுத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க எங்க ஊரு, அலங்கார மரக்கால் பக்கத்துல ஃபுல்லா நிலங்கள் எல்லாம், அதனால வருமானத்துக்கு இவருக்கு குறைவே இல்லை, நெல் அளந்து கொட்டின்னு இருக்காரு. எப்ப வந்தாலும் இந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே அவர் வச்சிருக்க மாட்டார், மனசு நிறைஞ்சு அனுப்புவரே தவிர குறைச்சு அனுப்பவே மாட்டார். குறையில்லாத கோவிந்தன் மட்டும் இல்ல, யாரையுமே குறைப்பட வைக்க மாட்டார், எல்லாரையுமே நினைச்சு நல்லா வச்சிருப்பாரே தவிர குறைங்கிறது இந்த ஊர்ல வந்து நினைச்சே பார்க்க முடியாது. கோவில் பெருமாளை பார்த்தாலும் எப்போதும் மாலைகளும் இதுவும் சாத்திண்டு கும்பலோட இருப்பதை தவிர கதவு அர்ச்சகர் வந்து திறக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற வெயிட் பண்ற வேலையே இவர்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க எந்த நேரம் 12 மணிக்குள்ள கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா பெருமாள் சேவிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ராஜாவா இருக்காரு. எப்ப வந்தாலுமே நேரம் வந்து நம்ம குறைகளை சொல்லி தீர்த்துக்கிற மாதிரி ராஜாவா இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில தாயார் சன்னதியிலிருந்து புறப்பாடாகி பெருமாள் சன்னதிக்கு நேரம் மாலமாத்தலாகும், ரொம்ப பிரமாதமான விசேஷம். நவராத்திரி 10 நாள், தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் அந்த மாலை மாத்தன்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். 7 மணியிலிருந்து 9:30 மணி ஆகும் அது முடியறதுக்கு. உண்மையிலேயே ஜனங்களுக்கும் பாக்கிறதுக்கு நமக்கும் மனசுக்கு ரம்யமா இருக்கும், பெருமாளும் பாக்கிறதுக்கு ரம்யமா இருப்ப, நம்மளுடைய சூழலையே மறந்து ஒன்றி போற மாதிரி இருக்கும். அந்த டயத்துல நம்ம சேவிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். அது இந்த ஊரை தவிர மத்த ஊர்ல இவ்வளவு விமரிசையா இல்ல, நடக்கும் எல்லா ஊர்லயுமே நடக்கும், இங்க நடக்கிறது கொஞ்சம் விமரிசையா விசேஷமா ரொம்ப நல்லபடியா நல்லா இருக்கும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: இன்று நாம் தரிசித்தது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில்.

0: இன்று நாம் தரிசித்தது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கிய திருமாலின் திருவுழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
2: Nothing better than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் கொண்டுவந்த சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா அல்லது பரிசு பொருட்களை வழங்குவது என தேர்தல் விதி மீறல்கள் போன்றவைகளை கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 1300 வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ₹50,000 அதிகமான ரொக்க பணத்தை எடுத்து செல்வோர் அதற்கான அனைத்து ஆதார ஆவணங்களையும் கட்டாயமாக உடன் வைத்திருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பரிசு பொருட்கள் வழங்குதல் வாக்காளர்களை அச்சுறுத்தல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய சம்பவங்கள் பற்றி தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர்தல் அலுவலர்கள் பறக்கும் படை காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தாராபுரத்திலிருந்து சபரிஷ்.
3: தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி கல்லூரி மற்றும் கோவில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்றும் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 20 புதிய திட்டங்களை அரசு

0: அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சித்த மருத்துவத்தின் கீழ் உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள மையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் சித்த மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம் ஸ்கீம் பேரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு இடங்கள்லயும் சித்த மருத்துவ மனைகளை அதிகமாக்குவதற்கும் சித்த மருந்துகளை வந்து அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேர்வதற்கு திட்டங்கள் இருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி தேசிய சித்த மருத்துவமனையில சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் உள்ள பார்க்கல காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அதை நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3-5 நாட்கள் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 1 மாதத்தில் 1405 தெரு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சி பிரியங்கா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 318 கிலோ போதைப் பொருளை தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் திருச்சி கோட்டம் சார்பில் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகம் சார்பில் நெகிழியில்லா வனம் என்ற தலைப்பில் தீவிர தூய்மைப்பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர்

0: 57 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட் பிரிவுகளில் மொத்தம் 3477 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/1/2027 18 முதல் 33 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250 செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 6ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துணை ராணுவத்தை சேர்ந்த அசாம் ரைபிள்ஸ் படையில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரைபிள் மேன் 225 காலி பணியிடங்களும், வாரண்ட் அதிகாரி 128 இடங்கள் உட்பட மொத்தம் 354 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2026 18 முதல் 25 வயது வரை நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு assamrifles.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடவும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள சட்ட மற்றும் நன்னடத்தை அலுவலர் பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி இளங்கலை பட்டம், சட்டப்படிப்பு தேர்ச்சி, வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் முறையில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 176 முத்து சுரபி கட்டடம், மணிநகர், பாளையங்கோட்டை சாலை, தூத்துக்குடி மாவட்டம். 628003 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 5ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு tootukudi.nic.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடவும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, திண்டுக்கல்லில் செயல்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர் உள்பட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பணிக்கு ஏற்ப மாறுபடும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், பிளாட் நம்பர் 4, 2வது குறுக்கு தெரு, SBR நகர், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், திண்டுக்கல் 624004 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு திண்டுக்கல்.nic.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடவும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
7: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சாலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ்,
7: இவ்ளோ வெரைட்டியா?
8: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை பகுதியில் 48.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 7-2 டிகிரி முதல் 4 டிகிரி வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டம் 39.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை தருமபுரி 22.5 டிகிரி செல்சியஸ். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலவுகிறது. திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மழைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும்.

மேலும் ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் வானிலை அறிக்கை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்தியன் வங்கி நடத்தும் காளான் வளர்ப்பு பயிற்சி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நடைபெற உள்ளது. பயிற்சிக்கான விவரங்கள், இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9:00 முதல் மாலை 5:30 வரை ஆகும். பயிற்சி காலம் 10 நாட்கள் ஆகும். வகுப்பு தொடங்கும் நாள் 5/10/2026 ஆகும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்றுச் சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகும். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங் கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி 636705. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGT நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள

தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/10/2026. முதநிலை எழுத்து தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் நடத்தப்படும். இதற்கான தேர்வு கட்டணமாக ரூபாய் 200 இச்சலான் மூலம் www.karuvoolam.tn.government.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். www.skilltraining.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04342 என்ற முன்னிணைப்போடு 28/80/99 என்ற எண்ணிலோ 90/80/27/61/72 என்ற எண்ணில் தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். இதற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம் இருக்க வேண்டும். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம் இருக்க வேண்டும். இதற்கான மானியமாக ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 7,50,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். திங்கட்கிழமை வந்துட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. எப்படி அப்படின்னா, இந்த வாரத்தில் என்ன சாதிக்க போகிறோம், இதே மாதிரியே வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் ஒரு யோசனை வச்சுக்கிறேங்க. இந்த வாரம் என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் சொல்லட்டும். இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம் திங்கட்கிழமை, இந்த வாரம் என்ன செஞ்சோம் வெள்ளிக்கிழமை. அப்போ சனியாயிருங்கிறது என்ன அப்படின்னா, சாதனைக்கான நாள்லன்னு நான் சொல்ல வரல, அது நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்கான நாள் அப்படி வச்சுக்கலாம். சரி, இந்த திங்கட்கிழமை தொடங்கியாச்சு அப்படின்னா எதன் மூலமாக நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம்? நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு முறையும் சொல்றப்ப ஏதேனும் ஒரு அரிய நூல் படிச்சா கூட நமக்கு அந்த நூல் நல்ல ஒரு செய்தியை தருது, அல்லது ஒரு சொற்பொழிவு கேட்டு வர்றோம் அப்படியே அசைப்போட்டுக்கிட்டே வர்றோம். நல்ல பாட்டு கேட்டால் கூட உடனே நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று, ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல்னு கண்ணதாசன் எழுதி வாணிஜியராம் பாடி ஸ்ரீவித்யா அப்படியே கண்ணில் பேசி அதை படமாக்கியிருப்பார் பாலச்சந்திர அபூர்வங்களில், விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு அப்படியே ஒரு நெகிழ்ச்சி வருது. நமக்காக தான் எல்லாம் நம்முடைய கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் இதே எம்ஜிஆர் முன்னாடி சொல்லியிருப்பார், கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலை நம்மை அணுகுவிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். கைகால் நல்லா இருக்கப்ப ஏன் நம்ம வந்து கவலைப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அப்போ நம்முடைய அந்த உற்சாகத்துக்கான விஷயங்கள்ல எங்கிருந்தெல்லாம் ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அறிவியல் மேதைகள் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். ஏன்னா ஒரு வாக்கியம் பார்த்து

0: அவருடைய வார்த்தையாக, மரணத்துக்கு பிறகு கூட நம்மை இந்த உலகம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும், அல்லது பிறர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி எழுதும் அளவிற்காவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்ளின், இவர் யாரு, ஒரு ஏழை குடும்பத்தில் அமெரிக்காவில் பாஸ்டன் நகரத்தில் 10வது பிள்ளையா பிறந்தவர். 10வது பிள்ளைங்கிற பையன் நீங்க நினைச்சு பாருங்க, அந்த வீடு எவ்வளவு ஏழ்மை சோகம்னு இருக்கும். அந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா, மெதுமெதுவா யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னுக்கு வந்து ஒரு துறைன்னு எடுத்துக்கலங்க. இப்ப நம்ம சொல்றோம், எனக்கு அதுல போனேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விளையாட்டுக்கு போனேன் அது ஆயிடுச்சு, இசைக்கு போனேன், அதெல்லாம் இல்லைங்க. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஜெயிக்கணும். இப்ப இவர் அண்ணன்ட்ட போய் வேலை கேட்டாரு, அவர் அச்சாபிஸ் வச்சிருந்தாரு, அதெல்லாம் ஒன்றும் தர முடியாதுட்டாரு. இல்லை நான் சும்மா சாதாரணமாக அந்த இடத்த தொடச்சி கூட்டிக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, அப்படி போய் அவர் அச்சகத்தில் வேலைக்கு போனவர் அங்கே வரக்கூடிய அத்தனை புத்தகத்தையும் படித்தாருங்க. படிப்புனா எப்படி, அச்சாபீஸில் புத்தகங்கள் வந்து அடிக்கப்படும், வரும், புதுசு வரும் போகும், படிச்சுக்கிட்டே இருந்தார். இவர் இவர் கொஞ்சம் எழுதவும் ஆரம்பித்தார். இவர் எழுதுறது புனைபேரில் எழுதினார், எல்லாரும் பாராட்டினாங்க. அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு, முதல்ல வெளியே போ அப்படின்ட்டார். இப்போ வெளியே வந்தவர் நேராக ஃபிலடெல்ஃபியா போனார், அமெரிக்காவுடைய இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனார். அங்கே போய் தனக்கு தெரிஞ்ச இதே தொழில் வச்சு ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தார். அந்த பத்திரிக்கை பேர் என்னன்னு கேட்டால், பூவர் ரிச்சர்ட்ஸ் ஆல்மனாக். இது வந்து அன்னைக்கு எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட பத்திரிக்கையாக இருந்தது. இதோடு மட்டும் இவர் நிற்கலை, இவர் இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா, இடிதாங்கி என்கின்ற ஒரு அரிய கருவியை இவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார். மிகப்பெரிய கட்டடங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு, கோபுரங்களை காப்பாற்றுவதற்கு இவர் கண்டுபிடிச்சது தான். தெரு விளக்குகள் போடப்படணுங்கிறது சொன்னவர் இவர் தான். வெள்ளெழுத்து வந்துருச்சு படிக்க முடியலன்னு சொல்கிறோமா, மூக்கு கண்ணாடியை கண்டுபிடிச்சி வெள்ளெழுத்து கண்ணாடியை கண்டுபிடிச்சதும் இவர் தான். இது எதுக்காக சொல்கிறேன்னுறீங்களா, இது எதுக்குமே அவர் காப்புரிமை வாங்கிக்கல, உலகத்திட்டிருந்து வாங்கினோம், உலகத்துக்கே கொடுத்துட்டு போவோம், அப்படி வாழ்ந்தாருங்க. இவருடைய அறிவை பார்த்துட்டு இவரை தூதுவனை அனுப்புறாங்க லண்டனுக்கு. அமெரிக்க விடுதலைக்கு இவர் காரணமாக இருந்தார். ஜார்ஜ் வாஷிங்டனுக்கும் இவருக்கு மட்டும்தான் தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. அமெரிக்க அரசியல் சாசனத்தை எழுதியவர் யார் என்று கேட்டால் பெஞ்சமின் பிராங்க்ளின். அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை தயாரித்து கையொப்பமிட்ட 3 பேரில் இவரும் ஒருவர் என்பது மிக முக்கியம். அந்த கையெழுத்தவை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தேன், அதான் பெரிய சிறப்பு. அந்த சுதந்திர மணி அங்கே தான் இருக்குது. நான் போயிருந்த போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். பாருங்கள், ஒரு ஏழை மனிதர் யாருடைய முயற்சியும் இல்லாமல், எங்கள் அப்பா பார்க்கல, எங்கள் அண்ணன் பார்க்கல, என்னை அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, நான் அப்படி பிறந்தேன், இதெல்லாம் விடுங்க, யார் வேண்டாம், நான் மற்றவங்கள பார்க்குற அளவுக்கு வளருவேன் என்று வளர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் 84 ஆண்டு காலம் வாழ்ந்து அரிய செய்திகளை பல துறைகளில் சாதித்து காட்டியவர் இவர் என்று சொன்னால், ஏன் இவரை போல நாம் வந்து ஏதாவது ஒன்றை சாதிச்சு காட்டக்கூடாது? மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நாம் நினைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான படைப்பை நாம் தர வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை பற்றி எழுதும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். எது முக்கியம் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: மீண்டும் இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை.

திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது புலிவாழ் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை என் ஆர் ரகுநந்தன். பாடலை பாடியிருக்கிறார்கள் கார்த்திக் சைந்தவி.

0: ஆகாஷவாணி. செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி சுரேகா.
1: இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து 2 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த மதுராந்தகத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் இயக்குனர் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். இவ்விழிப்புணர்வு கண்காட்சியின் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சி, ஆதார் திருத்தம், விழிப்புணர்வு திரைப்படங்கள், கருத்தரங்கம், பல்துறை சார்ந்த அரங்குகள், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
2: தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க முறையினை புதிய மாற்றங்களை செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான பன்முக பாதையை தடையற்ற போக்குவரத்து முறையினை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தற்பொழுதைய நடைமுறையில் சுங்கச்சாவடியை கடக்கும் பொழுது வாகனங்கள் வேகத்தை குறைக்கவும் சுங்க கட்டணம் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தொடர் விடுமுறைகள் மற்றும் விழா காலங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் ஒன்றோடும் நீண்ட நேரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் பயண நேரம் அதிகரிப்பதுடன் எரிபொருளும் விரயம் ஏற்படுகிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் பரனூர் சுங்கச்சாவடியில் தற்போது தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முறையை சுங்கச்சாவடியில் தடுப்புகளோ வழக்கமான முறையில் சுங்க கட்டண மையங்களோ இருக்காது. இதனால் வாகனங்கள் வேகத்தை குறைத்து நீண்ட நேரம் காத்திருக்காமல் சுங்கச்சாவடியை கடந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். இந்த புதிய முறையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள விரைவு சுங்க கட்டண அட்டையை அடையாளம் காணும் கருவியாகவும் வாகனங்களின் புதிய எண்களை பதிவு செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களும் இணைத்து செயல்படும். வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் பொழுது அதில் பொருத்தப்பட்டுள்ள விரைவு சுங்க கட்டண அட்டையை அடையாளம் காணும் கருவி, அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்டு கேமராக்கள் வாகனத்தில் பதிவு எண் பலகையை படம் பிடித்து பதிவு செய்யும். இவ்வாறு பெறப்படும் விரைவு சுங்க கட்டணம் அட்டை விவரமும் வாகனத்தின் பதிவு எண் விவரமும் ஒரே நேரத்தில் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும். அதன் பின்னர் தொடர்புடைய கணக்கில் இருந்து சுங்க கட்டணம் தானாகவே எடுத்துக்கொள்ளும். விரைவு சுங்க கட்டணம் அட்டையின் தகவலை சரியாக பதிவாகாத சந்தர்ப்பங்களிலும் வாகனத்தின் பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு கட்டணத்தை அடையாளம் காணும் வகையில் இந்த இரட்டை அடுக்கு தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஒரு முன்னணி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனமான அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மன்றம் தனது 85வது நிறுவன தினத்தை கொண்டாடியது. இதையொட்டி சென்னை தரமணியில் உள்ள CSIR வளாகத்தில் அமைந்துள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் பார்வையாளர்கள் தினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆய்வகங்களை பார்வையிடவும் அங்குள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளை நேரில் கண்டு

0: புரிந்து கொள்ளவும் ஒரு சிறப்பாக வாய்ப்பாக அமைந்தது. பார்வையாளர்கள் வளாகத்தில் உள்ள ஆராய்ச்சி வசதிகள், தற்போதைய பயன்பாடு சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. மேலும் இது தொடர்பாக கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர், CSIR சென்னை வளாகத்தின் ஒருங்கிணைப்பு இயக்குநருமான டாக்டர் ஆனந்தவள்ளி, வளாகத்தில் உள்ள CSIR ஆய்வகங்களால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு செயல்பாடுகளை எடுத்துரைத்தார். தொழில்துறை மற்றும் சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யும் முக்கிய ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் தற்போதைய திட்டங்கள் குறித்து அவர் விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேகா. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர் சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனிப்பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் இது உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163வது பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள், பேரணி, ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்ய

0: நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமால் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல்அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்ததாக கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த 5 இந்தியர்களை ஓமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஓமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷெகாவத் மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர். வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்கள்

0: வடக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் பிடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இரவு வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:26.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சு பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதியில் மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது குளோரோபைரிஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலைத்தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அண்ணி வாங்க வாங்க வாங்க. என்ன இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு?
4: அதை ஏன் கேக்குற செல்வி? ரயில் கொஞ்சம் தாமதமா வந்துச்சு.
0: சரி சரி, அலுப்பா இருப்பீங்க, முகம் கை கால் கழுவிட்டு வாங்க. சூடா கேழ்வரகு அடை எடுத்துக்கிட்டு வரேன்.
4: நல்ல பசி, அடையும் நல்ல ருசியா இருந்தது.
0: அண்ணி உங்களுக்கு பிடிக்குமேனு தான் செஞ்சேன், சாப்பிடுங்க. இந்த முறையாவது ரெண்டு மூணு நாள் இங்க தங்கிட்டு போகணும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன், இவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தேன்னு பொசுக்குன்னு ஊருக்கு கிளம்ப கூடாது.
4: அதான் போன்லயே சொல்லிக்கிட்டே இருந்தியே, உங்க அண்ணனும் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு.
0: ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இந்த ரெண்டு மூணு நாளும் எங்க ஊர்ல எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். குறிப்பா நான் புதுசு புதுசா கத்துக்கிட்ட சமையல் அம்புட்டையும் செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடுங்க.
4: சமையல்ல நிறைய கத்துக்கிட்டியோ? ஏன் செல்வி, இது நீங்க அறுவடை செஞ்ச நெல்லோ?
0: ஆமா அண்ணி.
4: ஆமா, இது என்ன ரகம்
0: அண்ணி? இது பூங்கார்.
4: ஆமா ஆமா, அன்னைக்கே சொன்னல்ல.
0: உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், ஊருக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. இல்லனா மச்சான கொண்டாந்து தர சொல்லட்டுமா?
4: ரயில்ல தானே போறேன், இங்க ஏத்தி விட்டா அங்க அண்ணன் வந்து எடுத்துக்க போறாரு. இது போல பாரம்பரிய அரிசியை பத்தி நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட கவனமும் இப்ப பாரம்பரிய அரிசி பக்கம் தானே திரும்பி இருக்கு.
0: அண்ணி நீங்க சொல்றது சரிதான், நாங்களும் சரியான நேரத்துல பாரம்பரிய அரிசிய பயிர் செய்ய முடிவெடுத்தோம். சந்தையில இப்ப எங்க அரிசிக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் ஈ தேவராஜன் அவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்கன்னு கேளுங்க. இத பத்தி உங்களுக்கே தெளிவு கிடைக்கும்.
2: பாரம்பரிய நெல் சாகுபடி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த பாரம்பரிய நெல் சாகுமான பதில் சொல்லுங்க.
5: கண்டிப்பா நோய் குறையுதுன்னு எங்களுக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம கேவிகையிலேருந்து எல்லா அதிகாரிகளும், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிங்க, நோய் போகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் டைரக்டர் எம்டி வந்திருந்தாருங்க, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஐயா நீங்கள் ஆந்திராவிலேருந்து நெல் வாங்கி கொடுக்குறீங்க, பயிர் பண்ணுறாங்க, உடனே அந்த நெல் எடுத்துக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுபோல் எங்கள் பாரம்பரிய நெல் நாங்கள் பயிர் பண்ணுறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ பாரம்பரிய அரிசி நிறைய பேர் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க. நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு சம்பா அரிசி அது கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி வலி குறையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய இந்த புற்றுநோய் அதிகமாகுது. இதுக்காக ஒரு அரிசியை வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் வாங்கினோம், லைசா. அந்த நெல் வந்து இந்திரா காந்தி அம்மாவனுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெல்லியில், அது ஒன்றா சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுங்க ஐயா,
2: நிறைய பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க. லைச்சா
5: லைச்சா
2: லைச்சா,
5: இது வந்து புற்றுநோய் கட்டுப்படுத்தும்.
2: இந்த நெல்

0: வச்சிருக்கீங்க?
1: இருக்குதுங்க ஐயா, பயிர் பண்ணிட்டான். இருந்தாலும் மொத்தமாக பண்ணணும். ஒரு ஏக்கர் செஞ்சு நிறைய பேருங்களுக்கு வந்து குடும்பம் வரையிலும் இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும். அதிகமான விலை கொடுக்கக்கூடாது. இயற்கை விவசாயத்துலேயும் செஞ்சு அவங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான எங்களுடைய குருநாதன்கள்லாம் கேவிக்கையில் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர், தனி அலுவலர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேடியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அரிசி வந்து கலப்பு இல்லாமல் இருக்கணும், தரமாக இருக்கணும், வள்ளை அரிசி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னா ரைஸ் மில்லில் கொடுக்குறோம். ரைஸ் மில் ஏதோ வள்ளை அரிசி எதுனா வரும், வந்து தான் வரும், வராமல் இருக்காது. அதுக்கான கம்ப்யூட்டரில் போனால் அந்த கருப்பு அரிசி வந்து வள்ளை அரிசியில் கலந்துதுன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இது மட்டும் தனியாக கொடுக்குறப்போ ஒன்று ரெண்டு வரதாங்க ஐயா செய்யும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க, தோல் உரிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு தரமானது கூட்டுறவுகளில் கொடுக்குறோம். ஆனால் என்ன அரிசி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நெல் வாங்கி நான் செய்ய முடியும். நான் 10 வகையான நெல் பண்ணுவேன், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே நெல் சொல்லுங்கள்,
0: உங்களுக்கு என்ன வேணும்,
1: உங்களுக்கு என்ன வேணும், என்ன அரிசி வேணும், அந்த நெல் நான் வாங்கி பண்ணுறேன். இல்லை நீங்களாவது வாங்கி கொடுங்க, இல்லை நாங்களாவது வாங்கிக்கிறோம். இந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கிறனாக்கா நீ எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுங்க. உடனே அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லி முதல் லோன் இவர் கொடுத்துருப்பா, அதனால் அவருக்கு நம்ம வானொலி சார்பாக அந்த எம்டிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் அதிகாரிங்க நிறைய பேர் இருந்தாக்கா விவசாயிங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நன்றி சொல்லிட்டேன் அவருக்கு.
0: நிச்சயமாக. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கிறீங்க?
1: 2002 செஞ்சுன்னுக்குறோம்.
0: 2002
1: செஞ்சுன்னுக்குறோம். ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது 2019 தான்.
0: அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறீங்க, இயற்கையாக பண்ணுறீங்கிற
1: சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து 2019.
0: அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு
1: தான் இருக்கீங்க? ஆ,
0: பண்ணா இருக்கிறோம். ஒன்று சொன்னீங்க
1: லைசா, இது வந்து புத்துநோய் குணமாகறதுக்காக இதை ஏற்கனவே செய்து ஒரு சாம்பிள் வச்சுருக்கிறோம்.
0: இது வந்து எவ்வளோ நாள் வயசு?
1: 130 நாள் சார்.
0: 130 நாள் தான்.
1: 130 நாள் தான். நம்ம ஏதாவது தண்ணி கிண்ணி போடலன்னா ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா போகிறோம்.
0: ஒரு 5 நாள் 10 நாள் முன்னப்பின் வச்சுக்க வேண்டியது.
1: இப்போ வண்டி வரல, அறுப்பறத்துக்கு வரல, ஆள் வரலன்னா அது ஒரு 4-5 நாளாக கூடுதலாக வரும்.
0: இதனுடைய தாளினுடைய உயரம்லாம் எப்படிங்க?
1: உயரம் 3 அடி வரும் சார்.
0: மற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல,
1: அது வந்து 5 அடி வரும்.
0: 5 அடி, அதோட இது குறைவு தான்.
1: இது கம்மியாக தான் இருக்கும்.
0: அப்போ இது நல்லது தான் இல்லை?
1: இது நல்லா இருக்கும். கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்.
0: மோட்டாவாக
1: இருக்கணும். மெல்லு சாப்பிடணும். நல்லா மெல்லு சாப்பிடும் போது இந்த உமி நீர்லாம் போகிறப்போ அந்த கணையத்துலேருந்து நீர் சேராது.
0: சுகர் எல்லாம் மெல்லு சாப்பிடணும்.
1: மெல்லு சாப்பிடணும். எந்த அரிசியாக இருந்தாலும் மெல்லு சாப்பிடணும்.
0: 135 நாள் கிட்டத்தட்ட வயசு.
1: ஆமாங்க.
0: இதுக்கு என்ன சூழல் காலம்? குருவையா, சம்பாவா?
1: சம்பாப்பட்டம்.
0: சம்பா தான்.
1: சம்பாப்பட்டம் தான்.
0: இப்போ இந்த பட்டத்துக்கு போடலாம்
1: இல்லைங்கய்யா? அங்கே இந்த நெல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்கன்னு
0: தெரியணும்ல.
1: இங்கன்றது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க. கிடைச்சவங்க மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் குறைஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கொடுப்போம். நான் 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ
0: வெத நெல்.
1: வெத நெல் 150 ரூபா. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 ரூபாய்க்கு கொடுப்போம்.
0: ஏன்?
1: குறைஞ்ச வேலையாக இருக்கணும், அவங்க பயிர் பண்ணணும், நோய் தீரணும்.
0: சமூக சேவகராகவே இருக்கிறீங்க.
1: செய்யணும் சார்.
0: செய்யுங்கய்யா. ஆனால் உங்கள் கையை கடிக்காமல் பார்த்துக்கணும்.
1: கையை கடிக்காது.
0: கடிக்காதுல்ல?
1: கடிக்காது.
0: கடிக்கக்கூடாது.
1: கடிக்காது. மனசு கடிக்கல. மனசு கடிக்கல. அதனால் நல்லா இருக்கும்.
0: உங்கள் மனசு பெருசாக இருக்கலாம், ஆனால் நாமளும் மனுஷன்தான் இல்லையா?
1: ஆமாங்க. ஆமாம்.
0: நமக்கும் உழைப்பு இருக்குது. நம்ம கை 2 கை இருக்குது, அது உழைப்பு இருக்குது.
1: எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி.
0: இருக்கட்டும். இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது
1: முக்கிய
0: பிரதானமாக தான் இருக்குது. முக்கியமாக தான் இருக்குது. அது மனசில் இருக்கட்டும்.
1: இது எதுக்காக இது விலை கம்மியாக கொடுக்குறதுன்னா விவசாயிங்க அதிகமாக விலைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, பயிர் செய்ய மாட்டாங்க. ஆனால் விலை குறைஞ்ச விலையாக இருந்தாக்கா அவங்க வந்து இது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க நோய் தீரும்.
0: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம்னு ஒரு கிராமம்.
1: சரிங்க.
0: அங்கே நம்மாழ்வார் உருவாக்குன ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளர் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார்.
1: நெல் ஜெயராமன்.
0: நெல் ஜெயராமன். அவர் இருக்கும்போதும் சரி, அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நெல் திருவிழா நடத்துவாங்க, பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துவாங்க.
1: போயிருக்கும் சார்.
0: நீங்கள் போயிருப்பீங்க.
1: போயிருக்கு.
0: அவங்க ஒரு வேலை செய்வாங்க. யார் கேட்டாலும் பாரம்பரிய நெல் விதைகளை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. 1 கிலோ வச்சுங்க, 2 கிலோ வச்சுங்கன்னு கொடுப்பாங்க. இதை சாகுபடி பண்ணிவிட்டு மீதி நீங்கள் விற்றுட்டு எங்களுக்கு ஒரு 2 கிலோ 10 கிலோ கொண்டாந்து கொடுத்துருங்க.
1: நான் 2 கிலோ கொடுறேன், எனக்கு 4 கிலோ கொடுன்னு கேட்பாங்க.
0: அது மாதிரி கேட்பாங்க.
1: 1 கிலோ கொடுத்தா 2 கிலோ கொடுங்க.
0: அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செய்யலாமே.
1: நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. 100 ரூபாய் கொடுத்து வாங்கி பயிர் செஞ்சாலே போதும்.
0: போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு நிறுவனமாக, ஒரு ஆராய்ச்சி மையமாக அப்படி அவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நீங்களா இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒன்று,
1: நெல்ஜாரனுடைய வாத்தியார் சுந்தரேசன் இருக்காரு, அவர்கிட்ட தான் காளா நமக்கு வாங்கியிருக்கேன்.
0: காளா நமக்கு?
1: காளா நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி.
0: அது ஒரு ரகம் இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: அதுவும் இருக்கு. அப்போ
1: இருக்கு, வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். 200 ரூபாய் கிலோ.
0: சரி.
1: அஞ்சு

0: 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன்.
1: ம்,
0: கையெல்லாம் இப்படி ஆடும்,
1: சரி.
0: தலை ஆடும்.
1: ம்,
0: எந்தாச்சும் தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டாலும் ஆடாது.
1: ஒரு மண்டலம் சாப்பிட சொல்கிறீங்க,
0: இது சாப்பிட்ணவங்க
1: காலா நமக்கு,
0: காலா நமக்கு
1: அதுக்கு எத்தனை நாள் வயசு?
0: அது 130 நாள் தான் சார். இது சம்பாப்பட்டம் தான்,
1: சம்பாவுக்குரிய நெல் ரகங்களை தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க.
0: ஆமாம் ஆமாம்,
1: ம்,
0: சம்பாப்பட்டம்.
1: சரிங்க,
0: உப்பு நீரில் அது நல்லா வரும்.
1: காலா நமக்கு,
0: காலா நமக்கு
1: அரிசி மோட்டாவா சன்னமா? அது
0: கொஞ்சம் சன்னமாக தான் சார், ரொம்ப மோட்டாவெல்லாம் இருக்காது,
1: மதியமாக இருக்கும்.
0: ஆமாம், அதே மாதிரி இலப்பு சம்பா.
1: என்ன சம்பா?
0: இலுப்பூ சம்பா.
1: ஆ,
0: அது வந்து முட்டி வலி குறையும் சார்.
1: இலுப்பூ சம்பாக்கு என்ன வயசு?
0: 130 நாள்.
1: எல்லாமே 130 நாள்,
0: 120 நாள், 25 நாளுக்குள்ள அது அறுவடைக்கு வரும்.
1: காலா நமக்கு ஆகட்டும், அல்லது இலுப்பூ சம்பா ஆகட்டும், லாய்ச்சா அதுவாகட்டும்,
0: லைசா,
1: ஆ, எதாக இருந்தாலும் நாற்று விட்டு நடுவீங்கன்னா நேரடி விதைச்சி விட்றது.
0: இந்த தடவை நாங்கள் நேரடியாக போடலான்ட்ருக்கோம்.
1: நேரடி விதைப்பா?
0: நேரடி விதைப்பு. ஏன்னா மழை பெய்யல.
1: சரி,
0: போர் தண்ணி விட்டு தான் பயிர் பண்ணணும். ஆனால் போர் தண்ணி விட்டு பயிர் பண்ணுறப்போ இதை மட்டும் தான் இப்போ நடவு பண்ண போகிறோம். இலுப்பு சம்பாவும் லைசாவும். அதேமாதிரி ஜாஸ்மின் கருப்பு.
1: ஜாஸ்மின்
0: கருப்பு.
1: கருப்பு
0: இப்போ கருப்பு கவனி இருக்குதுல்ல,
1: அது மாதிரி
0: அந்த மாதிரி அது கருப்பு.
1: ஏன் ஜாஸ்மின் கருப்புன்னு அதுக்கு பேர்?
0: அங்கே இருக்க கருப்பு கவனி சார், இது ஒரிசா.
1: கருப்பு கவனி தான் அது.
0: கருப்பு கவனி
1: அவங்க
0: ஒரிசா
1: சொல்கிறாங்களா?
0: ஒரிசா. அவங்களுக்கு பேர் ஜாஸ்மின் கருப்பு. கிருஷ்ணா சிவப்பு.
1: கிருஷ்ணா சிவப்பு.
0: சிவப்பு இந்த கருப்பு சிவப்பு ரெண்டு நாள் தான் தனித்தனா விட்டு வந்தேன் சார். இந்த இந்திக்காரங்க வந்தாங்க, நடுவு நடும்போது ரெண்டு சேர்த்து நட்டு போயிட்டாங்க, தஞ்சனா இருக்க முடியல.
1: சரி
0: சரி, ரெண்டு நோயும் ஒன்னா தீரட்டும் சொல்லிட்டு ரெண்டு அடுத்து அப்படியே
1: ஒன்னா கலந்து கொடுத்துட்டீங்களா?
0: ஆமா ஆமா, ஒன்னா தான் இருக்குது அரிசி. அது என்னன்னா ரத்த அழுத்தம் குறையும், திருநீரும் நல்ல தாராளமா போகும், டயர்டு இருக்காது, நரம்புகள்லாம் இந்த கால் நரம்பெல்லாம் வலிக்கும். இதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது குறையும். அதுதான் நிறைய பேர் வந்து
1: கருப்பு கவனியா?
0: கருப்பு கவனி. நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது நாங்கள் அது வேலை வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம்.
1: அரிசி?
0: அரிசியை.
1: புழுங்கெல்லாம் பச்சையா?
0: பச்சை தான். எங்களுக்கு சொன்ன குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது பூமியில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு என்னென்னலாம் பண்ணணும்ன்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள் பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசோஸ் பயிரும் பாசை பயிர் அதில் உயிர் உரம் வாங்கி கேட்குறோம். இதெல்லாம் அதில் தொழில் உரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
1: எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க?
0: ஒரு 15 நாள், 20 நாள் வச்சுருப்போம் சார். இதை அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு 300 கிலோ?
0: 300 கிலோ. அந்த தொழில் உத்தாரத்தை காலம் தானே வச்சுருக்கிறேன். 300 கிலோ ரெண்டு ட்ரிப் போடுறப்போ மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுது, அதனால அடிக்க மாட்டோம். இதில் இன்னொன்று விஷயம் சார், எங்கெங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குதோ வரவு கால்வாய் கொண்டு போயிட்டு கரை போட்டு அதில் ஒரு 10 அங்குலம் ஸ்லாட்டர் போடணும். ஒரு 30 அடிக்காவது மணல் எடுத்து சேர்த்தாக்கா நிலத்தடி நீர் தானாக இறங்கும், உப்பு நீர் வராது.
1: நான் மறுபடியும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வரேன்.
0: வாங்கய்யா.
1: இதில் இந்த இத்தனை ரகங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் பெரும்பாலும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் தான்.
0: ஆமாம்.
1: இதில் இயற்கையான முறையில் செய்கிறீங்க, ஊட்டமேற்றிய தொழு உரம் மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ போட்டுறீங்க. அது வந்து கிட்டத்தட்ட அடி உரமாக போட்டுறீங்களா?
0: மேல் உரமாக தான் போடும்.
1: மேல் உரமாக? இப்போ நடவு நட்ட பிறகா?
0: நடவு நட்ட பிறகு.
1: எவ்வளோ நாளில்?
0: ஒரு 5 நாள்லேருந்து 20 நாள்கள் போடும்.
1: அப்போ நடவு நடுறதுக்கு முன்னே ஒன்றுமே போட
0: மாட்டீங்க? இல்லை,
1: வெறுமனை உழவு ஓட்டி எல்லாம் நட்டுறீங்க.
0: நடுவோம்.
1: ஆ,
0: இந்த மண் இதெல்லாம் இதில் ஊறிக்கினே இருக்கும், மண் சத்து இருந்துக்கினே இருக்கும்.
1: ம்,
0: திருப்பியும் நம்ம இன்னொரு ட்ரிப்பு போடுறோம் இல்லையா?
1: இல்லை, இப்போ இந்த முதல் இது எப்போ போடுவீங்க? நடவு நட்டு
0: 5 தேதியிலேருந்து 20 நாள் வரையில.
1: 20 நாளைக்குள்ளே போட்டுருவோம்.
0: 20 நாளில் போட்டுருவோம்.
1: அடுத்து இன்னொரு முறை போடுவீங்களா?
0: ஆமாம், 46 நாள் போடுவோம்.
1: இதே மாதிரி
0: போடுவோம்.
1: அப்போ நிறைய தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா?
0: ஆமாம் சார்,
1: ஊட்டமேட்டி தொழுவோம், நிறைய தயார் பண்ணணும்.
0: ஒரு ட்ரிப்பு நம்ம கலந்து வச்சுக்கலாம் சார், இதெல்லாம் உறவாயிடும். பூச்சி வந்து இதில் உயிர் உரம் வந்து அதிகமாக வந்து கலந்துக்கினே இருக்கும். இதை 20 நாளைக்கு ஒரு ட்ரிப் போடுறப்போ மண்ணுக்கு சத்து ஏறிக்கினே இருக்கும், மண்ணு கெடாது, பூச்சி இருக்காது.
1: இப்போ 2 தடவை போடுறீங்க, அப்புறம் திருப்பி 100 முறை போடணுமா?
0: தேவையில்லை. தாள் அதிகமாக வந்துடும், ஏன்னா மழை பெய்யறதுனால அது தேவையில்லை. மழையே இல்லாமல் இருந்தால் அப்போ போடலாம், மழை பெஞ்சதுன்னா போட தேவையில்லை, அது யூரியா போட்ட மாதிரி ஆகிடும்.
1: ஆமாம்,
0: மேல் வருமா?
1: இதில் களை மண்டாதா?
0: களை வரும் சார்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: களைக்கொல்லி
0: ஆர்கானிக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது,
1: களைக்கொல்லியும் பயன்படுத்தக்கூடாது,
0: பயன்படுத்தக்கூடாது. நாத்தாங்கல் கூட நாற்று விடுறோம் இல்லைங்களா, அது கூட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கடலை பின்னாக்கு தான் நாங்கள் போடுவோம், எருவில் கலந்து தான் போடுவோம். அசோஸ் பயிரெலாம் பாசோ பயிர் ட்ரைகோட்ரோ மறுபடி சூடோமோனஸு இதெல்லாம் ஒரு 50 கிராம் 50 கிராம் எருவில் கலந்து தான் நாற்றுக்கு போட்டு நாற்று விடுவோம். திருப்பி ஒரு 10-15 நாள் போட்டு அதே தான் போடுவோம். தண்ணி போகும்போது தண்ணியில் கரைச்சி விட்ருவோம், அது நல்லாயிருக்கும். நான் பூச்சி இருக்காது.
1: பூச்சி நோய் தாக்குதலே வராதா?
0: வராது,
1: சுத்தமாக வராது.
0: வராது.
1: களை எடுக்கிறது ஆள் வச்சு எடுக்கிறீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: ஒரு களையா ரெண்டு களையா?
0: ஒரு களை தான் எடுப்போம்.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்
1: எடுப்போம். எப்போ எடுப்பீங்க?
0: அது ஒரு 20 நாளுக்கு மேலே எடுப்போம்.
1: 20 நாள்,
0: 30 நாளுக்குள்ள.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்.
1: ஒரு களை எடுத்தால் போருமா?
0: போதும்.
1: ரெண்டாவது களை ஒரு ஆள் விட்டு துவைக்க வேண்டாமா?
0: தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணால் எப்போ பண்ணோன்னா ஒரு இடுப்பு உயரத்துக்கு வரும், கதிர் வரத்துக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சம் நீக்கல் போடுவாங்க, காற்று ஓட்டமாக இருக்கணுன்றதுக்காக போடுவோம்.

0: கதிர் வந்த பிறகு போடக்கூடாது, ஏன்னா தண்டு உடஞ்சதுன்னா கதிர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
1: கதிர் வந்த பிறகு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லி செய்யக்கூடாது. கதிர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும், செஞ்சுட்டா ஃப்ரீ ஆகிடும். தூர் வரணும், அதிகமாக தூர் வரணும்.
1: எவ்வளோ வெடிக்கிங்கய்யா சாதாரணமாக? ஒரு இப்போ இந்த பாரம்பரிய நெல்லாம் ரெண்டு நாற்று மூணு நாள் தான் வச்சு நடுவாங்க, அதுலேருந்து எத்தனை வெடிச்சு வரும்?
0: 30-40 வரும்
1: அவரேஜ். அதுதான் நார்மலாக 30-40 சொல்லுவாங்க, அதுதான் வெடிக்கும்.
0: அதுதான் வரும்.
1: முக்கியமான ஒரு கேள்விக்கு
0: சரிங்க
1: வர்றேன் நான். லைச்சா, காளா நமக், இலுப்பப்பு சம்பா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குண்டு சம்பா,
0: குண்டு சம்பா,
1: ஜாஸ்மின் கருப்பு, கிருஷ்ணா சிவப்பு,
0: சிவப்பு,
1: அப்புறம் கருப்பு கவுனி,
0: கருப்பு கவுனி இருக்குது, சிவப்பு கவுனி இருக்குது,
1: சிவப்பு கவுனி இப்படி நிறைய இருக்குது.
0: ஆமாங்க.
1: என்ன விளைச்சல், சராசரி விளைச்சல் என்ன இதுக்கெல்லாம்?
0: சராசரியாக வந்து 25-30 வரும்.
1: மூட்டை?
0: மூட்டை வரும்.
1: எத்தனை கிலோ மூட்டை?
0: 75 கிலோ.
1: அப்போ 3.25 கிட்டத்தட்ட 2 டன் 1 ஏக்கர் கிடைக்குமா?
0: கிடைக்கும் சார்,
1: கிடைக்கும். சாதாரணமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ரகங்கள் கொடுக்குற விளைச்சல் அளவு சொல்கிறீங்களே நீங்கள்?
0: ஆமாம் சார், வரும் சார். மண் தரமாக இருக்குது, வருது. மண் தரலாம் எப்படி சார் வரும்? சரி சார், இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ TKM 9.
1: ஆமாம், திருவூர் குப்பம் 9. பழைய ரகம் என்ன? ஒரு ரூலிங் வெரைட்டி தெரியுங்களா? அது
0: சிவப்பு அரிசி.
1: ஆமாம்,
0: நட்டம்.
1: ஆமாம்,
0: 1 ஏக்கர் எத்தனை மூட்டை சார் வரும்?
1: என்ன ஒரு 35-40 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க.
0: என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க?
1: அது சகட்டு மேனிக்கு யூரியா, DAP, அப்புறம் பொட்டாஷு?
0: இல்லை, நாங்கள் அதெல்லாம் போடலை.
1: சரி,
0: தொழு உரம், ட்ரைகோட்ரம்
1: சூடோமோனாஸ்
0: பாசோபாக்டீரியா, இந்த சாகரிக்கான்றதை வந்து ஆர்கானிக்கில் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொழு உரத்தில் கலந்து போட்டோம். ஒரே ஒரு ட்ரிப்பு தான் போட்டோம். 1 ஏக்கருக்கு 32 மூட்டை நெல் வந்தது. அங்கே இருக்க எல்லாமே சொன்னாங்க
1: பரவாயில்ல. 75 கிலோ மூட்டை.
0: ஆமாம் சார்,
1: வித்துட்டோம்.
0: 1710 ரூபா ஒரு மூட்டை, 78 கிலோ. அவங்க எடுக்குது 78 கிலோ. கோணிக்கு 1 கிலோ எடுத்து அது ஆறாம் அதுன்னு சொல்லி
1: எடுப்பாங்க.
0: 78 கிலோ எடுத்தாங்க. 96 பை வாரினாங்க. 96 மூட்டை கரெக்டாக இடைக்கு வந்தது. அவங்களே சொன்னாங்க இது போல் நாங்கள் எங்கேயும் பார்க்கல, என்னென்ன போட்டேன். விவசாயிகளும் கேட்டாங்க, வியாபாரிகளும் கேட்டாங்க.
1: ஏன் நீங்கள் TKM 9 போனீங்க? அது எப்போ சாகுபடி பண்ணீங்க?
0: இப்போ தான் சார்,
1: இப்போ இந்த பருவம்.
0: ஆமாம், முடிச்சுட்டான் அறுவடை பண்ணிவிட்டு. இப்போ இதோ இருக்கு பாருங்கள், TPS 5. இது 23 மூட்டை அர்த்தம், 90 சென்ட். இதுக்கும் ஒரே ட்ரிப்பு தான் போட்டோம், அதுக்கும் போட்டோம், எதுக்கும் போட்டோம். எல்லாருக்கும் பின்னாடி நடு நட்டுது. இப்போ தான் அர்த்தம், 23 மூட்டை எடுத்துன்னு போய் காய வச்சோம். காய வச்சா 19 மூட்டை நெல் தான் சேர்ச்சி, 4 மூட்டை குறைஞ்சி போச்சு. பச்சையோட அர்த்தம் எடுத்துமே போட்டோம், காய வச்சா 4 மூட்டை குறைஞ்சது. எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நெல் எடுத்து போயிட்டு ஒரு 3 மாதம் குடவுனில் வச்சுட்டாக்கா, இதை சாப்பிடும்போது நம்ம இந்த ஆச்சு சாப்பிட்டுங்களோம்.
1: TPS 5?
0: TPS 5.
1: இட்லி பாரம்பரிய நெல் சாகுபடியாளர். நீங்கள் TKM 9 போகிறீங்க, TPS 5 போகிறீங்க?
0: ஆமாம் சார், சைடில் வந்து KVK தான் நமக்கு வந்து இந்த நெல் கொடுத்தாங்க.
1: சாகுபடி பண்ண சொல்லியா?
0: இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது, ஆர்கானிக்கில் பண்ணுறீங்களே இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி, ஒரு 90 சென்ட்டில் அதை செஞ்சு பார்க்கலாம். ஏன் சார் தாய் வீடு சார் எப்படி சார் அம்மா சொல்கிறது கேட்கறது
1: செஞ்சு தான் ஆகணும்.
0: அவங்க தான் இப்போ கூட வந்து ஆடுதுறை 61 கொடுத்துருக்காங்க. இது வேறு யாரும் 3 கோடி விவசாயிக்கு முன்னுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்களே விட அடுத்த முறை இது செய்யுங்க. சன்ன ரகம் சாப்பாட்டு அரிசி நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி தொழிலும் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இதை நீங்கள் பயிர் செய்யுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, இதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஏக்கர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வச்சுருக்கிறோம். அதை ட்ரம் ஷீட்டு போடலாமா,
1: கைட்டு
0: போடலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்குது.
1: தேவராஜன் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: 93-80
1: 93-80 32 32
0: 28-28
1: 28-28 தொடர்பு போடலாமா?
0: கண்டிப்பாக போடலாம்.
1: ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளராக நீங்கள் ஒரு லாபகரமான விவசாயியாக இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம் சார்.
1: நிச்சயமா?
0: நிச்சயமா.
1: அப்படியே நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள்.
0: 2 கை வைக்கணுமா 1 கை வைக்கணுமா?
1: நீ 1 கை வச்சாலும் சரி, 2 கை வச்சாலும் சரி.
0: சரி சார், 1 கை வைக்கிறேன் சார். நான் வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறேன். மீஞ்சூர் பிளாக்கு சின்னகாவனம் கிராமத்திலேருந்து நான் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பண்ணுறேன். இதனால் எனக்கு லாபம் இருக்குது.
1: இருக்குது
0: லாபம் இருக்குது. அதாவது மற்றவங்க அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது.
1: அதெல்லாம் வாசம் தான், அன்பு மட்டும் பத்தாது. பயிர் நிரம்பணுமா வேண்டாமா? பயிர் நிறைய சாப்பிடணும்னா கையில் காசு வேணும் இல்லை? பயிர் நிரம்பணுமா வேணாமா?
0: அதுதான் சார், இப்போ 96 மூட்டை விற்றுல காசு இருக்குது.
1: அது TKM 9 இல்லை?
0: ஆமாம், இது விற்க போகிறோம்ல.
1: பாரம்பரிய நெல் வேணும் இல்லை?
0: பாரம்பரிய நெல் வாங்கி வச்சுக்கிறேன் சார்.
1: அதில் வரணும் இல்லை?
0: வரும் சார், வர வச்சிடும்.
1: வரும்
0: வரும்.
2: என்ன அண்ணி, பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல.
3: அடே அப்பா, பாரம்பரிய அரிசி ரகங்கள் இத்தனை இருக்கா? இதோட மருத்துவ குணங்களையும் சாகுபடி முறைகளையும் இவங்க எடுத்து சொல்ல சொல்ல பாரம்பரிய அரிசிகள் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படும்.

0: அண்ணி, அது மட்டுமா, இயற்கை உரத்தை போட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்கிற திருப்தி அவரோட வார்த்தைகள்லயே தெரியுதே.
1: நெசம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தின தெளிவு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன் செல்வி, நீங்களும் இவரை போலவே மற்ற ரகங்களையும் பயிர் பண்ணலாமே.
0: யோசனை நல்லாத்தான் இருக்க அண்ணி, பயிர் செஞ்சா நல்லாத்தான் இருக்கும். மச்சான்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்.
2: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
0: தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உத்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள். உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும். தக்காளி பழங்கள் சாலட், சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ3 ரகம் ஹெக்டருக்கு சுமார் 96.2 டன் விளைச்சல் தரவல்லது. மேலும் தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர்முடிச்சி நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ4 ரகம் ஹெக்டருக்கு 97 டன் விளைச்சல் தரவல்லது. பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை. அர்கா ரக்ஷத் ரகம் 90 முதல் 100 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தரவல்லது. இது இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா ஆதித்யா ரகம் ஹெக்டருக்கு 60 முதல் 65 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா சம்ரட் ரகம் ஹெக்டருக்கு சுமார் 80 முதல் 85 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா விசேஷ் ஹெக்டருக்கு 75 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா அனன்யா இந்த ரகம் ஹெக்டருக்கு சுமார் 65 முதல் 70 டன் விளைச்சல் தரவல்லது. தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பயிரிட 100 முதல் 150 கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 10 கிலோ சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் அல்லது 2 கிராம் கார்பன்டாசிம் கொண்டு விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 98 குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஹெக்டர் நடவுக்கு 238 குழித்தட்டுகள் தேவைப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் 30 கிலோ, 5 கிலோ வேப்பம் பின்னாக்கு, 1 கிலோ அசோஸ் பயிரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு குழித்தட்டிற்கு 1.5 கிலோ தென்னை நார் கலவை தேவைப்படும். இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு 1 விதை வீதம் நடவு செய்ய வேண்டும். பின் குழித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதனை முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். 6 நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுகளை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும். பூவாளியை கொண்டு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். விதையிட்டு 18 நாட்களுக்கு பிறகு 0.5% 19:19:19 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும். ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் 150 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது. ஆயினும் விளைச்சல் அளவும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது. அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும். மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும். சொட்டு நீர் பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்ட தன்மையையும் பாதுகாக்கிறது. தக்காளிக்கு 25 டன் தொழு உரம், 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 50 கிலோ துத்தநாக சல்பேட் அடியுரமாக இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 200 கிலோ தழை, 250 கிலோ மணி, 250 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். இதில் 50 கிலோ தழை சத்து, 250 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்தை அடி உரமாக இட வேண்டும். பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா 150 கிலோவை 3 தவணையாக பிரித்து 30, 45 மற்றும் 60 நாட்களில் நாற்று நடவுக்கு பின் செலுத்த வேண்டும். தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தி 3 நாட்களுக்கு 1 முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடி

0: செடிகளுக்கு செலுத்த வேண்டும். தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் அதனை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும். தக்காளி செடிகள் வளரும் பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது. இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது. பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகிறது. துத்தநாக சல்பேட் அரை சதம் என்ற அளவில் 40 நாட்களுக்கு பிறகு 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். 19:19:19 மற்றும் 1% மேங்கனீஸை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். போரிக் அமிலத்தை 0.3% என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம். மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இனி தக்காளி பதப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி பழங்கள் கெச்சப், ஜாம், சாஸ், பியூரி, ஊறுகாய், தொக்கு, தக்காளி பொடி போன்ற பல வகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பதப்படுத்துவதற்கு தேவையான தன்மைகள்: பழங்கள் அனைத்தும் சீரான வடிவில் இருக்க வேண்டும். பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். நெகிழ்வான தோலுடைய பழங்களாக இருக்க வேண்டும். உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை. கார அமிலத்தன்மை 4.4 அளவாக இருத்தல் அவசியம். இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அர்கா அபெக்ஷா எனும் வீரிய ஊட்டு ரகத்தில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.15 மில்லிகிராம். அர்கா விசேஷ் வீரிய ஒட்டில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.14 மில்லிகிராம். விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இளம் தென்றல். நாளும் ஒரு தலைப்பில் வளம் வரும் இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வருகிறது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற முண்டாசு கவினின் பாடல் வரிகளோடு நிகழ்ச்சியில் இணைவோமா நேயர்களே? இளந்தண்டல் நிகழ்ச்சினாவே சில விதிமுறைகள்லாம் இருக்கு. எப்படின்னா, நேயர்கள் வந்து ஒரு நிமிடம் அழகான செந்தமிழில் உரையாடணுங்க. சொன்ன வார்த்தைகளையே 4 முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஒற்றை சொல்ல பதில் சொல்லக்கூடாது. மேலும் ஆ அப்படின்ற அசை சொற்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது இந்த விதிகள் வந்து நேயர்களுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம கூட நேயர்கள் வந்து பேசணும், செந்தமிழில் பேசணும்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வளம் பெறலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வளம் வரலாம் நேயர்களே. இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பாட்டி பக்கம் காவாகட்டு தென்னை விவசாயி ஆ முருகன்.
0: முருகன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தற்போது காவல்துறை ஓய்வு பெற்று தென்னை விவசாயம் பணிபுரிகிறேன்.
0: தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. தென்னை விவசாயத்துல என்னென்ன ஸ்கீம் இருக்குங்க?
1: மீண்டும் கூறுங்கள்.
0: என்னென்ன ஸ்கீம் இருக்கு தென்னை விவசாயத்துல?
1: அது பற்றி எனக்கு தெரியாதுங்க.
0: சரிங்க, நீங்க படம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். ஒற்றை சொல்ல பதில் சொல்லிட்டீங்க, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம். மாவட்டம் சங்கரலிங்கம்.
0: சங்கரலிங்கம் ஐயா, நலமா இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சங்கரலிங்கம்.
0: ஓகேங்க ஐயா. ஐயா, இப்போ வந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர்னு சொல்றீங்க, என்னென்ன பிரிவுகளில் நீங்க பணியாற்றிருக்கீங்க?
2: வானியல் ஆய்வுல, வானியலுக்கும் மனித வாழ்க்கைக்கும் இணைந்த ஒரு கணக்கியல் கணக்கிடும் முறை.
0: ஓ, ஸ்ட்ராட்டஜிக்ஸ் முறையில் வந்து பணியாற்றிருக்கீங்க.
2: அதை தெளிவாக எனக்கு சொல்ல வரவில்லை.
0: சரிங்க. உங்களுக்கு பிடித்த ஹீரோயின்னா யார் சொல்லுவீங்க?
2: தங்கள் கேள்வி எனக்கு போய் விளங்கவில்லை.
0: உங்களுக்கு படம் பார்ப்பீங்களா?
2: இப்பொழுது பார்ப்பதில்லை, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் பார்த்திருக்கிறேன்.
0: என்னென்ன படம் பார்ப்பீங்க?
2: எனக்கு பொதுவாக நடிகர் கழகத்தின் படங்கள் மட்டுமே பிடிக்கும்.
0: என்ன படம் பிடிக்கும்?
2: பழைய படங்கள், திருவருட்செல்வர், திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள் போன்ற படங்கள் விரும்பி பார்ப்பது உண்டு.
0: படங்கள் படங்கள்ன்ட்டு அதிக நேரம் சொல்லிட்டீங்களே ஐயா, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். ஹலோன்னு சொல்லிட்டீங்களே, யாரு?
3: சேலம் மாவட்டம் கற்கல்வாடி முல்லை நகர் மாநிலம்.
0: சரிங்க, வரக்கலையே ஹலோ அப்படின்ட்டு வந்துட்டீங்க.
3: சரிங்க,
0: நன்றிங்க. நல்ல முயற்சி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய

0: ஓ வணக்கம், சொல்லுது யாருங்க?
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறீங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நானும் மிகவும் நன்றாக உள்ளேன்.
0: சரிங்க, உங்களுக்கான நேரம் இப்போ இருந்து ஆரம்பிக்குது. சரிங்க, நீங்க வந்து 80s கிட்ஸா 90s கிட்ஸாங்கய்யா?
1: நான் எப்போதும் 80-90 காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான்.
0: அப்படிங்களா? சரிங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருங்கய்யா?
1: எனக்கு அனைத்து நடிகர்களையும் பிடிக்கும் என்று கூறலாம்.
0: அனைத்து நடிகர்கள்னா இப்போ வந்து மற்ற மொழி நடிகர்களும் பிடிக்குமா?
1: கேள்வியை மீண்டும் ஒரு முறை தெளிவாக கேளுங்கள்.
0: அனைத்து மொழி நடிகர்களும் பிடிக்குமா உங்களுக்கு?
1: தற்போது உள்ள கலைஞர்களே எனக்கு பிடிக்கும் என்று கூறுவேன்.
0: தற்போது கலைஞர்கள்லாம் யாராரு?
1: நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேனே அனைவரும் என்று. மீண்டும் மீண்டும் அதிலே கேள்வி கேட்டு நிகழ்ச்சியில் இருந்து என்னை வெளியேற்றுவதிலே நோக்கமாக உள்ளீர்களே.
0: இல்லைங்கய்யா, வெற்றி பெற வைக்கிறது தான் நம்ம பண்பலையினுடைய நோக்கமே.
1: கூறுங்கள்.
0: சரிங்க, உங்க வீட்டுக்கும் தருமபுரிக்கும் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டருங்கய்யா?
1: ஒரு கல் தொலைவு என்று கூறலாம் தோழரே.
0: ஒரு கல் தொலைவுங்களா?
1: ஆமாம் என்று சொல்வேன்.
0: சரிங்க, இப்போ மார்க்கெட்லாம் போவீங்கள?
1: சந்தைக்கு போவது வழக்கம். காய்கறிகள் வாங்குவது என்னுடைய பணியாகும்.
0: காய்கறி வாங்குறது உங்களுடைய பணி?
1: ஆமாம் தோழரே.
0: எப்படி, டூவீலரில் போவீங்களா பஸ்ஸில் போவீங்களா?
1: பேருந்தில் செல்வேன்.
0: பேருந்தெல்லாம் செல்வீங்களா?
1: ஆமாம் எனது அருமை நண்பரே.
0: டூ வீலர்லாம் போக மாட்டீங்களா?
1: இருசக்கர வாகனம் தற்போது பழுதாகி நின்று உள்ளதால் அதை சரி செய்வதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை என்று தற்போது உங்களிடம் கோர கடமை.
0: நல்லா மோகன் பேசிட்டு இருந்தாரு, என்னவோ தெரியல, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாரு, வெற்றி நெருங்கிட்டாரு. சரி, நன்றி நேயர். அடுத்த அழைப்பாளரை அழைப்போம். வருக, வணக்கம். இரவு வணக்கம். சொல்லுது யாருங்க?
2: நாமக்கல் மாவட்டம் ராஜசேகர்.
0: ராஜசேகரியா?
2: கேளுங்களா.
0: என்ன கேள்வி கேட்கலாமா?
2: உரையாடுங்கள் கேட்கிறேன்.
0: உரையாடுங்கள் கேட்கிறேனுங்கிறீங்களா? சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் கடந்த 45 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வருகிறேன்.
0: என்னென்ன பொருட்களை வச்சு வியாபாரம் பண்றீங்க?
2: மாணவர்களுக்கு தேவையான, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்து வருகிறேன்.
0: மாணவர்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்?
2: பள்ளிக்கு அவர்கள் படிப்பதற்கு என்னென்ன தேவை என்று உங்களுக்கு தெரியுமே.
0: இது எரேசர், பென்சில், பென்னு, இது இல்லாமா?
2: சரியாகத்தான் சொன்னீர்கள்.
0: சரிங்க. சரி, உங்க மார்க்கெட்ல இன்னும் என்னென்ன இருக்கு? உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்னென்ன இருக்கு?
2: அதே தான் முன்பே சொன்னது போல தான், பள்ளி மாணவர்களுக்கு தேவையானது மட்டுமே.
0: மற்ற பொருட்கள் எதுவுமே இல்லையா?
2: மற்றவை எல்லாம் வியாபாரம் செய்யவில்லையா?
0: வியாபாரம் எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னீங்க?
2: கடந்த 45 ஆண்டுகளாக.
0: 45 ஆண்டுகளாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரிங்க, படம்லாம் பார்ப்பீங்களா?
2: திரைப்படங்களை நான் உண்மையில் சொல்ல போனால் கடந்த 35 ஆண்டுகளுக்கு பார்த்தது தான்.
0: திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன வார்த்தை?
2: கேளுங்கள்.
0: திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னீங்களே.
2: திரைப்படங்கள் என்று சொன்னேன்.
0: திரைப்படங்களா? திரைப்படங்கள்னா எத்தனை, எந்த காலகட்டத்தில் இருக்கிற திரைப்படங்கள் பார்ப்பீங்க?
2: கடந்த, அதாவது நான் 12 வகுப்பு 1980 படித்தேன் ஐயா. அந்த காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தது உண்டு, அதற்கு பிறகெல்லாம் நான் வந்து பார்ப்பதை விரும்பவில்லை, பார்க்கவும் இல்லை.
0: சரி, என்ன உங்களுக்கு பிடிச்ச படம்னா எந்த படம் சொல்லுவீங்க?
2: முன்பு ஒரு நேயர் சொன்னது போல எனக்கு பழைய திரைப்படம் நடிகரை மட்டுமே பிடிக்கும் ஐயா.
0: பழைய திரைப்படங்கள்னா எந்த காலகட்டத்தில்?
2: நடிகர் திலகம், மக்கள் திலகம், இவர்கள் நடித்த படங்கள்.
0: படங்கள் படங்கள்னு எத்தனை முறை சொல்லிட்டீங்கயா?
2: அதாவது நான் 4 முறை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன்.
0: சரிங்க, நல்ல உரையாடினீர்கள், நன்றி.
2: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. இணைப்பு நிலையம் அடுத்த நேயர். வருக, வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் ஐயா. நான் திருப்பூர் மாவட்டம் குறைக்கிறேன்.
0: ரொம்ப ஆர்வத்தில் வந்து அழுவுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைங்களா?

0: மீண்டும் உங்க பெயரை பதிவு செய்யுங்க.
1: என்னுடைய பெயர் கஸ்தூரிங்க.
0: கஸ்தூரிங்களா?
1: ஆமாங்க.
0: கஸ்தூரி என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க? நான் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கேன்.
0: இப்போ சும்மா தான் இருக்கீங்களா? சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஆடு வச்சிருக்கோங்க.
0: நன்றி, நன்றிங்கய்யா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயரை சந்திப்போம்.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
10: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாளை முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இளம் தென்றல். இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு தமிழ் பேசுங்க. நேர்கள் வந்து தமிழ்ல அழகா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்புல இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து? நாகலாபுரம் கன்னியப்பன். உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்குதுங்க. கன்னியப்பன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உழவு தொழில் செஞ்சுட்டு வரீங்களா? சரி, பயிர்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்களா? செய்யணுமா? என்னென்ன பயிர் காப்பீடு திட்டங்கள், என்னென்ன ஸ்கீம் இருக்கு?
1: பயிர் காப்பீடு,
0: எத்தனை வருஷமா உழவு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: 40 வருஷமா
0: செஞ்சிட்டு வரீங்களா? சரிங்க, இப்போ வந்து உங்கள் தோட்டத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்?
1: ஐயோ, தோட்டமும் வீடும் ஒரே இடத்துல இருக்குங்க.
0: ஒரே இடத்துல தான் இருக்கா? தோட்டத்தில் என்னென்ன வெஜிடபிள் போட்டிருக்கீங்க?
1: ஐயோ, நிலக்கடலை, மாட்டுக்கு.
0: ஐயா, நீங்கள் நல்லா இணைப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து பேசுங்க. ஐயா, இணைப்பு இருக்கிற இடத்துலேருந்து பேசுங்க. நீங்கள் பேசுறது சரியாக கேட்கல. நிலக்கடலை போட்டிருக்கீங்களா? சரிங்க, நிலக்கடலைனா எவ்வளோ நாளில் நிலக்கடலை வரும்? 3 மாசமா? 3 மாதங்களில் வருது. 3 மாதங்களில் வருதா? சரிங்க, ஐயா என்று ஒற்றை வார்த்தை சொன்னீர்கள், ஞாபகம் இருக்கா? நன்றி, நன்றிங்க ஐயா. இணைப்பில் நினைக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.

0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: கோட்டையூர்ல இருந்து மு ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். ஆறுமுகம் ஐயா, உங்களுடைய பொழுதுபோக்குனா என்ன சொல்லுவீங்க?
1: பொழுதுபோக்குன்னா தருமபுரி பண்பலை தான் கேட்பீங்க.
0: தருமபுரி பண்பலை தான் பொழுதுபோக்குங்களா?
1: ஆமாங்க.
0: எத்தனை ஹவர் கேட்பீங்க?
1: நாங்க 15 வருஷமா கேக்குறேங்க.
0: சரிங்க, 15 வருஷமா கேக்குறீங்க. எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் கேட்பீங்க? எத்தனை மணி நேரம் கேட்பீங்க?
1: காலையில 6 மணியிலிருந்து நைட்டு 11 மணி மட்டும் கேட்புங்க. முக்கிய நிகழ்ச்சி வந்து விடைத்தேத நாட்கள், இளநன்றல் மற்றும் விசாலக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நைட்டு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் கேட்குங்க.
0: சரிங்க. இப்போ படம் பாக்குற பழக்கம் இருக்கா?
1: படம் நாங்க 35 வருஷமா பாக்குறது இல்லைங்க.
0: பாடல் மட்டும் கேப்பீங்க?
1: ஆமாங்க.
0: எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்
1: எங்களுக்கு? நடிகர்னா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்களுக்கு பாடல் வந்து ஆனந்த ராகத்துல இருந்து கொடுங்க.
0: ஆனந்த ராகமா?
1: படம் ஆனந்த ராகம்.
0: பாட்டு
1: மேகம், மேகம் கருக்குது.
0: மேகம் கருக்குதா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நேயர் பாடல் கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வருகிறது. நேயர் கேட்ட இனிய பாடலை கேட்போமா?
5: மேகங்கறுக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
6: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
7: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
6: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றலின் தலைப்பு தமிழ் பேசுங்க. நேயர்கள் அழகா தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்்கம் வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? ஏழுமலை. சரிங்க, உங்களுக்கான பிறமொழி சொற்கள், அதாவது பிறமொழி சொற்கள் வந்து கேட்பேன். இப்போ உங்களுக்கான நேரம் பிறந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. மீடியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய தமிழ் வார்த்தை என்ன கண்டுபிடிங்க?

0: அப்படின்னாக்கா
1: ஒளின்னு சொல்லலாங்க.
2: நன்றி, தவறான பதிலுங்க. நன்றிங்கய்யா, நன்றி. இழப்பில் வந்தமைக்கு இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ,
1: இரவு வணக்கம் ஐயா.
2: ஐயா, உங்கள் வானொலி அளவை வந்து குறைச்சிடுங்க.
1: நான் தூரமாகவே வந்துவிட்டேன்.
2: தூரமாக வந்துவிட்டீங்களா?
1: ஆமாம்.
2: நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அலோன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்களே.
1: அப்படியா?
2: ம்,
1: அதற்காக ஏதும் மறுவாய்ப்பு?
2: மறுவாய்ப்பு அனைத்து நேயர்களும் அதே மாதிரி செய்தால் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்காது. நன்றிங்கய்யா.
1: நன்றி,
2: நன்றி. இனிப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம் உடக்குடிம்பாளையம் சரவணன்.
2: சரவணய்யா
4: சொல்லுங்கள். நண்பரே,
2: விடுதலை மக்கள் நிகழ்ச்சியில் கொஸ்டின் ஆன்சர் சொல்ல ரொம்ப நாள் ஆகுதாட்டங்குது.
4: அப்படியும் ஒன்றும் இல்லை, ஒரு திங்கள் கடந்து விட்டது.
2: எப்படி கரெக்டாக கொஸ்டின் வந்து கண்டுபிடிச்சிடுறீங்க?
4: எல்லாம் இணைய வழியில் தான் நான் விடைகளை தேர்ந்தெடுக்கிறேன்.
2: இன்டர்நெட்டில் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவீங்களா?
4: ஏதோ எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு அது தேர்ந்தெடுக்கிறேன்.
2: சரிங்க, அதை வந்து சேட் ஜிபிடிலாம் கேட்க மாட்டீங்களா?
4: எனக்கு கணினி அறிவியல் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இல்லாததனால் எனக்கு ஓரளவு தான் அதை பற்றி தெரியும். அலைபேசியில்
2: கணினி அறிவுனா எவ்வளோ? கம்ப்யூட்டர் பற்றி என்ன தெரியும் சொல்லுங்களேன்.
4: அதுதான் தங்களிடம் சொன்னேன், அதில் எனக்கு பட்டறிவு குறைவு தான் என்று.
2: இல்லை, ஏதாவது பேசிக்காக கம்ப்யூட்டர் வச்சு தெரியும்ல உங்களுக்கு?
4: இல்லை இல்லை, என் மகன் தான் வைத்திருக்கிறான், எனக்கு அதில் ஓரளவு அடிப்படை அறிவு மட்டும்தான் தெரியும்.
2: ஓ, அடிப்படை அறிவு, அதை பற்றி அவ்வளவா தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க.
4: அப்போ உங்களிடம் அதை தானே இப்பொழுது எடுத்துரைத்தேன்.
2: சரிங்கய்யா, இப்போ வந்து மார்க்கெட்லாம் போவீங்களா?
4: நான் கடை வீதிகளுக்கு செல்லும் வழக்கம் உண்டு.
2: எந்த டூ வீலரில் போவீங்களா, பஸ்ஸில் போவீங்களா?
4: இருசக்கர வாகனத்தில் தான் செல்வேன்.
2: இருசக்கர வாகனம்னா எப்படி? இப்போ ரீசெண்டாக இருக்கிற பைக்குங்களை யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஓல்டு பைக்குங்களா யூஸ் பண்ணுவீங்களா?
4: இல்லை இல்லை, நான் முதல் முதலாக வாங்கிய பழைய இருசக்கர வாகனம் என்று கூட சொல்லலாம்.
2: சரிங்கய்யா, இல்லை இல்லைங்கிறத வந்து எத்தனை முறை சொல்லிட்டீங்க?
4: நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே உங்களிடம்.
2: முன்ன வந்து ரெண்டு டைம் இல்லை இல்லைன்னு, இப்போ ரெண்டு டைம் இல்லை இல்லைன்னுங்கிறீங்க.
4: நீங்கள் தவறுதலாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
2: எனக்கு அபார்தான் தெரிகிறது, இல்லை இல்லை என்று நீங்கள் நான்கு முறை சொல்லிவிட்டீர்கள்.
4: அப்படி என்றால் நான் ஆட்டத்திலிருந்து விலகிக்கொள்கிறேன், உங்களுடைய முடிவு இறுதி தீர்ப்பானது.
2: நன்றிங்க, நல்லா பேசுனீங்கய்யா. இல்லை இல்லைங்கிறது மட்டும் நான்கு டைம் சொன்னீங்க. நன்றிங்கய்யா.
4: நன்றி,
2: நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், வணக்கம். யார், எங்கிருந்து? ஐயா, இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கய்யா.
5: இப்போ கேக்குதுங்களா?
2: ம், பேசலாம்.
5: சொல்லுங்க,
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் உழவு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: உழவு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களா?
5: அப்படிதான் போறீங்க.
2: உழவு தொழில வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் என்னென்ன வாங்கிருக்கீங்க?
5: அரசாங்கம் சலுகைகள் வந்து நான் பிரதமர் ஃபண்ட்ல வந்து
2: பிரதமர் பண்ட்லேருந்து வாங்கியிருக்கீங்களா? நன்றிங்க, நல்லா உரையாடினீங்க. நன்றி.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழ் பேசுங்க. நேயர்கள் வந்து அழகாக தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. ஐயா, இணைப்பு இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கய்யா. பேசுங்க, எங்க இருந்து? சரிங்கய்யா, உங்களுக்கான

0: பிரமளிச்சொல் சொல்லாமா? ஜர்னலிசம் அப்படின்னா என்னங்க? அதுக்கு கரெக்டான தமிழ் என்ன? ஜர்னலிசம் அப்படின்னா இதழியல்னு அர்த்தம். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: தருமபுரி பாஸ் பண்பலை 102.5 ஏற்காடு நேச பண்பலை 103.7 அறிவிப்பாளராகிய அன்பு உள்ளங்களுக்கும்

0: பாஸ் பண்பலை 102.5 ஏற்காடு நேச பண்பலை 103.7 இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிப்பாளராகிய அன்பு உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம் ஐயா.
1: இரவு வணக்கம் ஐயா. நீங்க வந்து மேடையெல்லாம் பேசிருக்கீங்களா?
0: நான் எந்த மேடையும் சந்திச்சதும் இல்லை, பேசியதும் இல்லை.
1: மேடை பேச்சே உங்களுக்கு வராதா?
0: வரும், ஆனா நான் மேடைக்கு போனதில்லைங்கய்யா.
1: மேடைனா எப்படி? மேடைனா சொற்பொழிவு ஆற்றக்கூடிய இடங்கள், அந்த இடங்களுக்கு நீங்க போனது இல்லையா?
0: ஆள்கள் கூட்டமாக சேர்ந்து அங்கு மேலே நின்று பேசிக்கொண்டு இருந்தால் அதற்கு பேர் மேடைன்னு கூட சொல்லலாம்.
1: சரி, நீங்க மேடையில வந்து உங்களை வந்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது இல்லையா?
0: அதையே மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்னை விலகணும்னு நினைங்க நினைக்கிறீங்க. யா எத்தனையோ பேர் சொன்னாலும் எனக்கு அந்த ஆர்வமும் விருப்பமும் வந்ததில்லை.
1: சரிங்கய்யா, இப்போ மேடை பேச்சு உங்களுக்கு பிடிக்காது?
0: பிடிக்கும், ஆனால் பேசியதற்கு கொஞ்சம் பட்டறிவு குறைவாக உள்ளன.
1: பட்டறிவுனா எவ்வளோ படிச்சிருக்கீங்க?
0: நான் 10 வரை பயின்றிருக்கிறேன், தேர்ச்சி பெறவில்லை.
1: 10 வரை படிச்சிருக்கீங்க, அப்போ மேடை பேச்சுலாம் பேசலாமே.
0: பேசலாங்க ஐயா, அதற்கு எனக்கு விருப்பம் வரவில்லைங்க ஐயா.
1: இப்ப மேடையில ஏறதுக்கு விருப்பம் இல்லையா?
0: அது தேவைன்னா ஏறிக்கலாம், தேவைப்படும்போது எதுக்கு ஏறணும்? பேசும்போது ஏதேனும் யாராவது குற்றத்தை கூட சொல்லலாம், நன்மையும் பேசலாம்.
1: சரிங்க, அப்ப வந்து இது வரைக்கும் நீங்க மேடையே ஏறினதில்ல?
0: ஏறியது இல்லை, ஏறியது இல்லைன்னு 2-3 முறை கூறிவிட்டேன்.
1: சரிங்கய்யா. சரி, இப்ப உங்களுக்கான பிறமொழி சொல்லி சொல்லலாமா? ஊடகம் என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: இயக்குனர் டி ராஜேந்திர இயற்றிய எந்த படத்தில் இருந்து எந்த பாடல் கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் ஐயா.
1: டி ராஜேந்திர
0: நன்றி.

0: நேர்களே, ஒரு சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயரை சந்திப்போம்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காதோரம் கவி பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இளம் தென்றல். இளம் தென்றல் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக தமிழ் பேசுங்கள்.

0: தமிழ் அப்படின்னாலே ஒரு என்ன சார், ஒரு இனிமையான மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அன்றாட வாழ்வில் வந்து நம்ம தமிழ் மொழியை கலந்து பிற சொற்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு மணி நேரமாவது ஒரு நிமிடமாவது தமிழுடைய தமிழ் மொழியில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நேயர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் மொழியில் உரையாடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இனி இரவு வணக்கம் சொல்வது யாருங்க?
1: நான் தர்மபுரி மதிமோகன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கய்யா.
1: பறிக்கும் தருவாயில்
0: சரி
1: துண்டித்து விட்டீர்களே.
0: இனிப்பை நான் துண்டிக்கவில்லை இல்லையா, அதுவே தானாக துண்டித்து விட்டது. நான் எதுவும் செய்யவில்லை.
1: அவ்வாறு தான் நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்கலாம்.
0: உங்களுக்கான கேள்வி இது முடிஞ்சிருச்சிங்கயா? பிறமொழி சொற்கள் சொல்லலாமா உங்களுக்கு?
1: எளிமையாக கொடுத்தீங்கன்னா சொல்லலாம்.
0: ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன இங்கே தமிழில்?
1: மீண்டும் ஒருமுறை கூறுங்கள்.
0: ஜேர்னலிசம் அப்படின்னா என்னது?
1: சமூகம் சொல்லலாமா?
0: சமூக அதாவது சரிங்கய்யா, சமூக சமூகத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் இதழியல் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கான இன்னொரு வார்த்தை சொல்லிடலாமா? ஆடிட்டர் அப்படின்னா அதனுடைய தமிழாக்கம் என்னங்க? ஆடிட்டர்னா
1: மேலாளர் சொல்லலாமா?
0: மேனேஜர் தான் மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட்டர்னா
1: பொறுப்பாளர்.
0: நன்றிங்க, நல்லது ஒரு முயற்சிங்க. பட்டய கணக்கர் அப்படின்றது சரியான பதில்.
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பீமராஜன்
0: ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் உழவுத்தொழில் செய்து இருக்கேன்.
0: உழவுத்தொழில் செஞ்சுட்டு வரீங்களா?
2: அப்படிதான் கூறிங்க.
0: எத்தனை வருஷமா உழவுத்தொழில் செஞ்சுட்டு வரீங்க?
2: ஒரு 20 ஆண்டுகளாக.
0: 20 ஆண்டுகளாக?
2: ஆமாங்க.
0: அப்படி சொல்லாமா?
2: அப்படிதான் கூறிங்க.
0: 20 ஆண்டுகளாக அப்படின்றது ஒரு முற்றுப்பெற்ற வாக்கியமா?
2: வாய்ப்பு நன்றிங்க.
0: நன்றி. இணைப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் சொல்வது யாருங்க?
3: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து ரகுராமன் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
0: ரகுராமன் ஐயா, நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: ஆசிரியராக?
3: ஆமாங்க ஐயா, அதுதான் தங்களிடம் கூறினேன்.
0: உங்ககிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க?
3: எங்களிடம் 30 மாணவர்கள் உள்ளனர் ஐயா.
0: 30 ஸ்டூடெண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டாப் கிளாஸா பண்ணிட்டு இருக்கீங்க
3: ஐயா? எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரையும் திறமையாளராக கொண்டதாக நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: அனைவரும் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது உங்களோட ஆசை?
3: ஆமையா, அதுவே எங்கள் எண்ணமாக உள்ளது ஐயா.
0: அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க எப்படி எந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க
3: ஐயா? அன்றைய பாடங்களை அன்றைய வகுப்பறையில் நாங்கள் கற்பித்துக் கொள்வோம். அதுபோக மீண்டும் வீட்டிற்கு வீட்டு பாடமாக கொடுத்துவிட்டு மறுநாள் காலையில் சரியாக செய்திருக்கிறார்களா என்பதை நான் சரிபார்த்து அதை நாங்கள் திருத்தம் செய்து கொள்வோம் ஐயா.
0: சரிங்க. இப்போ வந்து ஆசிரியர் பணி அப்படின்றது அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போக்கும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க
3: ஐயா? தற்சமயம் வந்து கல்வி முறை மாறிவிட்டது. சமூக வலைதளம் மூலம் மாணவர்கள் தாங்களாகவே நிறைய கற்றுக் கொள்கிறார்கள். மாணவர்கள் மிகவும் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் கூறும் கருத்துக்களை உடனே புரிந்து கொள்கிறார்கள். அது நன்றாக இருக்கிறது ஐயா.
0: சரிங்கய்யா. இப்போ நீங்க எத்தனை வருஷமா இந்த பணியில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க
3: ஐயா? நான் கடந்த 27 ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணியை அறப்பணியாக ஆற்றிக்கொண்டு மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன்.
0: இந்த டீச்சர்ஸ் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
3: ஆமையா, நான் மிகவும் விரும்பிதான் இத்தொழிலை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய பெரியப்பா பெரியம்மா அவர்கள் இத்தொழிலில் மிகவும் நன்றாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நானும் இத்தொழிலை

0: பணிபுரிய வேண்டும் என்ற ஆசையுடன் மிகுந்த ஆவலுடன் வந்துள்ளேன் ஐயா.
1: நன்றிங்க, நல்ல செந்தமிழில் பேசுனீங்க,
0: மிகவும் நன்றி ஐயா.
1: உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் கொடுக்கலாமா?
0: ஆ, பிரமொழி கூறுங்கய்யா, நான் முயற்சி செய்கிறேன்.
1: கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வடமொழி சொல், அது வந்து என்ன தமிழ் மீனிங் என்னங்கய்யா?
0: ஐயா, அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்தீர்கள் என்றால் புதுமனை புகுவிழா என்று கூறலாம் நினைக்கிறேன்.
1: அருமையாக சொன்னீங்க. சரிங்க, அடுத்து வந்து அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல?
0: ஆமாங்க ஐயா, அந்த வார்த்தையை கூறுகிறார்கள்.
1: அதனுடைய
0: ஐயா, அபிஷேகம் என்பது வடமொழி சொல், அது சொல்லுக்கு வந்து குடமுழக்கு என்று கூறலாம் ஐயா.
1: நன்றிங்க. என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
0: நன்றியா. பாட்டுக்கு நாடுனிமை, மக்கள் நாயகர் ராமராஜ் நடித்த பாட்டுக்கு நாடுமை படத்திலிருந்து மிகவும் அரிதான பாடல் தான் தங்கள் வானொலியில் போடுவீர்கள். பூவே பூவே பொன்னம்மா என்ற பாடல் இருக்கிறது, மலை சாசன் பாடியது, முடிந்தால் ஒளிபரப்புங்கள்.
1: நன்றிங்கய்யா, உங்கள் பாடல் வளம் பெறும்.
0: மிகவும் மிகவும் நன்றி.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இளம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேயர் கேட்ட பாடலை கேட்போமா?
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20வது ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

ஒரு காலத்தில் மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்தில் தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: அழகாக செந்தமிழில் பேசி பரிசு பெற்ற அந்த நேயருக்கான பரிசு பாடலை நாமும் கேட்போம் நேயர்களே.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: கோரம் கவி பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இளம் தென்றல். இளம் தென்றல் இன்றைய தலைப்பு தமிழ் பேசுங்க. தமிழ் மொழியில் அழகாக நேயர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா? சரியான முகவரியில இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்றீங்க. சரிங்க, உங்களுக்கான உரையாடல் ஆரம்பிக்கலாமா? சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நினைக்காம பேசுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடை வச்சிருக்கீங்கல்ல? என்ன கடை வச்சிருக்கீங்க? பெட்டி கடையா? பெட்டி கடையில என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கீங்க? சிரிக்காம பதில் சொல்லுங்க. உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
1: பாஸ்போர்ட்டா?
0: சரிங்க, நல்ல. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு அப்படிங்கிறது தமிழில், தூய தமிழில் சொல்லுவாங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. இனிப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: மாரியப்பன்.
0: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான பிரமொழி சொல் சொல்லலாமா? விசானா என்னங்க? பயணச்சீட்டு என்பது வந்து தவறான பதில். நன்றிங்க.
2: நன்றி சார்.
0: நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சிகள் மூலம் நிறைய நேயர்கள் வந்து பங்கேற்று அழகாக பேசினாங்க, தமிழில் பேசினாங்க. ரெண்டு மூணு நேயர்கள் வந்து செந்தமிழ்லேயே பேசுனாங்கன்னு சொல்லலாம். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு சுவைத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். இப்போ சில பிறமொழி சொற்களுக்கு வந்து நாம் கரெக்டான இது சொல்லலாம். மீடியா அப்படின்னா ஊடகம், ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல், ஆடிட்டர் அப்படின்னா பட்டயக்கணக்கர், பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு, விசானா நுழைவு இசைவு அப்படின்ட்டு பேர், அரைவல் அப்படின்னா வருகை, சர்வர்னா வழங்கி, இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் வந்து கேட்டோம். நேயர்களும் பதில் சொன்னாங்க. இத்துடன் இன்றைய இசை இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். இணைந்தே இருங்கள் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சிகளோடு. மீண்டும் உங்களை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்க வருமுறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.
3: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Finance Minister Nirmala

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 9:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: கிளாக்கு முன்பாக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 இருபதாம் ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர், தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

0: மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேயர்களால் நேயர்களுக்காக நடத்தப்படும் தருமபுரி பண்பலை 102.5 20 ஆண்டு உதய விழா வருகின்ற அக்டோபர் 4 ஒட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக. அன்போடு அழைப்பது செயலாளர் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் சங்கம்.

நேர்லே நிறைவுக்கு வருகிறது இன்றைய இடைவிடாத இசை மழை. பண்பலையில் இனி ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 10:20. நாளும் உழைத்து களைத்து ஓய்வெடுக்கும் நல் உள்ளங்களுக்காக வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. நேயர்கள் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எமது நிலைய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 043-42 என்ற முன்னிணைப்புடன், 24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற

0: எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 40 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வளம் வந்து தங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதலில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: நாமக்கல் சின்னமணி முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிசப்தமான இரவுல படுத்துட்டு இந்த பழைய பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: பாகப்பிரிவினை படத்துல இருந்து தாலையாம்பு பாடல் கொடுங்க ஐயா.
0: நன்றிய, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டே இருக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி ஐயா.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இசையால் இதயங்களை இதயமாக்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி சார்.
3: நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாங்கம்மா?
4: சந்திப்பு படத்துல இருந்து ஆனந்தம் விளையாடு பாட்டு போடுங்க சார்.
3: சரிங்கம்மா, உங்களுக்கான அந்த பாடலை கேட்போம். நன்றி.
4: நன்றிங்க சார்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: உறங்கா விழிகளின் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். நிலையத்தில் நேரம் 10:35. இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் எந்த பாடலை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இணைப்பில் வரும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்திலிருந்து லதா பேசுறேங்க.
3: லதா, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
4: உத்தமன் படத்திலிருந்து கேளாய் மகனே.
3: ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன்.
4: பாருங்க. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன்.
3: நன்றிம்மா, நல்லா பாடுறீங்க. உங்களுக்கான பாடல்
4: நன்றி.
3: நன்றிம்மா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: ஏழில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, அடுத்து தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் புதுப்பட்டி சரவணன் சார்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்னது?
1: ஐயா, ஏதோ உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும், எல்லா கேட்கிற
0: நேரம்
1: பிடிக்கும். அவ்வளோ பேர் பிறந்து சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அதிகமாக தத்துவ பாடல் சார்.
0: நன்றிங்க, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: காதோரம் கவி பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:47. இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்வது யாருங்க?
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து மலைசாமிங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்கய்யா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்
0: ஐயா. இந்த நிசிதமான இரவுல என்ன பாடம் ஐயா கேட்கலாம்?
1: படம் வந்து பாசம் ஐயா.
0: ம்,
1: பாடல் வந்து ஜல் ஜல் எனும் சலங்கையொளி சல சல எனும் காலையிலே தேங்கிடுவோம், ஜல் ஜல் என்ற காலைகளிலேங்கிடுவோம் நம் இரவுக்குள்ளே. அந்த பாடல் ஐயா அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
0: நன்றிங்க. நல்ல பாடுனீங்க. நன்றிங்க.
1: நன்றி வாங்க.

0: 3:7 நிலையத்தில் நேரம் இரவு 10:52. ஆம் நேர்களே, நாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இணைப்பில் தனது விருப்ப பாடலை கேட்க ஆவலாய் காத்திருக்கும் நேயரை இணைப்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மலை மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்வது யாருங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன் ஐயா பேசுறீங்க.
0: நலமா இருக்கீங்கய்யா? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கங்க ஐயா.
0: என்னங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு கவரிமான் படத்திலிருந்து பூ போலே உன் புன்னகையில்
0: 20
1: உதவி விழாவுக்காக இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நன்றிங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: காற்றலையில் உங்கள் காதோரம் கவி பாடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம் புலியூர் இருந்து மனோகரன் பேசுறேன்
0: ஐயா. மனோகரன் ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பழைய பாடல்னா என்னங்கய்யா?
1: அது பழைய பாடல் எனக்கு அந்தமான் காதலி அந்த படம் ஐயா. அந்தமானை பாருங்கள் அழகு, அந்த பாட்டு கொடுங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.
1: Thank you.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நிறைவு நேயர் வருக. வணக்கம். இனிய இரவு வணக்கம். சொல்வது யாருங்க?
1: நாமக்கல் மாவட்டம்.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: எங்க வீட்டு பிள்ளைகள்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல். நன்றி.

0: After full implementation of the BNS, cases could be disposed of within 3 years from the registration of an FIR to the Supreme Court. Mr. Shah said this while addressing the state-level Gopalak Sammelan in Bhopal today. In Andhra Pradesh, 4 workers were killed and another was critically injured in a ball explosion at a private industrial unit in Sri City of Satyavedu Mandal today. The blast occurred inside a factory in the special economic zone. 2 workers died on the spot while 3 others were critically injured and shifted to a nearby hospital. 2 of the injured later succumbed to their injuries during treatment. The remaining worker is undergoing treatment in the intensive care unit. Chief Minister N. Chandrababu Naidu expressed shock over the incident. India won 5 gold, 2 silver and 2 bronze medals at the Asian Games in Japan today. In hockey, India thrashed Malaysia 5-1 to defend their men's gold, and the triumph also secured them a direct qualification for the 2028 Los Angeles Olympics. For India, Captain Harmanpreet Singh netted 2 goals, while Jugraj, Hardik and Shailanand scored 1 goal each. In men's cricket, India won the gold, defeating arch rivals Pakistan by 19 runs in the T20 final at Nishin. Wrestler Aman Sehrawat clinched the men's 57kg gold after edging out North Korea's world champion Chong Song Han 11-7 in a fierce final. Kumkum Mohod won the individual gold medal in the women's recurve archery event. In golf, Pranavi Urs became the first Indian woman to win an Asian Games gold medal in the women's individual title. India also bagged silver in the team event. Wrestler Antim Panghal sealed a silver medal in the women's 53kg category. Deepak Punia won bronze in the men's 97kg freestyle wrestling event after defeating Mongolia's Ganghuya Ganbatar. Archer Neeraj Chauhan got bronze in the men's individual recurve event. With these impressive performances, India has climbed to 4th position in the overall medal standings. The country's medal tally has risen to 85, including 21 gold, 27 silver and 37 bronze medals. Prime Minister Narendra Modi has congratulated the men's cricket team on retaining their title at the Asian Games 2026. In a series of social media posts, Mr. Modi said that this is indeed a joyous occasion for the nation. He also wished the team members for their future endeavours. Mr. Modi said, "The 2026 Asian Games have been truly special for Indian hockey." He congratulated the men's hockey team on retaining the Asian Games gold with a commanding victory in the final. The Prime Minister also congratulated Pranavi Sharat Urs on winning India's first ever gold in women's individual golf at the Asian Games. Mr. Modi also congratulated Kumkum Anil Mohod on becoming the first Indian woman to win recurve individual gold at the 2026 Asian Games. Prime Minister also congratulated Aman Sehrawat for scripting history by winning India's first ever Asian Games gold in the men's 57kg freestyle wrestling event. Mr. Modi expressed happiness that 6 decades later, India is back on the podium in the men's 97kg freestyle wrestling event at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சி நிரல் காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக எம் கோமுகிலன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. ஏழு சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பணல், அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை.

சிறகுகள் 8:45 சருமரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. நேர்களை 9:05 வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக வளம் வருகிறது. 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் கா அம்சப்ரியா அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை கட்சியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 BA சுப்பிரமணிய சுவா சிவா ஸ்பெஷல் டாக். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் மலரும் முட்டுக்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் விருத்தாசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. 3 கட்சுவியில் கலக்கல் நிகழ்ச்சி. 4 நாடகம் பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். 5 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எம் ஹரிஹரன். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. கால்நடைகளில் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் கூடுகதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் தர்மசீலன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து கறவை மாடுகளின் மடிநோய் பிரச்சினைகளும் தீர்வுகளும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் குமரேசன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல். நாளைய இளம் தென்றல் விடுகதை விடயமாக. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நிகழ்ச்சி நிரல். நேர்களே, உறங்கும் முன் ஓர் சிந்தனை, காந்திய சிந்தனையாக. மயக்கம் உண்டாகும்போது அறிவு பயன்படாது, நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்ற முடியும். மயக்கம் உண்டாகும்போது அறிவு பயன்படாது, நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்ற முடியும். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.